பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடிய குருபாடுகா ஸ்தோதரம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஸ்ரீ சரோஜா ஸ்ரீலலிதா பாடியுள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்

நேயர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம், இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்தது. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகர்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, ஆஷட மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி திங்கள் 18 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 2 தேதி வியாழக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.
1: வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு.
2: வாளைப் போல வெளிப்படத் தோன்றும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளே பகையை கொண்டிருப்பவரை கண்டு அஞ்ச வேண்டும். குறள் எண் 882 அதிகாரம் உட்பகை.
1: வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு.
2: வாளைப் போல வெளிப்படத் தோன்றும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளே பகையை கொண்டிருப்பவரை கண்டு அஞ்ச வேண்டும். குறள் எண் 882 அதிகாரம் உட்பகை.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி.பி. சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான 1 வார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மனசில் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் முன்னே நம்ம எடுத்து வைக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். போக போக ஏதாவது இடர்பாடுகள் வருது அப்படிங்கிறப்ப நிச்சயமாக கொஞ்சம் பின்னாடி போயிடுவோமா அப்படிங்கிற எண்ணமும் எட்டி பார்க்கும். ஆனால் என்றைக்கும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்தாலும் எடுத்த பாதையில் கண்டிப்பாக நான் பயணிப்பேன், என்னுடைய வெற்றி கோப்பையை கையில் எடுப்பேன்னு நினச்சிட்டோன்னா அதை முடிக்கிறதுக்கான மனநிலையை சரியானதாகவும் சீராதாகவும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நம்ம பக்தி நிறம் நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

6 மணி 8 நிமிடம் ஆயிட்டிருக்க வேளையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். ஒரு விறகு வெட்டி ஒருத்தர் தன்னுடைய வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்து வந்துட்டுருக்காராம். குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே, குடும்பம் தாண்டி வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே, எனக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரே ஒரு பாதை மட்டுமா நமக்கு இருக்க போது? நிச்சயமாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கணும். துன்பங்கள் அப்படிங்கிறதையும் அப்பப்போ அனுபவிக்கும் போது தான் இன்பத்தினுடைய சுவையையும் ருசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய குடும்பத்தோட வாழ்நாள் போயிட்டு இருந்த நாட்கள் மாதிரி கொஞ்சம் கஷ்டங்களும் வர ஆரம்பிச்சது. ஊரில் ரொம்ப பஞ்சம். பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை மட்டுமே பார்த்து அவரால் தன்னுடைய குடும்பத்தை ஓட்டிட முடியுமா அப்படின்னு நினைக்கும் பொழுது சிரமமானதாக தான் இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் வெளியில் தான் போய் பார்ப்போமே. 4 செவருக்குள்ளே அடைபட்டு ஒரு கூண்டுக்குள்ளே அடைபட்டு இருக்கக்கூடிய ஒரு பறவை மாதிரியே இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். வெளியிலையும் கொஞ்சம் பறந்து போய் தான் பார்க்கலாம் இந்த உலகம் எப்படி இருக்குது, நமக்கு என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்குதுன்னு முடிவு பண்ணுறாரு வெளியில் போகிறதுக்காக. குடும்பத்துக்கிட்ட உட்காந்து அதுக்கான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு அவங்கக்கிட்டேயும் கேட்டு ஒரு முடிவுக்கு வரணும்னு நினைக்கிறார். அவங்களுடைய மனைவி பிள்ளைகள்னு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். என்ன சொல்கிறாங்க அந்த குடும்பம், என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது பக்தி நேரம்.

6:15 ஆயிட்டிருக்க வேலையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். விறகு வெட்டி வெளியில் போய் கண்டிப்பாக வேலை பார்க்கணுங்கிற ஒரு முடிவோடு தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறார். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, தான் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாலும் கூட கூட இருக்கக்கூடியவங்களையும் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்கணும். என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம கூட வந்து நம்மளுடைய மனைவி இருக்கா, குழந்தைகள் குட்டியானவங்களாக இருக்கிறாங்க, இருந்தாலுமே கூட அவங்கக்கிட்டேயுமே கேட்கணும். அவங்களுமே இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வரணும், பழக்கப்படுத்தணும். குடும்பம் குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் அந்த விறகு வெட்டி. உட்கார வச்சு பேசுகிறார். மனைவி முதல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப, சரி நம்மளுடைய குடும்பமும் வறுமையில் இருக்குது, என்னதான் நானும் உங்களுக்கு வேலைக்கு போய் உதவி பண்ணாலும் நீங்களும் போயிட்டு வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற காரணத்தினால மனம் இல்லாமல் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சம்மதத்தை கொடுத்துடுறாங்க. குழந்தைகள் எப்பவுமே அப்பா குடும்பமும் அம்மா குடும்பமும் இணைந்தே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இருந்தாலும் சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிய வைக்கிறார். குழந்தைகளும் சம்மதத்தை தராங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விறகுகள் மட்டுமே வெட்டி எடுத்துட்டு இருந்த விறகு வெட்டி தன்னுடைய ஊரை தாண்டி பல மைல் கடந்து ஒரு காடை பிடிச்சி அந்த காட்டுக்குள்ளே போய் நிறைய விறகுகளை வெட்டி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். தன்னுடைய பயணத்தை தொடங்குறார். போகிற இடம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான நபர்களெல்லாம் அவர் சந்திக்கிறார், என்ன நடக்கப்போகுது, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது பக்தி நேரம்.

6:20 ஆயிட்டிருக்க வேலையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். விறகுவட்டி காடை நோக்கி பயணம் பண்ணுறார். தன்னுடைய வீட்டில் தன்னுடைய குடும்பம் தாண்டு மட்டுமே இருந்த நபர், குழந்தைகளை கூட எங்கேயுமே அனுப்பாத்த ஒரு நபர். வெளியில் போய் விளையாடணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகளை, நானே அவன் கூட விளையாடுறேன், நீ என் கூடயே இரு அப்படின்னு இருக்க வச்சிருவாராம். போகிறாரு. அந்த காடு ரொம்ப அடர்த்தியான காடாக, அடர்ந்த காடாக இருக்குது. பார்க்கும் பொழுது அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அடடா, இவ்வளோ அழகான ஒரு இடமா, இந்த இடத்துக்கு அவங்களையும் சேர்த்தே கூட்டிகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறார். சரி, இன்னும் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த காடு ரொம்ப அடர்ந்த காடாக, நிறைய மரங்களையும் நிறைய பறவைகளுடைய சத்தங்களையும், உள்ளுக்குள்ளே நிறைய விலங்குகள் இருக்கிறதையும் அவரால் உணர முடியுது அந்த சத்தத்தின் மூலியமாக. போனவர், இத்தனை மரங்கள் இருக்கே, ஏன் நம்ம ஊரில் நம்ம வீட்டை சுற்றி கூட நம்ம ஒரு நல்ல மரங்களை வளர்க்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறார். நம்ம குழந்தைங்க கூட மரக்கன்றுகளெல்லாம் வச்சாங்க, ஆனால் அதுக்கு சரியாக அவங்க தண்ணி ஊற்றலையே, நாமளும் அதை முறைப்படுத்தாமையே விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறார். சரி, நிச்சயம் நீ நம்ம போனதும் நிறைய மரக்கன்றுகளை வாங்கி வைக்கிறோம், இந்த காடு மாதிரி இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்காவது மரங்களை வளர்க்கறதுக்கான முனைப்பை நம்ம கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாராம். அப்படியே உள்ள கடந்து போய்கிட்டே இருக்காரு. போகிற இடத்துல நிறைய குருவிகள் எல்லாத்தையும் இருக்கிறத பார்க்குறார். அதில் ஒரு குருவி கூடையும் பார்க்குறார். குருவி கூடு கிளையிலிருந்து கீழே விழுகிற மாதிரி நின்றுட்டுருக்கு. கீழே விழுந்துதா இவர் அந்த குருவிகள் கூட போய் பேசுகிறாரா, இல்லை அதை காப்பாத்துறாரா, என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது பக்தி நேரம்.

அரை 30 நிமிடம் ஆகக்கூடிய வேலையில் பக்தி நிறம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அந்த விறகு வெட்டி அந்த ரம்யமான காட்டுக்குள்ளே போகும்பொழுது நிறைய விஷயங்களை பார்க்குறாரு. அதில் ஒரு குருவிக்கூடு கீழே விழுகிற மாதிரி இருக்குது. ஆனால் அது கிளையில் அடியிலேருந்து வரக்கூடிய மரக்கிளை அதை தாங்கி பிடிச்சிட்டும் இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப விழுகிற மாதிரி இருந்தது, கிட்ட வந்து பார்த்தா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு நினைக்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய தாய்க்குருவி தன்னுடைய குஞ்சு குருவிகளை எல்லாத்தையுமே வெளியில் பறக்க விடுது. சே, நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பசங்களை போட்டு அடைச்சே வச்சுருக்கோம், விளையாட எங்கேயுமே அனுப்புறதில்ல. பறவைகள் கூட தன்னுடைய குருவிகளுக்கு ரொம்ப அழகாக பறக்க சொல்லி கொடுக்குது, நாம ஏன் விளையாடக்கூட அனுப்ப மாட்டேங்கிறோன்னு அவரே கேள்வி கேட்டுக்கிட்டு கடந்து போகிறாரு. ஒரு நல்ல கொய்யா பழத்தை அணில் மேலிருந்து பறித்து கீழே போட்டுட்ருக்கு. என்ன இந்த அணில், கடிச்சு கடிச்சு கீழே போடுறத பார்த்துருக்கோம், அப்படியே முழு பழத்தையும் பிச்சு பிச்சு கீழே போடுதே அப்படின்னு பார்க்கும்பொழுது கீழே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே அதை கொத்தி சாப்பிட்றதையும் அவர் பார்க்குறார். அடடா, இதுக்குள்ளேயும் இவ்வளோ குணங்கள் இருக்கே அப்படின்னு அதையும் கடந்து போகிறார். அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய காக்கைகள் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய அந்த பழங்களை அது மட்டும் சாப்பிடாமல் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா காக்கைகளையும் கரைஞ்சு கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்றத பார்க்குறார். நம்ம கிராமத்தில் நாம் சம்பாதிக்கிறோம், நாம் மட்டும் சாப்பிட்றோங்கிற மாதிரியே இருந்துட்டோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களை கவனிக்காமையே இருந்துட்டோமே. நம்மளை மாதிரி எத்தனை பேர் வறுமையில் தானே இருந்துட்டுருக்காங்க. நம்ம வரும்பொழுது அக்கம் பக்கத்தில் இருந்த 4 பேரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருந்தா நிச்சயமாக அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருந்திருக்கும்ல அப்படின்னு அவரே நொந்துக்கிறார். சரி, அடுத்ததும் நடந்து போகிறார். திடீர்னு காட்டில் ரொம்ப ஒரு அடமழை பெய்ய ஆரம்பிக்குது. அடடா, மழையில் வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்போ விறகுகளெல்லாம் நம்ம எடுத்து ஓரங்கட்டி வைக்கணுமே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே நிற்கிறார். மழையில் நினைஞ்சபடி விறகுகளையும் எடுத்தபடியே நின்றுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குது அந்த காட்டுக்குள்ளே, தொடர்ந்து இணைந்திருங்கள், தெரிஞ்சுக்கலாம். இது பக்தி நேரம்.

0: நேரம் 6:35. விறகு வெட்டி விறகுகளெல்லாம் அடர்ந்த அந்த காட்டுக்குள்ளே பெய்யக்கூடிய அடமழையிலையும் நனைஞ்சவாறே விறகுகள் எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு இருக்கார். அவருக்கு தேவையான விறகுகள் எல்லாத்தையுமே எடுக்கிறார். மழை விட்டபாடே இல்லை, தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ அந்த காட்டிலிருந்து ஒரு குரங்கு மழையில் நனைஞ்சு நடுங்கின மாதிரி ஒரு மரத்துக்கு அடியில் ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த மரத்திலிருந்து பறவையும் மேலே கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுகளோட மழைக்கு நினையாமல் ரொம்ப பாதுகாப்பாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. விறகு வெட்டி ஒரு ஓரமாக இருந்து இது ரெண்டையுமே பார்க்குறார். மரத்தடியில் குரங்கு நனைஞ்சு நடுங்கிறத பார்த்ததும் இவருக்கும் பாவமாக தான் இருந்தது. ஆனால் அந்த பறவை குரங்கின் மீது ரொம்ப இரக்கம் வச்சு மனசு கேட்காம, குரங்காரே என்னை பாருங்க அப்படின்னு கூப்பிடுது. குரங்கும் மேலே பார்க்குது. குரங்கும் குருவியும் என்ன பேசிக்கிட்டாங்க, விறகு வெட்டி என்ன கவனிக்கிறாரு, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது பக்தி நேரம்.
1: மனக்குறை தீர மருந்தொன்று தருகின்ற மருத்துவ சாலை இது. அனைவருக்கும் பொதுவாக அருமணம் பரப்பிடும் ஆன்மீக சோலை இது. எல்லா மனிதர்களும் வாருங்கள், எது தே

6:40 ஆயிட்டிருக்க நேரத்தில் பக்தி நிறம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். குரங்காரே என்னை பாருங்க அப்படின்னு அந்த பறவை கூப்பிட, பாருங்க மழையிலிருந்து என்னையும் என் குஞ்சுகளையும் காப்பாற்றிக்க நான் கூடு கட்டியிருக்கேன். அதனால தான் இந்த மழையிலையும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நீங்களும் அப்படி பாதுகாப்பாக கூடு பண்ணியிருக்கலாம்ல, கூடு இருந்தால் இப்படி நினைய மாட்டீங்கல்ல அப்படின்னு அந்த பறவை வந்து குரங்குக்கு புத்தி சொல்லுதான். இதை கேட்ட குரங்குக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. நான் எவ்வளோ பெரிய ஆள், உன்னை விட நான் எவ்வளோ வலுவாக இருக்கேன், எனக்கு நீ புத்தி சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அந்த குரங்கு மரத்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சான். இப்போ பாரு, உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லி கூண்டோட அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுடுச்சான். இதை பார்த்த விறகு வெட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். என்னடா அது, நல்ல விஷயந்தானே சொல்லிச்சு அந்த பறவை, இதுக்கே இப்படி பண்ணிடுச்சு இந்த குரங்குன்னு சொல்லி அவர் கிட்ட போய் அந்த கூடை எடுத்து வைக்கிறதுக்காக போகிறாரு. அந்த மழைக்குள்ள அந்த குருவிகளும் அந்த பறவை குட்டி குட்டி அதோடைய குழந்தைகளையும் கூட்டிகிட்டு பறந்து போயிடுது. அப்போ தான் விறகு வெட்டிக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம அறிவுரை சொல்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாக நினச்சிக்கிட்டு சொல்கிறோம், ஆனால் அந்த அறிவுரை யாருக்கு சொல்லணும் அப்படிங்கிறத புரியாமையே சொல்லிடுறோம். அறிவுரை சொல்லும்போது அதை கேட்டு நடக்கிறவங்களுக்கு தான் சொல்லணும். துஷ்டனுக்கு நல்லது சொல்ல போய் தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிச்சே இந்த குருவி அப்படின்னு ரொம்ப மன வருத்தப்படுறாரு விறகு வெட்டி. இப்போ நாமளுமே ஒருவருக்கு அறிவுரை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதை ஏற்றவங்க நடந்துக்குவாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் அறிவுரையை கொடுக்கணும்னு நினைக்கிறார். தான் வெட்டி வச்ச விறகுகளையே எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பிடுறார். பக்தி நிறம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்போம். மீண்டும் பக்தி நிறம் நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் நிவ்யா.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் என்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன்.

0: ரஷீத்.
1: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என்ஆர் இளங்கோ, தாவேக அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என்ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தையொட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயில் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில்

0: ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும் பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது மூணும் ஒரு மனிதன் வாழ அடிப்படை தேவைகள். இவை இல்லாமல் காலம் போகாது. முதல் தேவையே உணவுதான். நாம் ஒன்று சாப்பிட்றோம், தானியங்கள். தானியம் விளைந்த போது பயிர் கழிவுகள் நமக்கு தேவையில்லாதது. ஆனால் அந்த கழிவுகளை கால்நடைகள் சாப்பிடும். அவற்றிற்கான உணவுது. நமது கழிவை நாமளும் தொடறதில்ல, மற்ற உயிரினங்களும் தொடறதில்ல. ஆனால் கால்நடைகள், குறிப்பாக ஆடு மாடு கோழி ஆகியவற்றின் கழிவுகள் பயிர்களுக்கு உணவாகுது, அல்லது நல்லா மக்கின பிறகு மண்புழுக்களுக்கு உணவாகுது. மண்புழுக்களின் எச்சம் மண்புழு கம்போஸ்ட் மறுபடியும் பயிர்களுக்கு உணவாகுது. ஆக ஒன்றன் கழிவு மற்றொன்றுக்கு உணவு. கோழிகள் கழிக்கும் எச்சம் மீன்களுக்கு உணவாகுது. மீன்கள் கழிக்கும் கழிவுகள் குளங்களில் அடியில் சென்றடையும். அந்த கழிவுகளை குளத்து தண்ணி வத்தின பிறகு வாரி மறுபடியும் நிலத்தில் இயற்கை எருவா குளத்து வண்டல்னு கொண்டு போய் போடுறோம். அருமையான இயற்கை எரு. கிருஷ்ணமூர்த்தி சார், இப்படி இயற்கை எருக்களை கொண்டு பயிர் சாகுபடி பணிகள் மேற்கொள்கிறோம். இதில் அடுத்து நுழைவது பூச்சிகள். பூச்சிகளில் நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்குது, தீமை செய்யும் பூச்சிகள் இருக்குது. செடி கொடிகளை சாப்பிடும் பூச்சிகள் தான் தீமை செய்யும் பூச்சிகள். இவற்றை உண்ணும் பூச்சிகள் தான் நன்மை செய்யும் பூச்சிகள், அதாவது மனிதனுக்கு நன்மை செய்யும் பூச்சிகள். அதே போல் பூச்சிகளை பிடித்துண்ண பறவை இனங்கள் இருக்குது. நாம் பூச்சிக்கொல்லி விஷங்களை தெளித்து பூச்சிகளை அழிச்சிட்டா இவற்றை பிடித்துண்ணும் பூச்சிகளுக்கும் பறவை இனங்களுக்கும் யார் உணவளிப்பது? அவை எப்படி வாழும்? சரி, என்னதான் செய்யறது? வேலி ஓரங்களில் ஆடு மாடு தொடாத செடி கொடிகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஆடா தொட, ஆடு தின்னாப்பால, ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, துத்தி, பிரண்டை, சோத்துக்கத்தாழை, பப்பாளி, சீத்தா, நொச்சி, வேம்பு, நெய்வேலி காட்டாமனுக்கு, வேலிப்பருத்தி, வரிக்குமுட்டி, யூக்கலிப்டஸ், அரளி, இப்படி பல செடிகள் இருக்குது, கொடிகள் இருக்குது. இவற்றை 2-3 பிரிக்கலாம். ஒன்று, இலைகளை வாயில் போட்டால் கசக்கும். ரெண்டாவது, ஒடிச்சா பால் வரும் செடி கொடிகள். மூணாவது, தொட்டா வாசனை வரும் செடிகள். இவற்றில் ஒவ்வொன்றிலையும் 2-2 கிலோ எடுத்து உரலில் போட்டு இடித்து மாட்டு கோமியத்து கூட கலந்து ஒரு வாரம் வச்சிருந்தா பூச்சி விரட்டி, இயற்கை பூச்சி விரட்டி தயார். இந்த கலவையை பயிர்கள் மேலே தெளிச்சா அதிலிருக்கும் பூச்சிகள் வெளியே பறந்துடும். நாம் பூச்சிகளை அழிக்கலை, விரட்டுறோம். கிருஷ்ணமூர்த்தி சார், இதுதான் பயோடைவர்சிட்டி, ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ். இயற்கை சமநிலையை கடைபிடிக்கணும். இந்த பூ உலகில் நாம் மனித இனம் மட்டும் வாழ்ந்தால் போதுமா? சார்ந்த உயிரினங்கள், விலங்கினங்கள், தாவரங்கள் எல்லாம் வாழணும். எல்லாம் சேர்ந்தது தான் இயற்கை சமநிலை என்பது. ஒன்றிருந்து ஒன்று இல்லைன்னா அப்புறம் சமநிலை இருக்காது இல்லையா? தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு அந்த காலத்திலேயே கனியன் பூங்குன்றனார் சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். நாம் இந்த சூழலுக்கும் நமது பூமிக்கும் ஏதாவது தவறு செய்தோம்னா அதற்கான பலன் நமக்கே திரும்ப வந்து சேரும். பந்தை எப்படி அடிக்கிறோமோ அதே வேகத்தில் நம்மக்கிட்ட திரும்ப வந்து சேரும். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: இது கதை இல்ல, நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குறேன் அழுதுட்டே இருக்கு.
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: டேய், இங்க பாருடா, இந்த குழிக்குள்ள ஒரு குட்டி நாய் விழுந்திருக்கு.
4: ச்சே, பாவம், எல்லாம் அதுக்கு கால்ல எல்லாம் அடிபட்டு இருக்கு.
5: உடனே எடுக்கலாம், வாங்க.
3: அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வாங்க.
5: ஆ, அப்படிதான், பொறுமையா தூக்குங்க.
1: அப்பாடா, எப்படியே தூக்கியாச்சு.
4: நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க.
5: யே, சூப்பர்.

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயத்த வச்சு எல்லாத்தையுமே மாற்ற முடியுங்க, நம்புவீங்களா? அப்படி என்ன விஷயமா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? நிஜமா தாங்க சொல்றேன், நம்ம கிட்ட இருக்க ஒன்னே ஒன்ன வச்சு எல்லாத்தையுமே மாத்தலாம். அது வேற எதுவுமே இல்ல, நம்ம மனசுதான். எஸ், நம்ம மனசு வச்சோம்னா எதுவா இருந்தாலும் மாத்த முடியும், சாதிக்க முடியுங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை துவங்கலாம். மகள் வெப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.

உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராவோட வாய்ஸ்ல ஆசை படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 7:08 ஆயிட்டிருக்க வேலையில் வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பொதுவாக நம்மக்கிட்ட யாராவது ஏதாவது விஷயம் மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏய் சும்மா விளையாடாத அப்படிங்கிறதுல ஆரம்பித்து, ஏய் நான்லாம் இப்போ விட்டால் கூட இந்த ஸ்போர்ட்ஸை சூப்பராக விளையாடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களையும் பார்த்துருப்போம். எனக்கு விளையாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ப்பா, என் பசங்களை கூட நான் வந்து விளையாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம டெய்லியும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக கூட இருக்கலாம் நம்ம கடந்து போகிற பாதையில. ஏன்னா விளையாட்டு அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும், நம்மளை வந்துட்டு ஒரு ஒரு நாளையுமே வந்து சிறப்பாக்கிக்கிறதுக்காகவும் நம்மளை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் இந்த விளையாட்டு அப்படிங்கிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த விளையாட்டை நிறைய இடங்களில் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ்லாம் பார்க்குறோம், அதை வந்து நம்ம செய்திகளை வெளியில் கேட்குறோம் அப்படிங்கும்போது எப்படி டைரெக்டாக வந்து நம்ம கூட சேர்ந்துடாது இல்லையா, அதுக்குன்னு சில நபர்கள் உழைப்பாங்க இல்லையா, அந்த நபர்களை வந்துட்டு கொண்டாடக்கூடிய வகையில் அதுக்கும் ஒரு தினத்தை வந்து நம்ம அனுசரிச்சிருக்கோமா.

அப்படி என்ன தினம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விளையாட்டெல்லாம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறாங்க பார்த்துறீங்களா பத்திரிகையாளர்கள், அவங்களுக்கான தினம். எஸ், உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். அது வந்து என்னைக்கு அப்படிங்கிறதுக்கான கேள்வியை தான் நான் வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம், உலக விளையாட்டு பத்திரிகையாளர்களுடைய தினம் எப்போ. அங்கங்கே எங்கெங்கேயோ மூலமுடுக்கலாம் வந்து ஒரு பிளேயர் இருந்து உருவாகி நம்மளுடைய நாட்டுக்காக விளையாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஒரு செய்தியாக கொண்டு வந்து தராங்க. அந்த விளையாட்டு வீரர்கள் பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, உண்மையான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடியவங்க பத்திரிகையாளர்கள். ஸோ எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, இந்த உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் அப்படிங்கிறது இவங்களுக்காகவே கொண்டு வரப்பட்டு கொண்டாடப்படுது அப்படின்னா அது எப்போ அப்படிங்கிறதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதில்களை கொடுங்க. யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் ரெஃபம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல.

ஸ்ரீராம் பார்த்த சாரதி மற்றும் பாபி ஜெயஸ்ரீ அவங்களோட வாய்ஸ்ல கஜினி படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். 7:15 ஆயிட்டு இருக்க வேலையில வணக்கம் சொன்ன நிகழ்ச்சிக்கு ஏறிக்கிட்டே இருக்கீங்க. ஏ சோ விளையாட்டு அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஒரு ஹாப்பினஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விளையாட்டு அது பத்தின விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட்ல இருந்து அது பத்தின விஷயங்கள் எல்லாம் நியூஸா வந்து தொகுத்து கொடுக்கக்கூடியவங்க அந்த பத்திரிகையாளர்கள் இல்லையா. ஸோ அந்த வகையில இந்த உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் அப்படிங்கிறது எல்லாராலையும் கொண்டாடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி கொண்டாடப்படக்கூடிய அந்த நாள் எந்த நாள் அப்படிங்கிறதா வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதுக்குரிய பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக் பேஜ்ல கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதில்களை கொடுங்க. அதுல வணக்கம் சென்னை பதில் வந்து எவ்ரி இயர் டுடே ஜூலை 2nd அப்படின்னு சொல்லிட்டு பி கே பூபாலன் பூபால் கண்ணம்பாளையம் பிரிவுல இருந்து பல்லப்பாளையம் கோவை மாவட்டம்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அன்புராணி குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் அண்ட் பிளஸ்ஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு டுடே 2nd July அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பத்மா சவுந்தரராஜன் வணக்கம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பதில் வந்து July 2nd அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுஜாதா சந்திரசேகரன் இனிய காலை வணக்கம் சென்னை மக்களே. சென்னை மக்களுக்கு மட்டும்தான் காலை வணக்கமா, எல்லாருக்குமே காலை வணக்கம் இல்லையா. ஓகே இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் ஓகே நல்ல பாடல்கள் தொடக்கம் இல்லாமல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சுஜாதா நொலம்பூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. எஸ் ஆனால் அவங்க பேரை வந்து ஆர்ஜே திவ்யான்னு போட்டிருக்காங்க. திவ்யா இல்லை நிவ்யா, இந்த தீயும் நீயும் பண்ணுற வேலை இருக்கே அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரதா செய்யுது. எனிவேஸ் பரவாயில்ல இருக்கட்டும், அவங்களோட ஆர்ஜே தானே. அதை தொடர்ந்து வந்து ராஜப்பா அவங்க அனுப்பிச்சிருக்காங்க, நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மணலியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. சிவன் அருண் ஆன்சர் வந்து July 2nd இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்திரமூர்த்தி அவர் வந்து நாகர்கோவில்லிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பருங்க, நீங்கள் பேரை கரெக்டாக சொல்லிட்டீங்க. எஸ் நான் தான் நிவ்யா. குட் மார்னிங், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். July 2nd அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க, தேங்க்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்தும் நிறைய பேர் வந்து பதில்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பதில் கொடுத்துருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எது சரியான பதில் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம தான் எப்போவுமே ஒரு ரூல்ஸோடவே இருக்குமே, நிகழ்ச்சியோட நிறைவில் தான் அந்த பதிலை தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூல்.

ஜிவா ஜூலை 2nd டுடே ஒன்லி அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பள்ளப்பாளையம்லேருந்து பூபாலன் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான காலை வணக்கம், தாங்கள் கேட்ட கேள்விக்கான விடை ஜூலை 2 அப்படின்னு சொல்லி சேகா அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. விஸ்வநாதன் நிகழ்ச்சிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலினிதேவி அருணாச்சலம் வணக்கம் ஜூலை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம், இணைந்திருங்கள். நாம் கேட்டுட்ருக்கோம் FM 91.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல.

ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட வாய்ஸில் பாடல் கேட்டிருக்கோம். ரட்சகன் படத்திற்காக நேரம் 7:25 கூடிய வேளையில் நம்ம கேட்டிருந்தக்கூடிய அந்த உலக பத்திரிகையாளர், அதாவது உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு பொன்னியம்மன், வன்னிமேடு கணேசன், அன்பின் அறிவிப்பாளர் நிவ்யா அவங்களுக்கு இனிய புண்டான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் அஞ்சனை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஜீவா புதுப்பேட்டை விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருந்த விஎஸ்ஆர்

0: நேரம் 7:30. இனி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
2: ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாம ஒரு 10 நாள் லீவ் போட்டு விடலாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு. அதில் முக்கியமாக 3 வகை. அதில் 1 வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை. அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா அவனுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
0: சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:40. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

7:40 ஆகிட்டே இருக்கக்கூடிய வேலையில் நாம் கேட்டுட்டே இருக்கோம் வணக்கம் சென்னை. ஸோ விளையாட்டு அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரண ஒரு விஷயமா அப்படி கடந்து போயிடவே முடியாது. எல்லாமே விளையாட்டு அப்படின்னு சிலருக்கு வந்து இருக்கும். விளையாட்டு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கணுங்கிற மாதிரியும் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி வந்து உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த விளையாட்டுகள் எல்லாமே நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தக்கூடியவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிற முதற்கொண்டு நம்மக்கிட்ட வந்து அந்த வீரர்களை பற்றின தகவல்களையும் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள். ஸோ அப்படி உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் எப்போ அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். கொண்டாடப்பட வேண்டியவங்களை அந்தந்த சமயங்களில் கொண்டாட வேண்டியது முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தருக்குமான ஒரு ஒரு நாட்கள் கொண்டாட்ட நாட்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க இந்த உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினம்ங்கிறது எப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சபரி மனோஜ் வந்து ஜூலை 2 சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. என் தொடர்ந்து வந்து அடையாம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம்லேருந்து சரவணன் காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. ராஜபாளையம் அங்கிருந்த பிரபுவீரா இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 2 அனுப்பிச்சிருக்காங்க. கொருக்கத்தூர்லேருந்து கே ஞானமுருகன் ஜூலை 2 இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமலேரி முத்தூர் சரவணன் வந்து இன்று அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் இனிய காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. பி கே வாஷு அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்துல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்கார்லேருந்து ஜூலை 2 சொல்லியிருக்காங்க. உஷா ராணி திருமுடிவாக்கம்லேருந்து காலை வணக்கம் பதில் 2 ஜூலை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அருமை நிகழ்ச்சிக்கு ரொம்பவே ஆப்டான பாட்டு போட்டுட்டே இருக்கீங்க, இன்னைக்கு தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லி ராஜஸ்ரீ அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. கிருபா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட பாடல்களும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாமே இருங்கள். FM 91.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல.

ஹாரிஷ் ராகவேந்திராவோட வாய்ஸில் ஷாஜஹான் படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். 7:48 ஆகிற வேலையில் உலக பத்திரிகையாளர்கள் விளையாட்டு செய்திகளை நமக்காக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய அந்த தினம் எப்போ அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். அதுக்காக சாமுனி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி குமணன் சாவடியிலேருந்து எப்பவும் போல அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து பத்மா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் July 2nd அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயகுமார் குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும், அதை தொடர்ந்து வந்துட்டு June 2nd அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதோட லியோ ஆண்ட்ரூஸ் ஜெயசிலி இவங்களும் வந்து சேர்ந்தே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து அடுத்ததாக சுஜாதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜப்பா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணலியிலிருந்து வைத்தியநாதன் மோகன் எவ்ரி இயர் 2nd July அனுப்பிச்சிருக்காங்க. திருமலிசை அஸ்வினி நாகராஜ் குட் மார்னிங் வணக்கம் சுவனே, ஆன்சர் வந்து 2nd July அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. சிவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி ஹலோ நிவ்யா மேம் குட் மார்னிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஹவ் ஆர் யூ, எல்லாரும் நல்லா இருக்கோங்க. July 2nd அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் வாழ்த்துக்களும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ரவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் July 2 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஜீவானந்தம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரவிந்த் சேஜு அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை July 2 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. நந்திதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நவநீதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் July 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. நந்து திருத்தணி ராமச்சந்திரன் அவங்களும் வந்து இனிய காலை வணக்கம் பதில் வந்து July 2 இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரவணன் அரியலூர்

மாவட்டம் ஆண்டிமடம்லேருந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. வீரா அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ரவி கணேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ராணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் அடுத்தபடியாக இன்னும் யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஏசி எப்போவுமே நம்ம நேயர்கள்லாம் அப்படி தான், பதில் தெரிஞ்சது அப்படின்னா உடனே டப்பு டப்பு டப்புன்னு அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அப்படி இன்னும் யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நினைந்திருங்கள், இப்போ ஒரு பாட்டு வைட்டீஸில் இருக்குது, அதை கேட்டுட்டு வந்துடுங்க.

எக்ஸாக்ட்லி அப்படி தான் இருக்குது, எனக்கும் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தோம், இன்னைக்கு தான் அதுவும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆல்மோஸ்ட் அனுப்பிச்ச எல்லாருமே வந்துட்டு சரியான பதில்கள் தான் கொடுத்துருந்தீங்க. எல்லோருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிக்கிட்டு, பத்திரிகையாளர்கள் விளையாட்டுத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லாமல் மித்த பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே சேர்ந்து பொதுவாக ஒரு வாழ்த்துக்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 சார்பாகவும் நம்ம நேயர்கள் எல்லார் சார்பாகவும் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்ம வந்து நிகழ்ச்சியை வைன் பண்ணுவோம். மறுபடியும் நாளைக்கு காலையில் 7 மணிக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகைஷியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான 1 வார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாம் என் நேரம் அப்படின்னு செலிச்சிக்காம எல்லாமே என் நேரம் அப்படின்னு நினச்சிட்டோன்னு வைங்களேன், சூப்பர் தாங்க. டைம் சரியில்லை டைம் சரியில்லைன்னு நினைக்கிற சமயத்துலலாம் இந்த விஷயத்த நினச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஓஹோன்னு இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நம்ம ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? மகள் வெப்பம் மகிழ்ச்சியாக இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் திவ்யா.

கிளிண்டன் மற்றும் சித்ராவோட வாய்ஸில் வைரமுத்துடைய லிரிக்ஸில் பிரவீன் மணி அவங்களுடைய கம்போசிங்கில் பாட்டில் கேட்டு முடிச்சாச்சு லிட்டில் ஜான் பாடுறதுக்காக. நேரம் 8 மணி 8 நிமிடம் ஆயிட்டு இருக்க வெளியில் நாம கேட்டுகிட்டே இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஷோ ரஷ்யா ரெயின்போ.

0: ஆக்ஷன் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை.

0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம்டா.
0: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாம், ரைட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

கேஜே யேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதாவோட வாய்ஸ்ல பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். பாட்டு வாத்தியார் படத்திற்காக நிறமேட்டு மணி 35 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில ரஷ்யா ரெயின்போ கேட்டுட்டே இருக்கோம். அடுத்த பாட்டும் வெயிட்டிஸ்ல இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட்

0: பண்ணுங்க.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
2: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shanana, oh oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

வாலியுடைய லிரிக்ஸில் மனு மற்றும் ஜானகியோட வாய்ஸில் சின்ன மாப்பிள்ளை படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நிறைவேற்ற மணியின் 7 நிமிடம் நாம் கேட்டுட்ருக்கோம். ரஷ்யா ரெயின்போ.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேன், லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே, மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: தள்ளுமா, போன்ல வேற பேட்டரி இல்ல. அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பார்க்கலாம். அம்மா, ரிமோட் எங்க? யாரு?
3: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
1: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
3: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு, போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
3: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: எட்டு மணி 55 நிமிடம் ஆயாச்சு. எஸ், ஷோவோட ஃபைனல் சாங் என்ன பாட்டு வரப்போகுது, யார் பாடின பாட்டுன்னு பார்க்குறப்ப உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவங்களோட வாய்ஸில் நம்ம கேட்க போகிறோம் சொக்கத்தங்கம் பாடத்துக்காக. இந்த பாடலோட ரஷ்யா ரெயின்போ ஷோவும் வந்துட்டு வைன் பண்ணிக்கலாம். மறுபடியும் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ரஷ்யா ரெயின்போ கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில்

சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

நேரம் 9:03 ஆகிட்டு இருக்கு. இந்த வேளையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ ராப். ஸோ இந்த ரெயின்போ ராப் நிகழ்ச்சியை இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு தொகுத்து வழங்க போறது நான், உங்கள் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ 2026 ஆரம்பித்து 6 மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு. எனக்கு நேற்று தான் ஒரு விஷயம் புரிஞ்சது, நான் வந்து இன்னும் 6-6 போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் 7 ஆயிடுச்சு. எனக்கு 26 ஆரம்பித்தது கூட, ஐ மீன் 2026 ஆரம்பித்தது கூட எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் எனக்கு இந்த 7வது மாதம் ஆரம்பித்தோன்னே இது 6 மாதம் அதுக்குள்ளே போயிடுச்சா, அதுக்குள்ளே 6 மாதம் போயிடுச்சா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தோடவே நான் நேற்று ஃபுல்லாகவே கடந்தேன்னு சொல்லலாம். என்ன மாதிரி பல பேர் வந்துட்டு அதுக்குள்ளே 6 மாதம் ஆயிடுச்சா, 6 மாதம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத விட இனி 6 மாதம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஸோ நம்ம 6 மாதம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத விட 6 மாதம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்ன விஷயங்கள் இதுவரைக்கும் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத விட இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிட்டு நம்மளை செல்ஃப் க்ரோத் எடுத்துக்கிறதுக்கு நம்மளே முயற்சி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இன்றைக்கிற காலையில் 2-3 விஷயம் கவனித்தேன். என்ன அப்படின்னா, 4 டைமிங்கில் வரவே கூடாது, ஆஃபீஸ்க்கு போகவே கூடாது. இந்த டைமிங் என்னென்னா, காலையில் ஸ்கூல் வந்து குழந்தைங்களாம் போகிற நேரம், அதே மாதிரி ஸ்கூல் விடுற நேரம், ஆஃபீஸ் எல்லோரும் போடுற நேரம், அதே மாதிரி காமனாக ஜென்ரல் ஷிஃப்ட் ஆஃபீஸ் விடுற நேரம், இந்த 4 டைமிங்கில் நீங்கள் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கிளம்பினாலும் சரி, நீங்கள் லேட்டாக தான் போவீங்க. ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் எனக்கு சம்பவம் நடந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு என்னம்மா பண்ண சொல்கிற, 8 மணி ஸ்கூலுக்கு நம்ம, எனக்கு 8:30 ஆஃபீஸ்னால் நான் 6 மணிக்கே வா கிளம்ப முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கேள்வி கரெக்டான கேள்வி தான். ஆனால் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நான் வந்து டிராஃபிக்கில் நின்று போக மாட்டேண்ணா, நான் போக்குறது டிராஃபிக்காக சென்னையில்.

அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் என்ன மாதிரி அப்பப்போ கொஞ்சம் வர பர்சன் கொஞ்சம் காண்டாக தான் ஆச்சு காலையில், அதனால தான் சொல்கிறேன். ஸோ சேஃபாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வண்டியில் போகிறவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு கூட்டிகிட்டு போகணும். காலையில் போகிறோம், அவசரத்தில் போகிறேன், நான் பக்கத்தில் தான் போகிறேன், என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட தான் போடுறேன் அப்படின்னாலும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ், நாங்களும் ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க. அதனால் வந்து எல்லாருமே, அதாவது ரூல்ஸுக்காக இல்லைனாலும் நமக்காக நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணி தானே ஆகணும். சே, ஹெல்மெட் போட்டிருந்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம யோசிக்கக்கூடாது பார்த்தீங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் பேசியாச்சு. நம்ம ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடல் வந்து சூப்பராக வந்துகிட்டே இருக்குது. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் கேட்டீங்கன்னா இந்த ரெயின்போ பண்பலை 101.4.

பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:12. சூப்பர்வா ஃபஸ்ட் டே வந்து ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டோம். இந்த பாடலை பாடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேஷ் ஐயர், உஜ்ஜயினி மற்றும் மதுமிதாவோட குரலில், நான் முத்துக்குமாரோட வரிகளில், ஈஆர் ரகுமானோட இசையில் இந்த பாடலை கேட்டு முடித்தோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. வில்லு திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை தேவி ஸ்ரீ பிரசாத் மற்றும் வித்யா அவர்கள் சேர்ந்து பாடியிருக்காங்க. தேகன் ஸ்னேகனோட வரிகளில் டிஎஸ்பியோட கம்போசிங்கில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நேர்ந்திருங்கள்.

நேரம் 9:17 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததாக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்தில் இருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் நிறைய பேர் சேர்ந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவனோட வரிகளில் அனிருத்தோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நீந்திருங்கள்.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: நேரம் 9:21 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல

0: post.gov.in website visit பண்ணுங்க.
1: நேரம் 9:21 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, அன்னியன் திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ரெயின்போ ராப்.
5: ரெயின்போ ராப்.

நேரம் 9:29 ஆகிட்டிருக்கு. இந்த வேலையில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான சாங்ஸ்லாம் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். அந்த இதில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, ஜெயிலர் திரைப்படத்துலேருந்து காவாலா பாடல். இந்த பாடலை ஷில்பா மற்றும் அனிருத் சேர்ந்து பாடியிருக்காங்க. இதோட இசையமைப்பாளர் அனிருத் அவர்களோட இசையில் இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 9:34 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து சூப்பரான சாங்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கோம். அண்ட் நான் நிறைய விஷயம் பேசிகிட்டே இருக்கோம். எனக்கு இப்போது இன்னொரு விஷயம் புரிஞ்சது, யோசித்தேன் நடந்துச்சு அப்படின்னா, காலையிலேருந்து நம்ம சில விஷயங்கள் இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படிலாம் நடந்துச்சு, இதெல்லாம் இப்படிலாம் நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுட்டு, இப்படி தான் ப்ரொசீஜர் தான் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு மாதிரி ப்ரிப்பேர்டாக எல்லாமே பக்கவாக ரெடி பண்ணி வச்சாலும், சில நேரத்தில் சில சமயத்தில் நம்மளையே அறியாமல் சின்ன சின்ன விஷயங்கள், தவறுகள்லாம் நடக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து சில நேரத்தில் தவிர்க்கவே முடியவே முடியாது அப்படிங்கிறத வந்து இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் அந்த தவறு நடக்கும்போதும் என்ன ஆகும்னா, நம்ம பயங்கரமாக பேனிக் ஆகும் இல்லையா. ஸோ பேனிக் ஆனாலும் ஆகிற வரைக்கும் ஆகிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் கூல்டவுன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து வேலை இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இது எங்கே வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறத முதல்ல அந்த நேரத்தில் நிறுத்திட்டு, அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து வேலைக்கு மட்டும் இல்லை, லைஃபுக்குமே பொருந்தும். சில விஷயங்கள் நம்ம நினச்ச மாதிரி போகாது, அந்த நேரத்தில் ஏன் அப்படி நடக்கலை, நான் பக்காவாக தானே பிளான் பண்ணாது, எப்படி நடக்காமல் போகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு, நடக்கிறது நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணலாம், இதுக்காக நம்ம அதை யோசிக்காம அதை பற்றியே யோசிக்காமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. வேலைக்காரன் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலில் வந்து அனிருத்தோட குரலில் விவேகா அவர்களோட வரைகளில் அனிருத்தோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
3: ஹலோ,

நேரம் 9:39 ஆகிட்டுருக்கு. இந்த வேலையில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறது வந்து ஓ காதல் கண்மணி. இந்த பாடலை வந்து ADK, தர்ஷனா மற்றும் ஷாஷா திருப்பதி அவங்களோட குரலில் ஏ.ஆர். ரஹ்மானோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள்.

0: தொடரும்.
1: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
2: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரு ஜாலியா இருக்குமே. வரேன் வரேன், நானும் வரேன்.
1: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
2: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
1: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
2: நீ என்ன ரம்யா சொல்ற? சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
1: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
2: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
1: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை நடுறது,

0: காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது, இதனால தான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
1: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
0: சூப்பரா கேட்டப்போ, ஜூலை 1-7 வரைக்கும், அதாவது ஜூலை 1st வாரம் காடுகளோட திருவிழாவா கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
1: நானும் செடியோட வந்துடுறேன். செடிய நட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிடுவோம்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ரெயின்போ ராப். Rainbow Rap.

நேரம் 9:47 ஆகிட்டுருக்கு. இந்த வேலையில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பாடல் வந்து சூப்பராக கேட்டுகிட்டே இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, பேட்ட திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலில் வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகாஷ் மற்றும் இனோ ஜெங்கா அவர்களோட குரலில், விவேக்கோட வரிகளில், அனிருத்தோட இசையில் இந்த பாடல்.

0: பாரு எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவ கட்டணும் சொன்னல்ல, பாரு இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
2: துப்பட்டாவ
0: தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 9:54 ஆகிட்டு இருக்கு. இந்த வேளையில ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவு பாடலா பிகில் திரைப்படத்துல இருந்த பாடல் வந்துட்டே இருக்கு. விஜய் அவர்களோட குரல்ல, விவேக் அவர்களோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையில இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
5: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: வெறித்தனம்.
1: மூவி போலாமா?
2: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
2: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
2: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்,
2: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
2: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
2: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
2: வலிமைக்கு
1: உணவு,
2: அமைதிக்கு
1: இசை,
2: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
2: சோகமானா
1: புத்தகம்.
2: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாரைட்.
2: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. கடிதங்களை விநியோகிக்காமல் 7 மூட்டைகளில் மறைத்து வைத்திருந்த திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தபால் அலுவலகத்தில் பணியாற்றும் தபால் ஊழியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்று

முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மூன்று நிமிடம் ஆயிட்டு இருக்க வேற லேஃபம் ரெயின்போல நாம நேர்ந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட்ஸ் இட் கோ. ஸோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு யார் யாரெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் ஆசை தான். நிறைய பேராக நீங்கள் எல்லாரும் இருந்து கால் பண்ணுங்க, நாங்கள் ரெண்டு பேராக இருந்து இன்னைக்கு ஷோ பண்ணுறோம். எஸ் மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா மற்றும்
1: ஆர்ஜே ராஜஸ்ரீ.
0: ஓகே, இது ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு என்னமா பேச போறீங்க அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக இருக்கிறத தாண்டி எங்களுக்குமே ஆர்வமாக தான் இருக்கு. ஆமாம், இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டுக்கு அப்புறமா வந்து நம்ம சஸ்பென்ஸோடு அந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணுறோம், ரிவீல் பண்ணுறோம், கேட்டுட்டு வாங்க. என் மறக்காம கால் பண்ணுங்க 2986003 8 or 29520554 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல் இருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 அப்படிங்கிற இணைப்புன்னு சேர்த்துக்கலாம்.

0: பத்து மணி 9 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில பிரெயின் போல நாம கேட்டுட்டே இருக்கோம் கெட் செட் கோ. ஏ சார் ராஜ், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாபிக் தான் ரிவீல் பண்ண போறோம். ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்கியவன் என்னன்னா சொல்ல அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து வெயிட் பண்றாங்க
1: என்னோட சேர்த்து.
0: ஆமா, இப்ப நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம கேள்விப்படுவோம். பெரும்பாலும் இப்ப ஒரு வீட்டுல வந்துட்டு திடீர்னு ஒரு ஒரு மேலா ஃபீமேல் கல்யாணம் ஆகுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் பண்ண லக்கு இந்த விஷயம் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அக்கம் பக்கமும் பேசுவாங்க, பாக்குறவங்க சொந்தக்காரங்க எல்லாமே பேசுவாங்க இல்லையா.
1: கண்டிப்பா
0: ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சொல்லுவாங்க, ஏய் ஆமால இவங்களுக்கு குழந்தை பிறந்ததும் நல்ல லக்கா இருக்காங்கல்ல, நல்ல லக்கி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி வெளியில இருக்கிறவங்க சொன்னாலும் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு ஒண்ணு இருக்கும்ல, எனக்கு கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து ஒரு லக் நடந்திருக்கு, ஒரு திருப்பம் நடந்துச்சு அப்படின்னா இதனால்தான் அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கறத கேட்க போறோம். உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய லக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுத்தி இருக்கிறவங்க எந்த 1000 சொல்லலாம், ஆனா என்னை பத்தி நான் தான் சொல்லுவேன் 2000 அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. 2986-00038 அல்லது 2952-0554 நம்பருக்கு கால் பண்ணி வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 இணைப்பினை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய லக் அப்படின்னு நினைக்கிறது எது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அது பர்சனாக இருக்கலாம் இல்லை ஏதாவது பொருளாகவும் இருக்கும்.
1: அதைத்தான் இப்போ கேட்கலான்னு வந்தேன், பர்சனாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு.
0: எஸ் எக்ஸாக்ட்லி, அது பர்சனாகவும் இருக்கலாம். சிலர் வந்து சில பர்சன் வந்ததுக்கப்புறம் எனக்கு லக்குன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பாக
0: சிலர் வந்து எனக்கு இந்த பொருள், அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா பைக்கு நிறைய பேருக்கு கிரேஸ் அது
1: இல்லையா.
0: அதுவும் நம்மள ஓனா வந்து ஏர்ன் பண்ணி ஓனா வாங்கக்கூடிய அந்த பைக், அது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர லக்கியா நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு.
1: இன்னும் சில பேர் வந்து சில பொருட்களை எப்பயுமே கையிலே வச்சிருப்பாங்க, எனக்கு இந்த பொருள் வச்சிருந்தா எனக்கு லக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்லலாம்.
0: அப்படி வந்து யார் சொல்றாங்கன்னு கேட்டுருவோம்.
1: கண்டிப்பா கேட்கலாம். யாரு இனிப்புல இருக்காங்க? வணக்கம். வணக்கம் ரெயின்போ. கலா மேம் எப்படி இருக்கீங்க?
0: என்ன சொல்வீங்க? அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்ல, உங்களுக்கு பேர் நடந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதுதான் அப்படின்னா எதை சொல்வீங்க?
2: என்ன
1: வண்டி
2: போட்டு நானே சொன்ன

0: சூப்பரா வாங்கிட்டீங்க, சிறப்புங்க சிறப்புங்க. வாழ்த்துக்கள், பகிர்ந்துக்கோங்க. அதாவது நீங்க ஒரு பக்கம் போனீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கோங்க. அடுத்த நேர் யார் என்ன என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: கிடைக்கும். அடுத்த நேர் யாருங்க பாப்போம். வணக்கம்
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்த?
1: மீன் ஏரியா எல்லாம் பாக்கலாம், எங்க இருந்தாலும் இருந்து போகலாம். ரொம்ப அது பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு
0: எவ்வளவு இயர்ஸா இருக்கீங்க அந்த வீட்டுல?
1: 88 வந்தோம்.
0: 88 வந்து இங்க ஆயிடுச்சே வருஷம்.
1: ஆமா, எங்க பையன் 10 பெரியவன், அவனுக்கு 2 வந்தாச்சு. இங்கதான் இருக்கிறாங்க, இப்பதான் வெளியில போயிருக்காங்க, ஊருக்கு வெளியூருக்கு
0: போயிட்டாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு விதமான வித்தியாசமான லக், அதாவது அந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து நினைக்கிறது ஒண்ணு இல்ல. அப்படி வந்து இந்த வீடு நிறைய பேருக்கு
2: கண்டிப்பா,
0: எஸ்பெஷலி வந்து பார்த்தா நம்ம சொந்த வீடு வச்சிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு சிலர் சொல்லுவாங்க, எங்களோட சொந்த வீடு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த வாடகை வீடு, அது கொடுக்கக்கூடிய மன திருப்தி எல்லாம் பல இடங்கள்ல எதுவும் தராதுன்னு சொல்லலாம். இல்ல
2: சீரியஸாவே
0: அனுபவம் பேசுது நம்ம ரெண்டு பேரும்.
2: ஆமா கண்டிப்பா,
0: இப்ப வாடகை வீடு கொடுக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் வந்து வேற மாதிரி தான். அடுத்தடுத்து இதே மாதிரி யாரெல்லாம் இந்த லக் பத்தி சொல்றாங்க, அதுக்கு அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய லக்கா என்ன விஷயம் நினைக்கிறாங்கன்னு நம்ம கூட ஷேர் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
2: ஒரு சின்ன பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மற்றும் பிரசாந்தியோட வாய்ஸ்ல 12B படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 10:18 நிமிடம் ஆயிட்டு இருக்க வெளில நாம கேட்டுட்டு இருக்கோம்
1: கெட் செட் கோ நிகழ்ச்சி.
0: இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம், நீங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து இதுதான் வந்து என்னுடைய மிகப்பெரிய லக் அப்படின்னு நினைக்கிறதா எந்த விஷயம் நினைக்கிறீங்க? ஒரு பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு
1: பொருளா
0: இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னு நம்புறோம். கால் பண்ணுங்க 2986003038 அல்லது 2952055454 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல் இருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 அப்படிங்கிற இணைப்பினை சேர்த்துக்கலாம். நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம். இரு நேருக்கு இரு இரு ஆட்சிக்கும் காலை வணக்கம். நலமா இருக்கீங்க மேடம்?
1: காலை வணக்கம். நாங்க ரெண்டு பேருமே நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்க மேடம்.
1: ஓகே.
2: அதாவது ரெண்டு விஷயம் மேடம். ஒன்னு வந்து இந்த லைன் கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் பெரிய விஷயம். அது லக்கி கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல மேடம்.
1: ஆமா சார், கண்டிப்பா
2: வந்து மனைவி கிடைச்சது இறைவன் கொடுத்த வரம், அது ஒண்ணு லக்கி.
1: ஓ
0: ஓகே. என்ன விஷயம் வந்து உங்க வைஃப் வந்ததும் எனக்கு இது மாறிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எதுவா இருக்கு?
2: அதாவது அவங்க எவ்வளவு மேக்ஸிமம் நம்மள வந்து இது பண்ணிருக்காங்களே, இப்படி எல்லாம் எடுக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும், அவங்களோட ட்ரெஸ் போடணும், இப்படி சுடிதார் டி ஷர்ட் போடணும்.
0: உங்களை மாத்திருக்காங்க. சூப்பர். ஓகே.
1: சொல்லுங்க.
0: உங்க வாழ்க்கையில நடந்த ரொம்ப பெரிய லக் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: என்னுடைய வாழ்க்கையில நடந்த பெரிய லக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது மேம். ஒரு 3 months வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு. ஆமா, அது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு லக் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ப்ராஜெக்ட் குள்ள நுழைஞ்சே ஒரு 3 months தான் கிடைக்கும், ஷார்ட் டேர்மா போயிட்டு வரீங்களா அப்படின்னாங்க. சோ கனடா போனேன். அங்க என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவங்க அவங்க கூடயும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு, ஒர்க் பண்ண மாதிரியும் ஆச்சு. அதை நினைக்கும் பொழுது என்னுடைய லைஃப்ல அந்த ஒரு பெரிய லக் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது.
1: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ.
0: அடுத்த நேர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது கண்டிப்பா. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், ராஜலட்சுமி வெட்டு மாமலம்.
1: ஓ கிடைச்சிருச்சு, சூப்பர்
4: கிடைச்சிருச்சு. இது ஒரு பெரிய லக்கு, நீங்க வந்த லக்குன்னு தான் நான் சொல்லுவேன்.
0: சிறப்பு சிறப்பு சொல்லுங்க.
4: எனக்கு ரெண்டு இன்சிடென்ட் இருக்கு. நான் பிறந்து ராஜலட்சுமின்னு பேர் வச்சதாலயே என்னமோ 5வது வேற எங்க வீட்டுல, அதனால எங்க வீட்டுல

0: கஷ்டம்லாம் நீங்கிட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட வாழ்க்கையில வந்து எங்க பையனும் பரணி நட்சத்திரம், அது ஓரளவு கை கொடுத்துக்குது. ரெண்டாவது பொண்ணும் அதே நட்சத்திரத்துல, இப்ப லயன் கிடைச்சது மாதிரி பறந்தது வரீங்க. அது பொண்ணு பிறந்த நேரம் ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு அவங்க அப்பா அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு.
1: ஓகே, வாட்டவர், மொத்தத்துல குடும்பமே வந்து லக்கி சாமா இருக்கீங்க. இல்ல
0: கட்டாயம்
1: ஆமா, சூப்பருங்க, நன்றி. அதான் இப்ப என்ன ஒரு விஷயம்

0: சிநேகனுடைய வரிகளில் பரத்வாஜ் அவங்களுடைய இசை, அது மட்டும் இல்லாமல் பாடலுமே அவரே பாடிருந்து வருப்பார். பாண்டவர் பூமி படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம்
1: 10:27 நிமிடம்.
0: கெட் செட் கோ கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் வந்துட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் லக்கி அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்குது? மிகப்பெரிய லக் என் லைஃப்பில் இது அப்படின்னு நான் நினைக்கிறது இதுதான் அப்படின்னு ஷேர் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நீயர் யாருன்னு பார்த்துருவோம்.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: எனக்கு
0: ரெண்டு பேருக்கு என்ன பேர் வச்சீங்க?
2: நான்
0: கூட இங்க ரெண்டு பேருக்கு ஏதோ புதுசா பேர் தான் வச்சிட்டீங்களோன்னு சந்தோஷப்பட்டேன். ஒரு நிமிஷம்
2: சொல்லுண்ணா.
0: நிவ்யா. நிவ்யா நிவ்யா. நான் நிவ்யா.
1: என் பேர் ராஜஸ்ரீ.
2: பெரிய
0: அதிர்ஷ்டமா?
2: அதான் பெரிய அதர்ஷ்டம். அதான் லக்கி. இப்ப அததான் நல்லா இருக்கணும். நாங்க இங்க திருவற்றூர்ல வந்து உள்ள வாரியாரு மருந்து ஒரு டீச்சரு.
0: சரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி அழைத்ததற்கு. ஒரு ஒருத்தருமே வந்து உங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய லக்கி எது அப்படின்னு நினைக்கிறீங்க? அடுத்த நீயர்.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: நினைக்கலையா? எனக்கு அப்ப காஸ்ட் ஏற்பட்டது, சோ அதால யூஸ் பண்ணிட்டேன்.
0: யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? அதுக்கு அப்புறம் என்னைக்கு அது இது பண்ணிருக்கீங்களா? நினைச்சு வருத்தப்பட்டது உண்டா? ஆச்சே, நம்ம அது கொடுத்துடலாமே அப்படிலாம்.
3: ஆமா, மனசு கஷ்டமா இருந்துச்சு.
0: அது கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்ல. அதுல நம்பரோ இல்ல எதுவும்
3: இருந்துச்சு? நான் அது பார்க்கல.
0: சரியா பார்க்கல. பட் அப்போதைக்கு கிடைச்சிச்சு இல்ல அப்படினு யூஸ் பண்ணிட்டீங்க.
3: ஆமா.
1: இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
0: நினைச்சு வருத்தப்படுற மாதிரியான சில விஷயங்களும் நடந்துருது இல்லையா? சோ அத நம்ம தவிர்க்கிறது, அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க கிட்ட சேர்க்கறது அப்படிங்கறது சிறப்பு. அந்த சமயத்துல இருந்தாலும் அதுக்கு அப்புறமாவது அதை எடுத்து வச்சுட்டு ஓகே அப்ப நான் யூஸ் பண்ணிட்டேன் இப்ப வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கூட கொடுத்துருங்க. எனவே தொடர்ந்து வந்து நம்ம பேசலாம். இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே
1: சமதோல.
0: நேரம் 10:30. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நாராயணன் மற்றும் சுப்லாஷினியோட வாய்ஸ்ல தலைவன் தலைவி படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். டைம் இப்போ
1: நேரம் இப்போ 10:35.
0: நம்ம கேட்டுட்டே இருக்கோம் கேட்ஸ் எட் கோ நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய நேயர்.
1: வணக்கம் ரெயின்போ.
2: நினைக்கிறீங்க
0: கிடைச்ச மிகப்பெரிய லக் நினைக்கிறீங்க?
3: நினைக்கிறீங்க?
0: பேசிட்டு
3: இருக்கிறதுக்கான லக்கி கேர்ள் நான் தான். ஏன்னா அது

0: உலகத்துக்கு முன்னாடி இருந்து கேட்டு கேட்டு கேட்டு வளர்ந்து இன்னைக்கு ஒரு விருட்சமா வளர்ந்துருக்கோம். அஞ்சு தலைமுறையா கேட்டுட்டு இருக்கோம் பாருங்க. அதை விட வேற என்ன வேணும்?
1: கண்டிப்பா கண்டிப்பா இல்ல, அதை விட பெரிய மகிழ்ச்சி. இது ரொம்ப பெரிய சந்தோஷம். இது இதை கம்பேர் பண்ணல, இன்னும் கொஞ்சம் குட்டியா ஒரு சந்தோஷம், குட்டி ஒரு லக் நடந்திருக்கும்ல, அதையும் ஷேர் பண்ணுங்க.
0: அதுமே என்னோட பையன் பேரன் இவங்கெல்லாம் தான்.
1: சரி, ஓகே,
0: தேங்க்யூ மேம்.
2: தேங்க்யூ,
0: கடவுள் கொடுத்த கிஃப்ட் இதெல்லாம், வரப்பிரசாதம் எனக்கு வாழ்க்கையில.
2: தேங்க்யூ
0: மேம்.
1: தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, சூப்பரா ஒரு ஒருத்தரும் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து யாரெல்லாம் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நீங்களுமே உங்க லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெரிய லக் இதுதான் அப்படின்னு நினைக்கிறது எதுவா இருக்குங்கறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க. 2986-00038 அல்லது 2952-0554 நம்பர்ஸ்க்கு வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல் இருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 இணைப்பெண்ணை சேர்த்துக்கலாம்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்கம் வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 10:43 ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில நம்ம கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி கெட் செட் கோ.
5: எஸ், இப்ப வந்துட்டு கெட் செட் கோ கேட்டுட்டே இருக்கோம். இதுக்கப்புறமா 11 மணிக்கு, இன்னைக்கு 11:02 வந்துட்டு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு நிகழ்ச்சி தான் அது. எப்படா வந்து வியாழக்கிழமை வரும் அப்படின்னு ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருப்போம். எஸ், இன்னைக்கு வந்து பண்ணிக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் நிகழ்ச்சி இருக்கு. இது வந்து நீங்க டைரக்டா கால் பண்ணி உங்களுக்கு உங்க வீட்டு தோட்டத்துக்கு, வீட்டில் வைக்கக்கூடிய செடிக்கு அப்படி என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்குமே கால் பண்ண வேண்டிய நம்பர் 298600038 295200554 தான். வெளியூர் மற்றும் மொபைலிருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா 044 இணைப்பெண்ணோட நீங்கள் கால் பண்ணி இன்னைக்கு 11:02 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகளில் நீங்கள் பங்கேற்றுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கெட் செட் கோல. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நினைக்கக்கூடிய லக்கி அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயமாகவோ நடக்கக்கூடிய விஷயம், இதனால தான் எனக்கு இது நடந்தது, இதுதான் என்னோட லக்கி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க.
4: ஓகே, வணக்கம் ரெயின்போ.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்.
6: டாக் பண்ணோட சேர்ந்து பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
5: எத்தனை வாட்டி பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களே, என்ன சாப்பிட்டீங்க காலையில?
6: பழுது சாப்பிட்டோம்மா.
5: பாத்தீங்களா, அதனாலதான் இவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஏதோ இருக்கு பிள்ளைய, ஸ்பெஷல் எனர்ஜியா இருக்கு, என்ன கதை?
6: 68 வெயில் தாங்க முடியல,
5: அதனால இவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்களா நீங்க?
6: அதனால உயிர் இப்படியாவது போயிடாதான்னு பார்த்தேன், போக மாட்டேன்.
5: ஆத்தா யாத்தா என்னெல்லாம் சொல்றீங்க நீங்க. சரி ரைட், உங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய லக்குன்னு என்ன நினைக்கிறீங்க?
6: ஒண்ணுமே கிடையாதுமா, என் வாழ்க்கையில லக்கே கிடையாது, அதிர்ஷ்டமும் கிடையாது, எதுவுமே கிடையாதுமா. நான் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லாதவம்மா, படிக்கிறதுக்கும் ரொம்ப ஆசைப்பட்டேன், படிக்க வைக்கிறதுக்கு ஆளே இல்லம்மா. அதுக்கப்புறம் ஒரு தொழிலாவது கத்துக்கணும், தொழில் கூட ஒழுங்கா கத்துக்கலம்மா. கடைசியில இந்த வாஷிங் மெஷின் வேலைதான் செய்யறேன், வாஷிங் மெஷின் கூட செய்ய முடியாது இப்ப, ஏன்னா ஏது நிக்க முடியல, நடக்க முடியல, மூச்சு வாங்குது, பிபி சுகரு
5: எல்லாமே சரியாயிடும். விடுங்க பாருங்க, நீங்க வந்து இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்கல்ல, எதுவா எதுவுமே நம்ம நினைச்சது நடக்கல, ஆனாலும் உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய உற்சாகம் இருக்கு, அதுதாங்க லக், அதுதான் அதிர்ஷ்டம். சோ கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கு, நீங்க வந்து அதை கவனிக்காம இருக்கீங்க, அவ்வளவுதான். எல்லாரும் சூப்பரா இருக்கும், நீங்களும் ரொம்ப சூப்பரா இருக்க போறீங்க பாருங்க. தேங்க்யூ அழைத்ததற்கு. அடுத்த நேர் யார் எங்கிறது பாத்திரலாம்.
4: வணக்கம் ரெயின்போ.
7: மேடம் வணக்கம். மேடம் இருவருக்கும்
5: வணக்கம்.
4: யா சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: ஆர்கே நகர் ஷேக் மேடம். சாப்பிட்டீங்களா மேடம்?
4: ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் சார், நீங்க சாப்பிட்டீங்களா?
5: முதல்ல
7: வந்து நமக்கு தாய் தகப்பன், இரண்டாவது ஆசிரியர்கள், மூன்றாவது உங்களை போல சமூக சேவகர்கள் சகோதரிகள் தான் மேடம் லக்கு.
5: ஓகேங்க, சிறப்புங்க, நன்றி
4: நன்றி நன்றி.
5: ஒரு ஒருத்தரும் வந்துட்டு அவங்கவுங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய லக் அது அப்படிங்கறதும் எதை அவங்க லக்கியா நினைக்கிறாங்க, அதிர்ஷ்டமா எனக்கு இந்த விஷயம் இருக்கு அப்படிங்கறத ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யார் எங்கன்னு பாத்திரலாம்.
4: வணக்கம் ரெயின்போ.
8: வணக்கம் மேடம். கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
4: ராஜசேகர் சார் சொல்லுங்க.
8: எனக்கு பெரிய லக்குன்னா என் அன்பு மகள் மகன் இரண்டு பேரும்.
4: ஓ சூப்பர்,
8: அருமையான குழந்தைகள், செல்வங்கள்.
5: என்ன விஷயம், ஏதாவது ஸ்பெஷலா நடந்திருக்கும்ல? எனக்கு இந்த குழந்தைங்க வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் இது நடந்துச்சு, அதனாலதான் நான் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமா ஃபீல் பண்றேன்னு இருக்கும்ல. என்ன விஷயம் நடந்திருக்குமா?
8: இவங்க ரெண்டு பேர் வந்து அதிர்ஷ்டம்னா, நான் வந்து எஸ்எல்சி வரைக்கும்லாம் படிச்சேன், இவங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்க வச்சேன், நல்லா இப்ப வந்து டீச்சரா இருக்காங்க பொண்ணு.
5: சரி, சிறப்பு சிறப்புங்க, வாழ்த்துக்கள், சிறப்பா பண்ணி வந்துட்டு படிக்க வச்சிருக்கீங்க, உங்களோட லக்கை வந்துட்டு நீங்க வந்து வளர்த்துருக்கீங்க இன்னும் இல்ல?
8: ஆமா, வளர்த்து கொண்டே இருக்கேன். பேரன் பேத்தி இருக்காங்க, பேரன் இருக்காங்க, பேத்தி இப்போ பரதநாட்டியத்தில்.
5: சரி சிறப்புங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி அழைத்தது.

0: இருக்கு. அடுத்த நேயர் யாருங்கிறதுன்னு பாப்போம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன்.
1: மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கீங்களா?
0: எல்லார்கிட்டயும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுறோங்க, அப்படி எதுவும் இல்ல. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா என்னவோ தெரியல. சரி, நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல நடந்த லக் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க?
1: வாழ்த்துக்கள்.
0: லீவு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல?
2: அதான் எமர்ஜென்சின்னு கேக்குறப்ப டக்குன்னு கொடுக்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம்.
0: எக்ஸாக்ட்லி. ஓகே, சோ ஒரு ஒருத்தரும் வந்துட்டு அவங்க உங்களுடைய லக் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருங்கன்னு பாக்கலாம்.
2: வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். ஜெயபால், எல் ஜெயபால்.
2: ஜெயபால் சார், சொல்லுங்க, உங்க லைஃப்ல ஓகே, உங்க லைஃப்ல கிடைச்ச பெரிய லக்குன்னு நீங்க நினைக்கிற விஷயம் எது?
3: நாங்க வந்து பாம்பேல இருந்தோம். அப்ப ஒரு வியாபாரம் பண்ணோம். அதுல ஒரு லக்கி கூப்பன் கொடுத்தாங்க. அதுல அதுல முதல் பரிசு கிடைச்சது, அதான் ரொம்ப லக்கி நினைக்கும்.
2: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர்.
0: முதல் பரிசா என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு?
3: முன்னாடி
0: நமக்காக வந்து பாடலும் வைத்தியஸ்ல இருக்கு கேட்டுட்டு வந்துருவோமா?
2: கண்டிப்பா.

0: தனுஷ் மற்றும் அறிவு அண்ட் அவங்களோட டீம் வாய்ஸில் இட்லி கடை படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. டைம் இப்போது 10:54 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவுக்குமே வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வந்து பேசிட்டே இருந்தோம் லைஃப்பில் வந்து உங்களுக்கு கிடைச்ச பெரிய லக் அப்படின்னு எதுவும் நினைக்கிறீங்கன்னு. அதாச்சும் நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க, நானும் சொல்லுவேன் நீ கேப்பியாக மாட்டியாக அப்படிங்கிறாரியே.
1: எஸ் கண்டிப்பாக. ஸோ என்ன அப்படின்னா, என்னோட பெரியம்மா பொண்ணு கசன் அவங்க இல்லை அப்படின்னா நான் சென்னைக்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நான் என்னோடய ஊர்லேயே குண்டு சட்டி குதிரை ஓட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஷோ என்னோட பெரிய என்னோட லைஃப்பில் பெரிய லக்காக நான் அவங்கள கன்சிடர் பண்ணுறேன்.
0: சீரியஸ்லி சூப்பர் சூப்பர். ஸோ அதான்
1: தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் மீ.
0: ஓகே தேங்க்யூ. எனிவே ஸோ ஒருத்தருமே வந்துட்டு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க லைஃப்பில் வந்து நான் இதுதான் லக்காக நினைக்கிறேன், இது வந்ததுக்கப்புறம் இது மாறிச்சு அப்படின்னு. எல்லாருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அண்ட் கால் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸும் கூட. அண்ட் என்ன தான் வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு ஒரு விஷயங்கள் நடக்குது இது லக்கி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறத தாண்டி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டோம், எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே இருந்துருச்சுனாலே நடக்கிற எல்லாமே நமக்கு லக்காக மாறிடுங்கிற விஷயத்தோட இன்றைக்கி நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம். மகிழ்விப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் திவ்யா
1: மற்றும் ஆர்ஜே ராஜஸ்ரீ.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேக்காவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேக்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பாவ்னா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 44 ரன் எடுத்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 11:03 ஆகிட்டு இருக்க இந்த வேளையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்கிறாரு சரவணன் சார். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகளை பத்தி வந்து நம்ம நேரடியாக இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நம்ம பேச போகிறோம் சரவணன் சார் கூட. உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் செடி வைக்கணும், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். 2986-00-38 மற்றும் 2952-55-54. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க.
1: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய ஆர்ஜே ராஜஸ்ரீ சொன்னது போல் இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். வியாழக்கிழமை தோறும் நாம் இந்த நிகழ்ச்சியில் இணையிறோம். அப்பப்போ கொஞ்சம் காணாமல் போயிடுறோம், நேயர்கள் பொறுத்தரலணும். இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பல்வேறு நேயர்களை சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை கேட்டுக்க போகிறோம். நாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, ஒருவரது அனுபவம் மற்றவருக்கு பாடம். அதனால் இன்றைக்கி சொல்ல போகிறவருடைய கருத்துக்கள்லாம் நமக்கு பாடமாக இருக்கும் என்ற ஒரு முன்வைப்போடு இன்றைய இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யார், எங்கிருந்து?
0: வணக்கம் ரெயின்போ
2: சார். கலா பேசுறேன் சார்.
1: வணக்கம் சார். அரக்கோணம் கலா?
2: ஆமா சார், கதை சொல்லிட்டீங்க.
1: நீங்க கலான்னு சொல்லிட்டீங்க, நான் அரக்கோணம் கலான்னு சொல்லிட்டேன். சொல்லுங்கம்மா.
2: என்ன
1: பண்ணுங்க, வீட்டுல பழைய துணி இருக்கும், அத வந்து ஒரு கம்புல ஒரு குச்சியில நல்லா சுத்திக்கிங்க. கெரோசின் மண்ணெண்ண வச்சிருப்பீங்க, கொஞ்சோண்டு அதுல இந்த துணியில லேசா நினைச்சிக்கிங்க. ஒரு பந்தம் அப்படியே கொளுத்திக்கிங்க. காலை வேலை இல்லைனா சாயங்கால வேலையில் எங்கே அந்த கம்பளி பூச்சி எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த பந்தத்தை காமிங்க, எல்லாம் செத்து போயிடும்.
2: சார் அப்போ ஒரு டவுட் சார், மான் செடி கிடைக்குதுங்களா? மானத்தை அப்படியே ஒரு மாதிரி பிளாக்கா ஒரு ஒயிட்டா அப்படியே இலைய ரொம்பிக்கிட்டு சார், அது என்ன எது காரணம் சரி சார்?
1: மால் அது மாதிரி இருக்குன்னா இதுவாக இருக்கும், இலையே வந்து இப்போ இருக்கிற வெயிலினுடைய வேகத்தினால அது மழை அது மாதிரி அப்படியே காயறதுக்கு ஓரத்தில் அப்படியே காஞ்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மழை பெஞ்சுது அப்படின்னா எல்லாமே மாறி போயிடும், சரியாயிடும். நன்றிம்மா. நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர்.
0: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
1: யார் பேசுகிறீங்க?
3: பெருமாள் பட்டன்
1: ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க சார்.
1: சொல்லுங்கம்மா.
3: நீங்க சொன்னீங்க உத்தராயணம் கச்சாயணம் சொன்னீங்கல்ல, எங்க வீட்டுல சமையல் கூடத்துல இது செல்ஃப் இருக்கு, சாமி படம் எல்லாம் அது வச்சிருக்கோம், விளக்கேத்துறோம். அது மாதிரி ஒரு டைம்ல வந்து இப்போ அந்த பக்கம் தெக்கு வந்திருக்கு, இப்ப இனிமேல் அது நகர்ந்து மெதுவா அப்படியே போய் அப்புறம் திரும்பி வரும்.
1: சரி,
3: அப்போ சித்திரை மாசம் இதுக்கு அது விளக்கு ஏத்துறல அந்த விளக்குல பாடும், அந்த உத்தராயணம் இதுனா தட்சிணாயன அதுல பாத்துக்கலாம் நாங்க.
1: அப்படியா?
3: ஆமா சார், நீங்க சொன்னதை ஒரு முறை கேட்டேன்.
1: ஆமாங்க, மடல்ல சொல்லிருந்தல ஒரு முறை.
3: ஆமா சார்.
1: ஆமா,
3: நன்றி சார்.
1: ரொம்ப நன்றிமா, நன்றி.

0: நம்ம ரேடியோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஆமாம்,
1: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
1: சார், சொல்லுங்க.
0: ஜெயசீலன் ஐயா சொல்லுங்க. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன். நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க நல்லா
2: இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா.
0: உங்க ஊர்ல கொஞ்சம் மழை பெஞ்சது போல இருக்கே.
2: ஆமா, ஒரு ஒரு தடவை பெஞ்சது ஐயா.
0: ம்,
2: அது வந்து உரம் எல்லாம் ஓட்டி வச்சு அதுக்கப்புறம் இன்னும் மழை இல்லை. இது நாளையில இருந்து ஒரு புயல் ஆரம்பிக்கும். வட மாவட்டமும் பாண்டிச்சேரி மழைன்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமா,
2: அது ஆவலோடு எதிர்பார்த்து.
0: கையில ஒரு குடை எடுத்துட்டு வயலுக்கு போங்க.
2: அது வட மாவட்டம் தானே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அது மழை வருது இல்லையா, வானிலை செய்தி சொல்லும் போது.
0: ஆமா,
2: வட மாவட்டமும் பாண்டிச்சேரி சொன்னதே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி.
0: நிச்சயமா
2: கண்டிப்பா ஏதோ உண்டு
0: உண்டு. அதுக்கு தான் அந்த நம்பிக்கையோட ஒரு குடை எடுத்துட்டு வயலுக்கு போங்கன்னு சொன்னது.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆமா,
2: நான் நிலத்திலே குடியிருக்கிறதா ஒரு பிரச்சனை.
0: ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா குடை எடுத்து மட்டும் தூசை தட்டி வெளியில் எடுத்து வச்சுக்கிங்க.
2: அவ்வளோதான்.
0: ஆமா
2: சரி,
1: ஓகே சார், நன்றி. வணக்கம்
0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். பண்ணைக்கு மில்லத்திற்கும் ஆலோசனைகள்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் சார்?
3: முத்துக்குமார்
0: பேசுகிறேன். யாருங்கய்யா?
3: முத்துக்குமார்.
0: வாங்கிட்டு வச்சிருங்க சந்தனக்கன்றை. வாங்கிட்டு வந்து வச்சிருங்க.
3: எங்க வாங்கணும் ஐயா?
0: சந்தனக்கன்று வந்து உங்களுக்கு இவங்கள்ட்ட கிடைக்கும், ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கும், இல்ல தனியார் நர்சரியில கிடைக்கும். சந்தனக்கன்று தனியாக வளராது, அது கூட வந்து நீங்கள் அதுக்கு ஒரு ஒட்டுக்கன்று ஒன்று வைக்கணும். அதாவது ஒரு வேப்பங்கன்று அல்லது ஒரு தோரக்கன்று, தோர குச்சி, அது மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கணும். ஏன்னா சந்தன மரங்கிறது வந்து பேரசைட் உண்ணி மாதிரி, அது ஒட்டுண்ணி மாதிரி, அது தனியாக வளராது. அது கூட ஏதாச்சும் ஒரு செடி இருந்தால் தான் வளரும். அதனால் அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா வளர்ந்த பிறகு, பச்சை பிடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க, உடைய பக்கத்தில் இருக்கிற விஓ ஆஃபீஸ், கிராம நிர்வாக அலுவலர் அவர்கிட்ட போய் இது மாதிரி நான் என்னுடைய தோட்டத்தில் ஒரு சந்தனக்கன்று வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பட்டா நம்பர் அல்லது சர்வே நம்பரை போட்டு அதில் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா நாளைக்கு வெட்டும்போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லாட்டா வெட்ட விட மாட்டாங்க, நீங்கள் இங்கே எந்தோ வெட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எதாவது சொல்லுவாங்க. நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்கள் மரம் தான்ங்கிறதுக்கான ஒரு உறுதியை இப்போ நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க, அவ்வளோதான்.
3: தேவையில்லை.
0: இது மாதிரி இன்னார் வந்து முத்துக்குமார் ரெட்டிகள்ஸை சேர்ந்தவர், அவருடைய தோட்டத்தில் ஒரே ஒரு சந்தனக்கன்று வச்சிருக்கிறார் அப்படின்னு அதில் ஒரு பதிவு பண்ணி வச்சுப்பாங்க. உங்களுக்கு கூட ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருவாங்க. விஓ ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க, ஆனால் பதிவு பண்ணிக்கிறது கட்டாயம். நன்றிங்க. 11:11 யார் அடுத்த நேயர்? வணக்கம்.
1: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: கோயில் வர மாட்டா.
1: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
2: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரேன் வரேன், நானும் வரேன்.
1: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
2: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
1: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.

0: என்ன ரம்யா சொல்ற, சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
1: சரி சரி அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்வளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள். காடுகளோட திருவிழா.
0: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
1: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
0: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
1: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
0: இதான் நானும் செடியோட வந்துடுறேன். செடிய நட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிடுவோம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் 11:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:21 ஆகியாச்சு. இந்த நேரத்தில் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். சார் கூட உங்களுக்கும் நிறைய விஷயம் பேசணும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கேட்கணும், எனக்கு இது தெரியும், நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். 2986-0038 மற்றும் 2952-0554. வெளியூர் நம்பர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. ஸோ இணைப்பில் இருக்க நேயர் வணக்கம். ரெயின்போ
2: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: சொல்லுங்க ஐயா.
3: திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன்.
2: டெல்லி ஐயா வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா. இயற்கையின் தூதுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் ஐயா.
2: உங்களுக்கு ஒரு வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா.
2: நன்றி ஐயா.
3: உங்களுக்காக காத்துன ஐயா, வெளியில கிளம்பிட்டேன். போன வாரம் வரல.
2: போன வாரம் வரலீங்க. அதான் ஒரு வேலை வந்துருச்சு. ஆமாங்க.
3: நல்லா இருக்கீங்களா ஐயா?
2: நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா
3: இருக்கேன் ஐயா. அடுத்து அந்த 7 பசுமை புரட்சி நாயகன் அவர்களோட ஐயாவோட இது வரப்பொழுது ஐயா, ஏதாவது விசேஷம் இருக்கா?
2: எதுங்க ஐயா? யாருங்க?
3: சாமிநாதன் ஐயாவோட.
2: எம் எஸ் சுவாமிநாதன் ஐயாவோட. ஆமாம், அன்னைக்கு நாள் நம்ம அனுசரிப்போம்
3: இல்லை. அதுதான் ஏதானே விசேஷம் இருக்கு ஐயா?
2: ம், இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ம்,
3: அதாவது ஐயா அவங்க தான் ஐயா நடமாடந்து இவங்க, அதாவது எல்லாரும் இது பண்ண அவங்களோட வாழ்க்கையினுடைய இது கேட்டாவே எல்லாம்

0: நம்மளோட தேசத்துல அதுதான் இன்னைக்கும்.
1: அடுத்த மாசம் தாங்கய்யா வரும், இந்த மாசம் இல்ல,
0: ஆகஸ்ட்
1: ஆகஸ்ட் ஆகஸ்ட்ல கண்டிப்பா. ஆமாங்க,
0: நானு சின்ன விவசாயிங்கய்யா, ரொம்ப என்னால உங்களால நிறைய பரிமாறணுன்றது. எனக்கு வந்து இந்த ஒரு இந்த பட்டன் போன்ல தான், இப்ப கூட ரேடியோ கூட கிடையாது, உங்கள்ட்ட பரிமாறத பண்ணி.
1: நிச்சயமா நிச்சயமா,
0: இந்த போனெல்லாம் அது பண்ண தெரியாது,
1: தேவையில்லைங்க. அது ஒரு வகையில ஒரு வசதினா, இன்னொரு வகையில ஒரு தொல்லையும் கூட.
0: ஆமா, தொல்லை கண்டிப்பா தரலாம். இல்ல இல்ல, நல்லதுக்கு நல்லதுக்கு பயன்படுத்தலாம் ஐயா.
1: ஆமா
0: ஆமா, நிறைய நல்லதுக்கு பயன்படுத்தலாம். அந்த மாதிரி காத்துல கொஞ்சம் வாத்தோல் தோட்டம்லாம் கொஞ்சம் போயிட்டு இருங்க. நீங்க தான் ஐயா தான் சொல்லுவீங்க, அதாவது இது பெருக்கம் மந்த நீங்க அது மாதிரி அதை கொஞ்சம் இது வச்சுன்னு உங்களோட ஆலோசனை எல்லாம் கொஞ்சம் நிறைய எனக்கு உதவுங்க ஐயா.
1: நிச்சயமா நிச்சயமாங்க ஐயா.
0: ஆமாங்க ஐயா, அந்த வாழையில ஒண்ணுங்க ஐயா, அந்த இந்த கண்ணு ஒண்ணு, அந்த ஏலஜி கண்ணு வச்சேன் ஐயா, அது இந்த மஞ்ச கண்ணெல்லாம் நல்லா வருது. அது வந்துருச்சு சிலது, அதுல இருந்து எடுத்து வச்சா ஒரு மாதிரி அந்த அந்த சின்ன சின்ன இலையா வரும் பாரு. இது என்ன சொல்லுவீங்க நீங்க?
1: ஆமா, அது வந்து இது உங்களுக்கு வைரஸ், முடிக்கொத்து நோய்,
0: வைரஸ்
1: முடிக்கொத்து.
0: அது அது மட்டும் தாக்குதுங்க, அது வைரஸ்,
1: அது வைரஸ் அது மாதிரி வந்து அதை புடுங்கி போட்டுருங்க.
0: எடுத்துருங்க.
1: ஒரு கன்று நம்ம பெயர்த்து எடுத்து வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த கீழே வாழை கட்டையினுடைய வெயிட் எடுத்துட்டு நமக்கு ஒரு 3/4 கிலோ 1 கிலோ அளவுக்கு வச்சு இருக்கிறது நல்லது. கட்டை அந்த கீழே கிழங்கு இருக்கும் பாருங்க, கிழங்கினுடைய வெயிட் நமக்கு ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோவுக்கு மேல இருக்கணும். அப்பதான் அது வந்து நல்லா பெருசா வளர்ந்துருக்கிற ஒரு கன்றா இருக்கும். அடுத்த இடத்துல வைக்கும் போது அது அந்த இடத்துல நிலைச்சு தன்னை தக்க வச்சுக்கிட்டு வளரும்.
0: உங்களுக்கு
1: நல்லது பண்றீங்க, நாட்டுக்கு நல்லது பண்றீங்க.
0: இல்ல அதுதான் பேஜ் நம்பர், கொஞ்சம் பணம் கொட்டை எல்லாம் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் ஏற்கனவே சொன்ன மாதிரி போயிடுச்சு.
1: பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து?
2: வணக்கம்.
3: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நீங்க?
3: வெயிலோட அருமை நிலைக்கு போனா தெரியுமா அந்த வெயில்ல பட்டப்பாட நமக்கு வந்து அந்த மரம் வந்து ஒரு 15 வருஷமா அந்த மரம் இருந்த வரைக்கும் கொஞ்சம் தோட்டத்து போய் உட்காந்துருப்போம், கூலிங்க அவ்வளவு கூலிங்க இருக்கும். அதான் சொல்லுவாங்க, இப்ப இந்த அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா அதுக்குதான் இந்த வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம் எல்லாம் வச்சு பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு வேகம் இருந்தாலும் அந்த நிலையில உட்காந்து ஒரு கோபத்தை திணைத்து பஞ்சாயத்து பேசலாம். அந்த காலத்துல இந்த வழிமுறைகள் அதுக்காக தான் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மரத்தை எடுத்துட்டு இப்ப நீங்க திரும்பி 2 மரம் வச்சிருக்கீங்க ஐயா.
1: இன்னொன்னு சொல்லுவாங்க ஐயா, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, கோயில்னா அந்த ஊர்ல ஒரு குளம் இருக்கும், குளம்னா குளக்கரை இருக்கும், குளக்கரையில 4 மரம் மட்டும் இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு பொதுநோக்கு தொலைநோக்கு பார்வையில சொன்ன சொலவடையும்.
3: அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எல்லா

0: நான் வாக்கிங் போறேன், அதை போறேன், இதை போறேன். அந்த காலத்துல எல்லாம் கோயில் சோழர்கள் கட்டினது எதனாலன்னா, அந்த ஆன்மீகத்தை சொன்னா கூட கடவுளை பயன்படுத்தி வச்சு கடவுள்னு சொன்னா பயப்படுவாங்க. அந்த காலத்துல கோயில கட்டி சுத்தி வர வச்சாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, காலையில ஒரு சாயந்தரம் போகும்போது அவங்களுக்கு சுகர் வராது, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கங்கனேஸ்வரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சுத்தி சுத்தி இருந்தாலே நம்மளோட உடம்புல எனர்ஜி குறையும்.
1: ஆமாங்க,
0: தஞ்சை பெரிய கோயில் அது மாதிரி
1: அப்படிதான்.
0: கடவுள் பேர சொல்லியாவது மக்கள் சொன்ன பயப்படுவாங்க, அப்பயாவது கோயில சுத்தி வர்றாங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னு கட்டினாங்க.
1: உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, தப்பு பண்ண மாட்டாங்க,
0: தப்பும் பண்ண மாட்டாங்க. கடவுள் பேரை சொல்லி இப்ப என்ன செய்யறாங்க, கடவுள் பேரை சொல்லி நிறைய பொய்கள் ஏமாற்றுகள் சில பேர் செய்யறாங்க, எல்லாரும் கிடையாது. ஆனா ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, விப்பத்தை தவிக்கணும், ஏரிப்பையை ஒழிக்கணும், தண்ணி வளம் பெருகணும், மண் வளம் பெருகணும், மழை வரணும். ஏன்னா நீங்க ஏற்கனவே நேரம் கேட்டீங்க,
1: உங்க
0: ஊர்ல மழை பெஞ்சிருச்சாங்க. எங்க ஊர்ல ஒரு மழை வந்து ஏமாத்திட்டு போயிடுச்சு. போன ஆண்டு எல்லாம் கேட்டீங்கன்னா அஞ்சு மழை பெஞ்சு கேணியில தண்ணி வந்துச்சு. நேரம்
1: ஒண்ணு செய்ய முடியாது.
0: அதனால அதற்கு வந்து நம்ம இயற்கைக்கு பாதுகாப்பா இருப்போம், இயற்கையை அழிக்காம இருப்போம். நன்றிங்க,
1: நன்றி, வணக்கம். இவர் இந்த மரம் மட்டையை பற்றி பேசும்போது நாம் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும். ஜூலை மாதத்தில் முதல் வாரம் வன மகோத்சவம் கொண்டாடப்படும் வாரம். வன மகோத்சவம்னா மரம் கன்றுகளை நட்டு மரமாக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக எல்லா காலமும் எல்லா நாளும் செஞ்சு தான் ஆகணும். இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல், ஒரு சிறப்பு. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், பக்ரீத், ரம்ஜான் இதெல்லாம் வரமா நமக்கு ஸ்பெஷல் இல்லைங்களா? அது மாதிரி இது வந்து மரக்கன்றுகளை நடுவதற்கு இது வந்து ஒரு முக்கியமான வாரம். வன மகோத்சவம் கொண்டாடப்படும் இந்த வாரத்தில் எங்கேயாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் ஒரு மரக்கன்றை நட்டு மரமாக்குவோம். மரக்கன்று நடுறது பெருசு கிடையாது, அது மரமாக்கணும். அதுதான் திருப்பி திருப்பி அதையே சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா வச்ச இடத்துலேயே திருப்பி திருப்பி வருஷ வருஷம் இந்த வன மகோத்சவம் ஜூலை முதல் வாரம் வரும், அந்த இடத்துல ஒரு மரக்கன்று நடுவோம். திருப்பி அடுத்த வருஷமாக அதே இடத்துல அதே இன்னொரு மரக்கன்று நடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், நடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மரக்கன்று நட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுறதில்ல, அதை மரமாக்கிறதில்லை, மறந்துடுறோம். மரம்தனை மனிதன் மறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, மறக்கக்கூடாது. இன்றைக்கி எல்லோரும் இனிமேல் சிலிண்டர் வச்சுக்கிட்டு ஆக்சிஜன் பார்லருக்கு போகிற மாதிரி கூட ஆகிடும் போல இருக்குது நிலைமை. அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நமக்கு அங்கங்கே மரம் மட்டைகள் இருக்கணும். வன மகோத்சவம் கொண்டாடப்படும் இந்த வேளையில் இந்த கருத்தை நினைவில் வைத்துக்கொள்வோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இன்னொரு நேயர் யார்? 11:31 ஆயிடுச்சு.
2: வணக்கம் சார், திருப்பத்தூர் மாவட்டம் தெற்கு சேகர் பேசுகிறேன் சார். சரவண ஐயாவுக்கு வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா. சேகர் ஐயா,
2: நல்லா இருக்கிறீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன் ஐயா.
2: என்னங்க சார், மழையே வரமாட்டேங்குது, மடல் மாணிக்கத்துல சொல்ற மாதிரியே நடக்குதுங்களே. டெய்லி சார் கிட்ட பேசணும்னா கூட உங்க குரல காலைல 8:07:55 கேட்டுறேன் சார்.
1: சரிங்க.
2: இன்னொரு ஒரு தகவல் உங்க இதை விடுறதுல எப்படியும்
1: ரெண்டுத்தையும் கேட்டுறீங்க.
2: ஆமா, மெயின் உண்மையிலே நம்ம எப்பம் மெயின் நீங்க ரெண்டு பேர் தாங்க சார்.
1: ஐயோ, பெரிய வார்த்தை சொல்றீங்க.
2: பெரிய வார்த்தை இல்ல, உண்மைதான் சொல்றேன் சார். என்னங்க சார் இப்படி சொல்றீங்க, நீங்க யாருன்னா கேட்டு பாருங்க. உங்க ரெண்டு தகவலும் கேட்டா மனசுக்கு நிறைவா இருக்குதுங்க.
1: சரிங்கயா, சரிங்கயா.
2: சார், என்ன விவசாயம் பண்ணலாங்க? இப்போ எங்க மழையே வரமாட்டேங்க.
1: மழை வந்த பிறகு உழவு ஓட்டிட்டு அடுத்த விவசாயம் பண்ணுவோம். இப்ப செக்குல என்ன ஓடிட்டு இருக்கு அதை சொல்லுங்க.
2: செக்குல வேர்க்கடலை ஓடுது, நைட்டு தேங்காய் ஓட்டணுங்க. வேர்க்கடலை தான் மெயினா ஓடுதுங்க.
1: தேங்காயை ஓட்டிட்டு சுத்தம் பண்ணுவீங்கல்ல?
2: அதை எடுத்துட்டு சுத்தம் பண்ணாதாங்க. தேங்கண்ணையும் கல்லெண்ணையும் ரெண்டும் சேராதுங்க. மிஷின் பளிச்சுன்னு எடுத்துட்டு தான் இது பண்றதுங்க. உலக்கி எடுத்துட்டு தான் போடுறதுங்க. திருப்பாத்தலோடு
1: உலக்கி எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு திருப்பி அதே உலக்கி தானே போடுவீங்க?
2: அதே தாங்க, அதுல ஒண்ணுமே இருக்காதுங்க. தேங்காய் நாக்கு போட்டா அதை நோண்டி எடுத்துருவாங்க, கள்ளக்கொட்டை போட்டாலையும் நோண்டி எடுத்துருவாங்க. அடியில செக்கி மாதிரி இருக்கும், அதுல புச்சுங்கிறத நோண்டி எடுத்துடணும், அவ்வளவுதாங்க.
1: ஓ, சரி சரி.
2: ரெண்டும் சேராதுங்க. ஒரே 10 கிராம் எண்ணெய் கூட அடுத்த இதுக்கு சேராதுங்க.
1: சேராது?
2: ஆமா சார்.
1: எப்படி இப்ப நீங்க நேத்து ராத்திரி வந்து தேங்காய் ஓட்டிருக்கீங்க
2: சார்? நைட் ஃபுல் டே ஓட்டணும் சார். கிராய்க்கு இருக்குதுன்னு நேத்து எங்க டேடி நிலம் கொடுத்தாரு, ரீச் பண்ணா ரீச் ஆபீஸ்ல போயிடுச்சு ஃபுல் டே நேத்து.
1: சரி,
2: அதுல வந்து நைட் ஓட்டியான்னு 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஃபுல் டே தூங்கவே இல்லைங்க. 10 அது
1: ஓட்டிட்டேன்,
2: 2 மணி நேரம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வேர்க்கல்லே ஓட்டணுங்க, ஒரு 5 மணி வரையும். அப்புறம் கேப் விட்டு 7 மணில இருந்து இப்ப ஆரம்பிச்சோம்.

0: ஓடிதான் இருக்கும்.
1: கூட யாரு ஆளுக்கு உதவிக்கு?
0: உதவிக்கெல்லாம் யாரும் இல்லைங்க, நான் ஒண்டியே பண்ணிக்கிறதுங்க. நல்ல பொருள்ன்றதுனால கம்மியா தயார் பண்ணி கூட நிறைவா இருக்குதுங்க மனசுக்கு.
1: தன் கையே தனக்கு உதவி.
0: அதே தாங்க, இந்த நிலத்துல போட்டு மீந்ததெல்லாம் ஒன்று ரெண்டு எட்டு வராங்க, அதுவும் ஓட்டிக்கிறேன், எந்த சொந்தமா வாங்கி ஓட்டுறாங்க.
1: அப்படிங்களா? சரிங்க சரிங்க.
0: ஆமாங்க சார்,
1: சுத்தமான எண்ணெயை கொடுக்குறீங்க, நல்ல உணவுப் பொருளை கொடுக்குறீங்க.
0: அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க, மனசுக்கு சந்தோஷமா இருக்குதுங்க சார்.
1: ஆமாங்க. கடலை புண்ணாக்கு என்ன ரேட் போகுதுங்க?
0: இங்க வந்து 66 போகுதுங்க சார்
1: கிலோ.
2: கிலோ
0: செக்குல அரைச்சது, இரும்புல அரைச்சதுன்னா கம்மியா இருக்குதுங்க, 50 அது மாதிரி.
1: ம் 66 ரூபா. ஆ
0: ஆமா ஆமாங்க.
1: இதுக்கு கொப்பரை தேங்காய் புண்ணாக்கு என்ன
0: பண்ணுவீங்க? அதுவும் வாங்கிக்கிறாங்க சார், செக்குல அரைச்சது 30 ரூபா போகுதுங்க கேஜி.
1: ம்
0: செக்குல இது பண்ணி கொடுத்தா அதுக்கு மரியாதை அதிகம் எல்லாமே.
1: அப்படியா?
0: மாட்டுக்கே வாங்கிக்கிறாங்க.
1: ம் அது ஏங்கய்யா, கடலை புண்ணாக்க விட தேங்காய் புண்ணாக்கு விலை கம்மியா சொல்றீங்க?
0: இரும்பு காணத்துல அரைச்ச 10 ரூபாங்க சார், செக்குல அரைச்சாதாங்க 30.
1: ஆச்சரியமா இருக்கு.
0: ஆமா ஆமா.
1: தேங்காய் எண்ணெய் விலை ஜாஸ்தி இல்ல?
0: தேங்காய் எண்ணெய் இப்ப ரொம்ப கம்மி விலைக்கு விற்கலாங்க, குறைச்சி வச்சா ஜனங்க தப்பா நினைக்கிறாங்கன்னு. உழவர் சந்தையில 400 வச்சுக்கிறாங்க சார், 290-250 ரூபாய் விற்கலாங்க இன்னைக்கு பருப்பு இருக்கிற விலைக்கு.
1: அவ்வளவு குறைஞ்சு போச்சு பருப்பு?
0: குறைஞ்சிச்சு. ஆமா 100 ரூபாங்க சார், 250 விற்றா கூட லாபம் வரும்.
1: அடேங்கப்பா,
0: குறைச்சி கொடுத்தா சரியில்லைன்னு நினைக்கிறாங்க, அதனால ஏன் நம்ம இது பண்ணணும்னு அப்பயும் மனசு கேட்காது. 290 தான்
1: விற்கிறேங்க. காற்றுள்
0: பக்கத்துல இருந்தா எல்லாமே சப்ளை பண்ணிடுவோம் நானே உங்களுக்கு.
1: நீ சொன்னதே எங்களுக்கு வந்த மாதிரி இருக்கு, காற்றுள்ள போதே தூட்டி கொள்ளணும்.
0: ஆமா ஆமா சார், நன்றிங்க சார்.
1: நன்றி, ரொம்ப சந்தோஷங்க சேகரையா உங்கள்ட்ட பேசுனது. எவ்வளவு வேகமா, எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிறீங்க, நன்றி. வணக்கம். இன்னொரு நேயர், வணக்கம்.
3: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடையில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்,
3: நலமா இருக்கீங்களா? ஐயா
1: நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எல்லாம் இருக்கலாம்?
3: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். ஐயா இந்த கொடி காய்கறிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, குறிப்பிட்ட இந்த பூசணி, அதுக்கப்புறமா இந்த புடலங்காய்,
1: சரி,
3: இது வந்து வீட்டுல வளர்க்கறதுக்கு உகந்த காய்கறிகளா இருக்குமா, அல்லது தோட்டத்துலதான் வளருமா? அதே மாதிரியா சில காய்கறிகள்ல குறிப்பிட்டு அந்த புடலங்காய் கசந்தது அப்படின்னா அது மேல பாம்பு ஏறிக்கும், அதனாலதான் கசக்குது அப்படிங்கிறாங்க, அது உண்மையா ஐயா?
1: நம்பிக்கை தான் அது, அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. பாம்பு ஏறிச்சுன்னா கசந்து போகுமா என்ன? அப்ப மற்ற சாதாரண புடலங்காயெல்லாம் கசக்காமலாம் இருக்கு, கசக்கும், அது கிடையாது.
3: அந்த
1: ஆமாம் மிஸ், அது அது ஒன்று. இன்னொன்று, முதல் கேள்வி ஒன்று கேட்டீங்க, எந்த காய்கறி கொடி காய்கறிகள்
3: வளர்க்க முடியுமா?
1: தாராளமாக வளர்க்கலாம், பந்தல் போடுறதுக்கு இடம் இருந்தால்.
3: பந்தல் போடணும், ஓகே.
1: ஒரு பந்தல் போடணும், அல்லது அது அந்த கொடி ஏறுறதுக்கு ஒரு குச்சி வச்சு மேலே ஏற்றி விடுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த மாதிரி எந்த காய்கறிகள் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் சாவடி பண்ணலாம். முன்னெல்லாம் ஆடிப்பட்டம் தைப்பட்டம்னு ரெண்டு பட்டம் சொல்லுவாங்க, இப்போல்லாம் பட்டமே வேண்டாங்க, வீட்டு காய்கறி தோட்டத்துக்கு பட்டமே தேவையில்லை, எப்போ வேணால் எது வேணால் சாவடி பண்ணலாங்கிற மாதிரி ஒரு வந்துடுச்சு. நாட்டு காய்கறி விதைகள் கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி உங்கள் தோட்டத்தில் இடம் இருந்துச்சு. பூசணிக்கு வந்து நீங்கள் இது தேவையில்லை, பந்தல் கூட தேவையில்லை, இடம் இருந்தா போறோம், அப்படியே படந்து போயிட்டே இருக்கும், கீழே படந்து போயிடும். புடலங்காய்க்கு வந்து நீங்க பந்தல் போட்டே ஆகணும், அது மாதிரி பாகல் போட்டீங்கன்னா அதுக்கு பந்தல் போட்டாகணும். இது போட்டீங்கன்னா, அவரக்காய் போட்டீங்கன்னா அதை மேல கொடியை ஏத்தி விடணும், அதுக்கெல்லாம் தேவை. ஆமா,
3: நல்லது.
1: ரொம்ப நன்றி
3: சந்திரசேகர், நன்றி ஐயா,
1: வணக்கம். அடுத்த நேயர் நிகழ்ச்சியில் இணையும், அடுத்த நேயர். 11:37
4: ஐயா, நம்ம அங்கப்பட்டியில இருந்து செல்லதுரை பேசுறேன்.
1: சொல்லுங்க செல்லதுரை, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேங்க ஐயா.
1: என்ன ஆடு கத்துதா?
4: ஆமாங்க ஐயா, குட்டிங்க பால் கவுத்து விடாம இருக்கோம், கத்துதுங்க ஐயா.
1: ஏன் கவுத்து விட
4: வேண்டியதானே? அது காட்டுல போய் மேய்ஞ்சிருக்குங்க ஐயா எல்லாமே, அதனால கட்டி போட்டு.
1: தாயாடு எங்க இருக்கு?
4: பக்கத்துலதாங்க ஐயா இருக்குது. அது நினைச்ச நேரம் இந்த எங்க பிள்ளைங்க எல்லாம் அவுத்து அவுத்து விட்டுருங்க ஐயா. பாவம் பாவம், நம்ம கொஞ்சம் கட்டி போட்டுறதுங்க, பக்கத்துல வெள்ளாம கட்டுல போய் சாப்பிடுதுங்க.
1: ஆமா ஆமா,
4: அதனால நம்ம அந்த குறிப்பிட்ட நேரம் தான், காலையில சாயந்தரம் மதியம் 3 நேரம் தான் அவுத்து விடுறது.
1: சரி,
4: அதனால
1: எத்தனை நாள் குட்டிங்க?
4: எல்லாம் 30 நாள் குட்டிங்க ஐயா.
1: 30 நாள் குட்டி நல்லா வளர்ந்துருக்குமே, லேசா தழைய கடிக்குமே.
4: மேச்சலுக்கு போற குட்டி தாங்க ஐயா.
1: என்ன சொல்றீங்க?
4: சிறு 4 இருக்குங்க.
1: திருப்பி சொல்லுங்க. சிறு

0: என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் திருப்பி திருப்பி கேட்டேன்.
1: மாட்டை
0: வந்து கிடேரி மாடுன்னு சொல்லுவாங்க, காளமாடு கிடேரி மாடுமாங்க. அது போல இது கெடா குட்டி எல்லாம் என்ன பண்ணுவீங்க?
1: கெடா குட்டி எல்லாம் நம்ம தாங்க எல்லாம் விசேஷம் இது மாதிரி எல்லாம் கடைக்கு
0: தாங்க. காய் அடிக்கிற பழக்கம் உண்டா?
1: முன்னாடி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கய்யா,
0: இதெல்லாம் கிடையாது.
1: இப்ப எல்லாம் இல்லைங்க, இப்பதான் ஒரு அடிச்சு பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கும் போது உள்ளதும் இதா போயிருங்க.
0: ஓஹோ, சரி சரி.
1: இப்ப 5 மாசம் 6 மாசம் ஆகுதா, அடுத்த ஆடு சனையா இருக்கும், குட்டி போடுறோம், அடுத்த குட்டி போறதுக்குள்ள இந்த குட்டியை வித்துறணுங்க, அதுதான் நமக்கு பலன்.
0: முடியாது இல்ல, நம்மளும் பராமரிக்க முடியாது.
1: நமக்கு கைக்கு காசு வந்துகிட்டு இருந்தா தாங்க கஷ்டம் தெரியாம இருக்கும்.
0: ஆமா, கையில பணம் சுத்திக்கிட்டே இருக்கணும்.
1: எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இழப்பு வந்துருச்சுன்னா அதுல அப்புறம் நம்ம எல்லாமே விக்கிற மாதிரி வந்துருச்சு.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: இது வேர்த்து போய் இதுல என்னடா இவ்வளவும் கஷ்டப்பட்டு ஒண்ணு இல்லாம போயிருது அப்படிங்கிற மாதிரி இதாயிருதுங்க.
0: ஆமா, ரெண்டு தாயாடுதான் இருக்கு.
1: ஒரு 40 உருப்படி வச்சிருந்தேங்கய்யா. கால சூழ்நிலை
0: விக்க வேண்டிய
1: சூழ்நிலை விக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுங்க. இப்படிதாங்க எல்லாம் விக்காம ஒரு ஒரு இது சேர்த்து வச்சிருந்தேன். ஒரு காலகட்டத்துல ஒரு டைம்ல ஒரு 10-15 ஆடு இழப்ப சந்திச்சிட்டேன். அதனால அப்படியே எனக்கு பெரிய இழப்பு அடி விழுந்துருச்சு. அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் இருந்ததுனால எல்லாம் கொஞ்சம் ஒரே டைம்ல எல்லாமே விக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்பயும் சொன்னாங்க கொஞ்சம் படிப்படியா குறைச்சிரு, சிரமத்தை குறைச்சிக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து கேக்கலைங்க, இருக்கட்டுமே என்ன பண்ணிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கையில கொஞ்சம் பணம் இருந்தா அதை பத்தி எதுவுமே யோசனை பண்ண தோணும் இல்லைங்கய்யா.
0: ஆமா,
1: பணம் இல்லாத போதுதான் அதை பத்தி யோசனை பண்ண தோணுது.
0: விக்கணும்னு நினைப்போம். ஆமா,
1: விக்கணும்னு நினைக்கிறோம். கையில பணம் இருந்தா அது இருந்துட்டு போகுதுங்கிற மாதிரி இருந்தது. பல இதை இழந்த போது அப்ப பாத்தீங்கன்னா தான் அதோட கஷ்டம் தெரியறதுங்க. அதனால இப்ப என்ன பண்றதுங்கன்னா, ஒரு 6 மாசம் குட்டியானா வித்தர்றதுங்கய்யா. அது எப்படிதான், என்னதான் தங்கமா இருந்தாலும் அது வித்தர்றது. அடுத்து அடுத்து நமக்கும் அடுத்த குட்டிங்களை பராமரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இதா
0: எளிதா இருக்கும். ஆமா
1: ஆமா, நமக்கும் வருமானம் வந்துகிட்டு இருக்குங்க, சிரமமும் இல்ல,
0: இல்ல
1: இழப்பையும் நம்ம பெரிய அளவுல சந்திக்க அவசியம் இல்ல. எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கும் போது பொருளாதார ரீதியிலயும் பாதிக்கிறோம், அதுக்கு தீவனம் கொடுக்கறதுலயும் பெரிய அளவுல பாதிக்குது.
0: ஆமா,
1: அப்படி இருக்கனால தாங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வந்துடுறது.
0: நல்லதாங்க, நல்லதாங்க.
1: ஆமாங்க,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: ஏன்னா நம்ம அதையே நம்பி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கயா. அப்படிங்கும் போது அப்புறம் அதுல நமக்கு வாழ்க்கையில இது இல்லைன்னா அதுல என்னங்க பிரயோஜனமா இருக்கும்?
0: நிச்சயமா.
1: ஆமாங்கய்யா,
0: நன்றிங்க செல்லதுரை.
1: நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க.
0: சந்தோஷம். மங்கப்பட்டி செல்லதுரை, இவர் வந்து துறையூர் பக்கத்தில் இருக்கார். திருச்சி மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் பக்கத்தில் ஒரு மலையும் மலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விவசாயி. அங்கேருந்து நம்முடைய ரெயின்போ பண்பலையில் பேசணும்னு நினைக்கிறாரு, பேசுகிறாரு. அவருக்கு ஒரு வாழ்த்து, நமக்கு ஒரு பெருமை. நிகழ்ச்சியில் அடுத்தபடியா.
2: நேரம் 11:42, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: இதொரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் சரவணன் சார்கிட்ட கால் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 299-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்,
2: ஹலோ,
1: இணைப்புல இருக்கீங்க, பேசுங்கய்யா.
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி ராமர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் கலியில மதியா.
2: நல்லா, ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. அதனால எனக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன்.
1: சரி,
2: அரச மரம் வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. அது வீட்டுல எடுத்துட்டு வந்து குழி கொண்டி புடச்சேன்யா.
1: அரச மரம்
2: கொஞ்சம் ஒரு 6 மாசத்துல அரச மரம்யா, குழி கொண்டி புடச்சேன், நல்லா சூப்பரா வந்துருச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா இலைகள் பாத்தீங்கன்னா அரச மரம் பெரிய பெருசா வந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா அது ஓட்ட ஓட்டையா வருது. அது எதான காரணம், தண்ணி அதிகமா ஊத்திட்டதுனாலயா? நீங்க சொல்லிருக்கீங்க முருங்கைக்கு மரத்துக்கு தண்ணி தான் எதிரி, முருங்கைக்கு அதுக்கு வந்து தண்ணி ஊத்த கூடாதுங்க. ஆனா இதுக்கு நிறைய தண்ணி ஊத்தி வளர்க்குறோம், இது வந்து தண்ணி ஊத்தலாமா என்ன? எதால அது ஓட்ட ஓடுது சார்?
1: இலையில ஓட்ட இருக்கிறது வந்து பூச்சி தாக்குதல் இருக்கிறோம்.
2: அப்படிங்களா?
1: தண்ணிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால இலையில பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா அது மாதிரி இருக்கும். மரம் மரம் தான் அது. அதனால அந்த இலையில பூச்சி தாக்குதல் இருந்தாலும் பெரிய பாதிப்பு ஒன்றும் வந்துடாது. கீழே மட்டும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாம பாத்துக்குங்க. அரச மரங்கிறதுனால வேர் ஓடும், பக்கத்துல எதுவும் காம்பவுண்டோ அல்லது சுவர் இல்லாம இருக்கணும்.
2: இல்ல, சுவர்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டு பின்னாடிதான் வச்சிருக்கோம். நல்லா
1: கொஞ்சம்
2: 6 மாத காலத்திலேயே நல்லா வளர்ந்துச்சு. நல்லா நிழலுக்காக வச்சோம், பார்த்தா சூப்பரா இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த செடியில அது ஓட்ட இருக்கிறதுனால அது என்ன பண்றது சார்?
1: ஒண்ணும் வேண்டாம், விட்டுருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது.
2: அப்படிங்களா?
1: அரச மரத்துக்கெல்லாம் நம்ம மருந்து அடிக்க ஆரம்பிச்சு அதை வேப்பண்ண தெளிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கட்டுப்படி ஆகாது. தேவையில்லை.
2: வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் 11:51. 0-4-4 இணைப்பு என்னோட வாங்க. வணக்கம்ங்களா?
3: வணக்கம். வணக்கம், நல்லீங்களா?
1: நல்லா இருக்கேன். யாருங்கய்யா?
3: அரக்கோணம் தினேஷ்.
1: அரக்கோணம் தினேஷ், அது எப்படி கலா அரக்கோணத்துல இருந்து வந்தாங்க?
3: செடி வச்சிருக்கீங்க ஐயா?
1: சரிங்க.
3: ரோஸ் செடி, மல்லிகைப்பூ செடி எல்லாம் வச்சிருக்கோம். அதுல வந்து எங்க தாத்தா என்ன சொன்னாரு, அதுல கலை விட்டு இந்த பச்சை மிளகாய் அதே தீவோட நல்லா இருக்கும் அப்படின்னாரு. பூரா முளம்பிருச்சு, நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா வந்து எங்க தாத்தா வந்து சொன்னாரு, அதுல வந்து இந்த கண்டு மாவு இருக்குல்ல, அந்த இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் மீனா போனாங்க கீழே போட்டாரு, அதனால தண்ணியில கரைச்சி அதை செடி ஊத்துனா நல்லா வளருவோம் அப்படின்னாரு. அதெல்லாம் ஊர்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையா?
1: பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஆனால் பெரிய ஒரு மாறுதல் ஏற்படாது. தோசை மாவு இட்லி மாவுலாம் தண்ணி
3: தானே.
1: ஆமாம், ஊத்துங்க, ஒன்றும் பாதிப்பு இருக்காது. வீணா போறது தானே, அது ஊத்தலாம். ஊத்துங்க, கொஞ்சமா ஊத்துங்க, நிறைய ஊத்தாதீங்க, சின்ன செடிக்கு கொஞ்சமா ஊத்துங்க.
3: தொட்டியில வச்சிருக்கிறோம் செடி, அதான் கத்திரிக்கை செடியில கூட அதோட ஊடுருவியா போட்டுருக்காங்கல்ல, நல்லா வளர்ந்துருக்கு.
1: ஊத்தி விடுங்க, ஒண்ணும் பண்ணாது, நிறைய ஊத்தாதீங்க, அளவறிஞ்சு ஊத்துங்க. ஆமாங்க, ஆமாங்க, குறைச்சலா ஊத்துங்க, ரொம்ப நிறைய ஊத்தாதீங்க, இல்லட்டா தண்ணியில நிறைய கரைச்சி ஊத்துங்க.
3: தண்ணியில தண்ணியில நிறைய, ஒரு வாள் நிறைய கரைச்சா ஊத்துறோம்.
1: ஆமாங்க, போறோம்.
3: ஓகே ஓகே,
1: நன்றி நன்றி. இன்னொரு நேயர், நிறைவு நேயரா கூட நம்ம வச்சுக்கலாம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க?
4: காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேலூர்ல இருந்து லோகநாதன் சார்.
1: என்ன நாதன்?
4: லோகநாதன்.
1: லோகநாதன், சொல்லுங்க லோகநாதன் ஐயா.
4: ஐயா, அது கொய்யா மரம் இருக்குங்க ஐயா, நல்லா காய் காய்க்குது. ஆனா பழுப்பனாங்குது, எல்லாம் மரம் மாதிரி இருக்கு, அப்படியே கல்லு கணக்கா இருக்கு.
1: அது வந்து ஒரு சத்து பற்றாக்குறைங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எத்தனை மரம் வச்சிருக்கீங்க?
4: ஒரே மரம் தான் சார்.
1: ஒரே மரம், என்ன பண்ணுங்க, ஒரே மரத்துக்கு நம்ம போய் உரம் வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை.

பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:47. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். பண்ணையருக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை.

0: நிறைய சாணி குப்பை அல்லது மண்புழு உரம் இது மாதிரி கிடைச்சுன்னா அந்த மரத்தை சுத்திரும் நல்லா கொத்தி விட்டு இத அதுல அது கூட கலந்து விட்டு அப்புறம் தண்ணி விடுங்க. ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அல்லது 20 நாளைக்கு ஒரு முறை செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த காயினுடைய இது மாறும், பழுக்க ஆரம்பிக்கும், நல்லா பழுக்கும்.
1: காய் நல்லா பெருசாவும் இருக்குது, பழுக்க முடியல, அதை கடிச்சு திங்க முடியல, அடிச்சாதான் உடையும் போது.
0: ஆமா ஆமா. இன்னொன்னு அந்த அந்த கொய்யாக்கண்ணு எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க, எப்படி வாங்கிட்டு
1: வந்தீங்க? அதுதான் வந்துச்சுங்க சார்.
0: அது நம்ம பண்ற தப்பே அதுதாங்கய்யா. எப்பயுமே இருக்கட்டும், தப்பு சரியா வந்தது வளர்ந்து இருக்கட்டும். எப்பயுமே பழமரக்கன்றுகள்லாம் வளர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒட்டுக்கன்றுகள் வாங்கிட்டு வந்து வைங்க. அப்போ தான் நமக்கு நாம சாப்பிட்ற மாதிரியான பழங்கள் கிடைக்கும், இல்லாட்டினா இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும்.
1: என்ன
0: பண்ணுங்க, இது அப்படியே இருக்கட்டும். எங்கேயாச்சும் போனீங்கன்னா நல்லா ஒட்டுக்கன்று சப்போட்டாவோ அல்லது கொய்யாவோ கிடைச்சுன்னா வாங்கிட்டு வந்து அதை வச்சு வளர்த்துட்டு அது வளர்ந்த பிறகு இதை வெட்டி எடுத்துருங்க. அது வரைக்கும் இது இருக்கட்டும், நிழலுக்காகவாவது இருக்கட்டும். நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரம் ராஜஸ்ரீ சைகை காமிக்கிறாங்க, அதனால நம்ம முடிச்சே ஆகணும். ஒரு பாட்டு
2: கொடுக்குறீங்களா? நிறைவு பாடலா நிகழ்ச்சியில பீமா திரைப்படத்துல இருந்து ரகசிய கனவுகள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதோலை.

0: உங்களோட நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. 11:59:30 ஆயிடுச்சு. பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகளில் நாம் இணைந்திருந்தோம். நிறைய நேயர்கள், கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் நேயர்கள் நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களுடைய கருத்துக்களை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நல்ல பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் பி சரவணன். என்னோடு இணைந்திருந்த ஆர்ஜே ராஜஸ்ரீ. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேரம் 12 மணி. இனி தொடர்வது
2: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில். இன்று மாணவர்கள் உயர்கல்வியில் பயனடைவதற்கான ஒரே நாடு ஒரே சந்தா, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன், ONOS திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம்.
3: இந்தியாவை ஆத்ம நிர்பர் மற்றும் விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வைக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களின் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு சர்வதேச உயர் தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிவார்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் பத்திரிகை வெளியீடுகளை நாடு தழுவிய அணுகலை வழங்குவதற்காக இந்திய அரசு ஒரு நாடு ஒரு சந்தா திட்டத்தை கொண்டு வந்தது. ONOS கட்டம் 1 2025-2026 மற்றும் 2027 ஆகிய ஆண்டுகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மூலம் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்பு அடிப்படையிலான சந்தாக்களை ஒருங்கிணைத்து தேசிய உரிமங்களை பெறுவதன் மூலம் அனைத்து பயனர்களும் ஒரே தளத்தில் பலதரப்பட்ட வெளியீடுகளை அணுக முடியும். இந்த திட்டத்தின் கீழ் பிரபலமான அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், மருத்துவம் மற்றும் சமூக அறிவியல் துறைகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட சர்வதேச வெளியீட்டாளர்களின் மின் பத்திரிகைகள் மற்றும் தரவுத்தளங்களை அணுக முடியும். இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் உலகளாவிய அளவில் நடைபெறும் ஆராய்ச்சிகளை அணுகுவதற்கும் அவர்களின் அறிவாற்றலை மேம்படுத்துவதற்கும் உதவும். இது ஆராய்ச்சியின் தரத்தை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கவும் உதவும். தகுதியுள்ள நிறுவனங்கள் பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை பெற ONOS போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டும். புதிய பதிவுக்கு நிறுவனத்தின் பெயர், அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு குறியீடு மற்றும் நிறுவன நோடல் அதிகாரியின் தொடர்பு விவரங்கள் இதற்கு தேவைப்படும். நோடல் அதிகாரி நிறுவனத்தின் வழக்கமான மூத்த முழுநேர ஊழியராக இருப்பார். பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர் நிறுவனங்களை பார்க்கலாம். பதிவு செய்வதற்கு நிறுவன AISHE குறியீடு கட்டாயமாகும். இந்த AISHE குறியீடு இல்லாத நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் குறியீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், முதுகலை பட்டம், டிப்ளமா பெறும் மாணவர்களை கொண்ட நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் கல்லூரி, பல்கலைக்கழகம், தனி நிறுவனமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மற்றும் மாணவர்கள் இல்லாத நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் RD பிரிவின் கீழ் விண்ணப்பிக்க வேண்டும். RD நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் உள்ள அவர்களின் தாய் அமைச்சகம் துறை

0: இருந்து ஓஎன்ஓஎஸ்ஸில் சேர அங்கீகாரம் அளிக்கும் கடிதம் அவசியமாகும். மாநில அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் உட்பட நிலையான ஐபி முகவரியை கொண்ட தற்போதைய அரசு கூட்டமைப்பு பயனர்கள் சுமூகமான மாற்றத்திற்காக தானாகவே ஓஎன்ஓஎஸ் போர்ட்டலுக்கு மாற்றப்படுகிறார்கள். மேலும் உதவி தேவைப்பட்டால் நிறுவனத்தினுடைய பெயர், பதவி மற்றும் நிறுவன நோடல் அதிகாரியின் தொடர்பு விவரங்களுடன் support@onos.gov.in இந்த முகவரிக்கு எழுத வேண்டும். சுருக்கமாக, ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் இந்தியாவின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையை மேம்படுத்தும் ஒரு முக்கியமான திட்டமாகும். இது அறிவார்ந்த ஆராய்ச்சிக்கான அணுகலை எளிதாக்குகிறது, மேலும் நாட்டின் அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது.
1: இதுவரை மாணவர்கள் உயர்கல்வியில் பயனடைவதற்கான ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

நேரம் 12:05 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வாங்கின பாராட்டு, அந்த அது வந்து எப்பவுமே மறக்க முடியாது. அது முதல் பாராட்டு எப்பவுமே மறக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த உங்க வாழ்க்கையில வாங்கினா முதல் பாராட்டு என்ன அப்படின்றதா நீங்க சொல்ல போறீங்க. உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது லோகேஷ் தான். இனிய மதிய வணக்கம் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நல்லா சமைச்சிட்டு ரெடியா இருப்பீங்க பேசுறதுக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். 4 Students திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் தான் கேட்க போறீங்க. லட்சாவதியை பாடம் கேட்க போறீங்க. ஜாஸ்தி கிஃப்ட் பாடிய பாடல் பழனி பாரதி வரிகளில், ஜாஸ்தி கிஃப்ட் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நேரம் 12:11 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, உங்க வாழ்க்கையில பெண்கள் குறிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கின மறக்க முடியாத முதல் பாராட்டு எது அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கோம். இது பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்றதுனால பெண்கள் மட்டும்தான் பேச முடியும். நிகழ்ச்சியில பேச போற முதல் நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஜெயலட்சுமி சொல்லுங்க, எங்க இது நீங்க உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு முதல் பாராட்டு எது?
1: நல்லா படிச்சேன்,
0: ஓ அதுதான் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பாராட்டுங்களா?
1: உங்க கல்வி சார் நல்லா பாராட்டினாங்க, அது இன்னும் மறக்க முடியாது சார்.
0: ஓகே ஓகே, ஸோ சூப்பர். உங்க படிப்பை பார்த்து பாராட்டினது தான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத பாராட்டு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கலா சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? அரக்கோணமா? அரக்கோணம், ஓகே சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பாராட்டு எது? ஓகே, ம்
1: நான் பத்திரிக்கை வாங்கிட்டே அதே நீ பாரக்கு எடுத்தான் சார்.
0: ம் ஓகே, அதான் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பாராட்டுங்களா?
1: இந்த கஷ்டம் அது சார்.

0: உங்களுக்கு மறக்க முடியாம பாராட்டா இருக்கு பாத்தீங்களா. ஓ அப்படி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சரி சரி, அந்த நட்புக்காக அந்த ஒரு இதையும் பாராட்டையும் மறக்க முடியாது, இந்த ஷேர் பண்ணதையும் மறக்க முடியாது இல்லையா. அருமங்க அருமங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவிசங்கர் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத முதல் பாராட்டு?
1: முதல் பாராட்டுனா நான் ஆனுவல் டேல எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் கலந்துப்பேன்.
0: சரி,
1: அதனால எனக்கு அது நான் ஃபர்ஸ்ட் யூகேஜி படிக்கிறப்பதான் முத முத கலந்துகிட்டேன்.
0: சரி,
1: இன்னும் அதோட போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அதுதான் முதல் பாராட்டு நான் வாங்கினது. அதுல இருந்து நான் அதே காலேஜ் வரைக்கும் நான் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன்.
0: ஓகே, என்னென்ன பாராட்டு, அது என்னென்ன பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது?
1: எனக்கு வந்து ஃபேன்சி டிரெஸ் காம்படிஷன், டான்ஸ் ரெண்டுத்துலயுமே நான் கலந்துப்பேன்.
0: காதல் கசக்குதையா பாடுதம் கேட்க போறீங்க. இளையராஜா பாடிய பாடல் வாலி வரிகள்ல இளையராஜா இசையில, கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4 உடன்.

நேரம் 12:20 ஆயிட்டு இருக்கு. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பராதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 12:20 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க லோகேஷோட. அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் முதல் சந்திப்பு, முதல் காதல், முதல் பரிசு அப்படி நிறைய மறக்க முடியாத ஒரு தருணம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கின முதல் பாராட்டு எது அப்படின்னா கேட்டுட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத முதல் பாராட்டு எது?
1: அதாவது சமையலுக்கு தான் அடிக்கடி பாராட்டு வாங்குவேன். முத முதல்ல விவரம் தெரிஞ்ச நாள்ல, அதாவது விவரம் தெரிஞ்ச பாராட்டுனா, எங்க அக்கா பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சிருந்தாங்க கோயில்ல. காது குத்திட்டு சமையல் பண்றதுக்கு வீட்டுல சமைக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னையும் மட்டும் வச்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்க.
0: ஒரு
1: 18 இருக்கான். அப்போ என்ன செஞ்சேன், என்னடா இது, நம்ம கொஞ்சம் தானே சமைப்போம், இப்ப நிறைய சமைக்கணுமேனு எப்படியோ போட்டு சாம்பார் வச்சு, முட்டைக்கோசு பருப்பு தோட்டல் வச்சு, உருளைக்கிழங்கு மசால் பண்ணி, ரசம் வச்சு, சாப்பாடும் செஞ்சுட்டேங்கப்பா. 20-30 பேருக்கு செஞ்சுட்டேன். அப்ப எல்லாரும் வந்த அப்புறம் விருந்தடி வந்தவங்க எல்லாம் பாராட்டினாங்க, என்னப்பா நீ சின்ன பிள்ளையா இருந்து இவ்வளவு சமைச்சிருக்கியே, 20-30 பேர் சாப்பிடுற அளவுக்கு, 18 வயசுல சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாராட்டை என்னால மறக்கவே முடியாதுங்கப்பா. அதுக்கப்புறம் தொடர்ந்து சமையல்ல கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமா இருக்கனால, ஏன்னா சமையல் தான்ப்பா ஒரு குடும்பத்தை நல்ல விதமா கொண்டுட்டு
0: போவாங்க.
1: குடும்பத்தையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும், கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு சமையல் முக்கியம். அதுக்காக நான் அடிக்கடி பாராட்டு வாங்குறதுல பெருமைப்படுறேங்கப்பா.
0: சூப்பர் சூப்பர், அழகா சமையலுக்கு பாராட்டு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அண்ட் கடைசியா நீங்க வாங்கின பாராட்டு எதுவும் ஞாபகம் இருக்குங்களா?
1: கடைசியா இப்போ சமீபத்துல தூத்துக்குடிக்கு போயிருந்தேன், போய் ரெக்கார்டிங்கு போயிருந்தேன் வானொலி நிலையத்துக்கு. போய் இங்க ரெக்கார்டிங் பண்ணும் போது பேசுறப்போ அத்தனை அறிவிப்பாளர்களுமே கை குடிக்கு பாராட்டினாங்க. இயக்குனர் ஐயாவுமே வந்து நல்லா சிறப்பா பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அங்க உள்ளவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா பாராட்டும் போது எனக்கு இருந்த ஆனந்தம் அளவிட முடியாது. அது வந்து கடைசியில இப்ப கிடைச்ச பாராட்டுங்கப்பாத்துல.
0: அருமை, இதே மாதிரி நீங்க நிறைய பாராட்டு தொடர்ந்து இன்னும் வாங்கிட்டே இருக்கணும் சரியா? மறக்க முடியாத முதல் பாராட்டு நேயர்கள் சொல்லிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். சமையலுக்கு வாங்கின பாராட்டு என்னால மறக்கவே முடியாது.

ஆமாங்க, என்ன என்னதான் இருந்தாலும் மனுஷன் வந்து ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி சம்பாதிச்சாலும் நம்ம வந்து எதுக்கு வந்து அதெல்லாம் பண்ணுறோம்? ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும், எந்த ஒரு இது பொருள் ஏதாவது கொடுத்தாலும் மனுஷனுடைய மனசு வந்து போதும்னு சொல்லவே சொல்லாது. ஆனால் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் போதும் போதும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி நல்ல ருசியான சாப்பாடை வந்து நமக்கு சமைச்சு கொடுக்குற ஒரு ஒரு பெண்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சமையலுக்கு வாங்குற அந்த பாராட்டு ரொம்ப ஆகச்சிறந்த பாராட்டு. அந்த ஆண்களும் வந்து ஒரு ஒரு தடவையும் வந்து பெண்களை பாராட்ட தவறக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய விருப்பமும் கூட. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம வாழ்க்கையில் வாங்கின முதல் பாராட்டு, அதாவது பெண்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாங்கினா முதல் பாராட்டு எது அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். அண்ட் அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் வாங்கின பாராட்டு எது அப்படின்னா, சின்ன வயசில் வந்து பாட்டுலாம் பாடி சில்வர் தட்டு, அப்புறம் வந்து இந்த வெள்ளி ஜாமான்ஸு, அந்த மாதிரி நிறைய வந்து வாங்கி வீட்டில் வந்து பொக்கிஷமாக

வாங்கினா முதல் பாராட்டு எது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் அந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் வாங்கின பாராட்டு எது அப்படின்னா, சின்ன வயசில் வந்து பாட்டுலாம் பாடி சில்வர் தட்டு, அப்புறம் வந்து இந்த வெள்ளி ஜாமான்ஸு அந்த மாதிரி நிறைய வந்து வாங்கி வீட்டில் வந்து பொக்கிஷமாக வச்சுருக்கிறேன், அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் முதல் பாராட்டு முதல் வார்த்தையை கொடுத்த நபர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் எதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கின முதல் பாராட்டு எது அப்படின்றதான் சொல்ல போகிறீங்க, அந்த பாராட்டு யார் கொடுத்த அப்படின்றதான் சொல்ல போகிறீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கால் பண்ணி எங்கூட பேசலாம். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008, மறுபடியும் சொல்கிறேன், 0442986008 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி எங்களோட ஷேர் பண்ணிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கின முதல் பாராட்டு எது அப்படின்றதான் கேட்டுட்டுருக்கிறேன். நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அபியும் நானும் திரைப்படத்துல வந்து ஒரே ஒரு ஊரிலே பாட்டு தான் கேட்க போறீங்க. கைலாஸ்கர் பாடிய பாடல், வித்யாசாகர் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதுலே.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 12:31 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது லோகேஷ் தான். ஸோ ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் முதல் வாய்ப்பு அண்ட் முதல் பாராட்டு அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கின முதல் பாராட்டு எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்குறோம். நேயர்கள் ஒரு ஒருத்தருமே வந்து சமையலுக்காக வாங்கினேன், நான் வந்து படித்ததுக்கு வாங்கினேன், நான் வந்து விளையாடினதுக்கு வாங்கினேன், நான் பாட்டு பாடினதுக்கு வாங்கினேன்னு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வர நேயர்கள் நம்மக்கிட்ட அடுத்து என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 0442986008 இந்த நம்பருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்,
1: ஹலோ,
0: சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: என் பேர் சரோஜினிங்க.
0: சொல்லுங்க சரோஜினி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சூளைமேட்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே,
1: நான் மனநல ஆலோசகர்.
0: சூப்பர்.
1: ஐயா, நான் வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு டாக்டர் ருத்ரன்ட்ட தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன்.
0: சரி.
1: அப்போ ஒரு 6 months இருக்கும், எல்லா கேசஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேசஸ் பார்ப்போம் இல்லையா?
0: ஆமா.
1: பார்த்துட்டு அப்ப என்ன பண்ணாரு, சடனா ஒரு பேஷண்ட்ஸ் வந்திருந்தாங்க.
0: சரி.
1: வந்துட்டு முடிச்சுட்டு என் பக்கம் திரும்பி டயக்னோஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்ப ஒண்ணும் புரியல, கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்லிட்டேன் இந்த டயக்னோசிஸ் தான் அப்படின்னு. அப்ப என்ன பாராட்டினாரு,
0: நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க வாணிதேவி, உங்க வாழ்க்கையில முதல் பாராட்டு எது?
2: முதல் முதல் 6வது வகுப்பு படிக்கும் போது கடிதம் எழுதணும். கடிதம் எழுதி அவங்கவுங்க அனுப்புங்க, யாருமே எழுதல, நான் மட்டும்தான் எங்க தாத்தா பாட்டிக்கு கடிதம் எழுதினேன். எங்க தாத்தா அந்த கடிதத்தை எழுதிட்டு வந்துட்டு அழகா எழுதிருக்கேன்ட்டு எனக்கு 5 வயசா கொடுத்தாங்க. அவங்க 5 வயசா கூட எங்க தாத்தா எப்பவும் தரவே மாட்டாங்க.
0: வாழ்க்கையில மறக்க முடியாத பாராட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சூப்பரா சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?

0: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
0: திருவெற்றூர் பத்மாவதி சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில முதல் பாராட்டு எது?
0: முதல் பாராட்டியதுன்னு நான் ஸ்கூல் படிக்க பார்த்து சார்.
1: சரி,
0: பத்தாவது படிக்கல. என்ன பண்ணா, ஒரு 9 பேருக்கு எங்களுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சாங்க. சைக்கிள் பந்தயத்துல அந்த 10 பேர் நாங்க போகக்குள்ள நான் போயிட்டு நான் முன்ன போயிட்டு நான் முதல் பரிசு வாங்கினேன் சார், கப்பு. அந்த கப்பு எடுத்துன்னு வந்து எங்க வீட்டுக்கு வந்தேன்.
1: சரி,
0: எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் பாராட்டினாங்கப்பா சார். இன்னைக்கு நினைச்சா கூட எனக்கு வயசு ஆகி போச்சு. இப்போ
1: இன்னைக்கு
0: நினைச்சா கூட அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். எங்க அம்மா அப்பா அவ்வளவு பாராட்டி, அப்புறம் டேபிள்ல உட்கார வச்சு பாயாசம் பண்ணி எங்க அம்மா வாயில ஊட்டினாங்க சார்.
1: சிறப்பு சிறப்பு. அந்த பாயாசத்தை சாப்பிட்டுட்டு எவ்வளவு சிரிப்பு சிரிக்கிறாங்க நினைச்சு பார்க்கும் போதே. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத, சாரி, முதல் பாராட்டு எது அப்படின்றத கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் வருது, ஏகன் திரைப்படத்துல இருந்து இந்த பாட்டு வருது, ஹே பேபி. அந்த பாட்டு தான் நீங்க கேட்க போறீங்க. சோ இந்த பாடலை வந்து சங்கர் மகாதேவன் பாடி இருக்கிறாரு, யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4 உடன்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29 வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகந்நாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மே

0: மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான இரண்டு நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் புளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவனா, பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15

21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹபீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ಹಾಯ್ ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்.
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னரி லெமன்.

0: நேரம் 12:51 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க லோகேஷோட. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது சூப்பரா பண்ணிருக்கிற, செம்மையா பண்ணிருக்கிற, இன்னும் சூப்பரா பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பாராட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பாராட்டு நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கினா முதல் பாராட்டு எது அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்,
0: சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா சொல்லுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில வாங்கினா முதல் பாராட்டு எது?
1: முதல் பாராட்டுனா இவருடைய சமையல்
0: சார். சமையல்
1: கல்யாணம் பண்ணி வந்துட்டு, ஆமா கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சமைச்சு இப்போ சமைக்கிறேன். இப்ப வந்து வீட்டுக்கு அந்த அதாவது அவர் வந்து ஏதோ சாப்பிடுவா செஞ்சு போட்டாக்கா அவ்வளவுதான். இப்ப யூடியூப்ல பாத்து இப்ப ஒவ்வொரு அளவு சமைக்கிறேன். இப்ப வந்து பிரியாணி அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. எனக்கு இத்தனை வருஷம் ஆகுது அப்படி சொல்லி அவர் சொல்லவே கிடையாது.
0: சரி சரி,
1: இப்ப சொன்னப்போ அது அந்த பாராட்டு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.
0: ஓகே, இத்தனை வருஷத்துல வந்து நீங்க அவ்வளவு கத்துக்கிட்டு மனக்கடல் பண்ணி பிரியாணி செஞ்சு சாப்பிடும் போது சூப்பரா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிருக்காரு. ஓகே ஓகே, அதே மாதிரி இப்ப இது வந்து நீங்க வாங்கின முதல் பாராட்டுங்களா?
1: ஆமா சார்.
0: ஓகே, கடைசியா நீங்க உங்க
1: பெண்கள் வந்து அவங்க சமைக்கிற இது நல்லா இருக்குன்னு சொன்னாலே வந்து அது பெரிய பாராட்டு தான் சார்.
0: பெரிய பாராட்டு தான். ஓகே ஓகே, சமையல தவிர வேற எதுக்கு எதுவும் பாராட்டு வாங்கி இருக்கீங்க நீங்க? பாராட்டுவாங்க, முக்கியமா என்னுடைய வீட்டுக்காரர் பாராட்டுவாரு, அவருக்காக மெனக்கடல் பண்ணி நான் வந்து பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். அண்ட் அதையும் தாண்டி தொழில் அப்படின்னு வந்துட்டா நான் வந்து தச்சு கொடுக்கறத பாத்துட்டு நிறைய கஷ்டம்.

கஸ்டமர்ஸ் வந்து என்னை நிறைய பாராட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சிரிப்போட புன்னகையோட சொன்னீங்க. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கே தெரியாத நிறைய நபர்கள் வந்து நமக்கு வந்து நிறைய பாராட்டையும் உத்வேகத்தையும் கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன தவறு செஞ்சாலும் அதை வந்து பெருசாக பொருட்படுத்தாமலும் பாராட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களால தான் நம்ம ஒரு பெரிய உயரத்தை அடைஞ்சிருப்போம். அதை நம்ம திரும்பி பார்த்தோம்னா அப்படியே நமக்கு தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் இன்னும் நிறைய பாராட்டுகள் வாங்கணும் அப்படின்றத என்னுடைய சார்பாகவும் நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் சார்பாகவும் எல்லாருக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அதாவது இந்த நிகழ்ச்சியிலேருந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியிலேருந்து கிளம்புற நேரம் வந்தாச்சு. மீண்டும் அடுத்து வந்து உங்களை ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியிலலாம் நான் வந்து சந்திக்க போகிறேன். அண்ட் இப்போது நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக அன்பே ஆறு இறை திரைப்படத்திலிருந்து மயில் இறகே அந்த பாட்டு தான் வந்து கேட்க போகிறீங்க. இந்த பாட்டு மதுஸ்ரீ மற்றும் நரேசையர் இணைந்து பாடியிருக்கிறாங்க. வாலி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டு இருக்க இந்த வேளையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி திரைக்கானம். இந்த ஒரு மணி நேரம் நிறைய பழைய பாடல்கள், அதாவது 1990களில் இருந்து 1970களில் இருக்க பாடல்கள் வந்து உங்களுக்காக நான் வந்து தொகுத்து வழங்க போகிறேன். ஸோ இந்த ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட தொகுத்து வழங்க போகிறது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. திரைக்கானம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் பட்டணத்தில் பூதம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இந்த பாடலில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், கோ வரதனோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கீர்த்தினேந்திரங்கள்.

0: கோயில் வரமாட்டா.
1: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
2: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரேன் வரேன், நானும் வரேன்.
1: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
2: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
1: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
2: நீ என்ன ரம்யா சொல்ற, சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான்.

0: சரி சரி அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்வளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள். காடுகளோட திருவிழா.
1: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
0: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
1: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
0: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
1: நானும் செடியோட வந்துடுறேன். செடியை நட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிடுவோம்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

நேரம் 1:10 ஆகிட்டுருக்கு. இந்த வேலையிலே திரைகானம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை கேஜே ஏசுதாஸோட குரலில், சிதம்பரநாதன் அவர்களோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோலை.

நேரம் 1:15 ஆயிட்டுருக்க. இந்த வேலையிலே திரை காணும் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்திருக்க வரப்போகிறது. அடுத்த வாரிசு திரைப்படத்தில் இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா அவர்களோட குரலில், பஞ்சு அருணாச்சலம் அவர்களோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் இந்த பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூலு.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

நேரம் 1:21 ஆகிட்டு இருக்க இந்த வேளையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி திரைக்காணம். 1960களில் இருந்து 1970களில் இருக்கிற நடுவில் இருக்க நிறைய பாடல்களை நம்ம கேட்டு இணைஞ்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கிறது பட்டிக்காட்டு ராஜா திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரலில் வாலியோட வரிகளில் சங்கர் மற்றும் கணேஷ் இணைந்து இசையமைத்த இந்த பாடல் உங்களுக்காக.

நீங்கள் கேட்டு முடித்த நேரம் 1:25. இந்த கடைசியாக நான் ப்ளே பண்ண பாடல் வந்து எனக்கு அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். ஏன்னா நான் சின்ன வயசில் இருந்து நம்ம ஒரு கட்டத்தில் வந்து பழைய பாடல்கள் வந்து கேட்க ஆரம்பிப்போம் இல்லையா. அப்போது எனக்கு யதார்த்தமாக அப்போல்லாம் மெமரி கார்டு தானே இருக்கும். அப்போ என்கிட்ட வந்து ஒருத்தங்க இதை கொடுத்து இதை கொஞ்சம் இந்த ஃபோனில் மாற்றிக்கூடேன் அப்படின்னு சொல்கிறப்போ முத முதல்ல இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருச்சு. ஸோ அப்போலேருந்து எனக்கு இந்த பாட்டு வந்து நான் எப்போ பழைய பாடல்கள் கேட்டாலும் முதல் பாடல் இந்த பாட்டை தான் நான் கேட்பேன். ஸோ நான் இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் கவனித்தேன் அப்படின்னா, இந்த பாடல்களில் நிறைய ஸ்டான்ஸாக இருக்குது, நிறைய பேராக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் கடைசி 30 செகண்ட்லேயுமே வந்துட்டு ஒரு குட்டி பேரா எக்ஸ்ட்ராவாக வருதுன்னு பார்க்கும்போது, இப்படி ஒரு 30 செகண்டில் ஒரு பேராவை பாடி நம்ம ஸ்டார்டிங் லைன்லேயும் எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது. அது எனக்கு இத்தனை வருஷமாக நான் எத்தனை தடவை அந்த பாடல்களை கைவிட்டு என்ற அளவுக்குலாம் கேட்டிருக்கவே மாட்டேன், அது இன்றைக்கியே கிடையாது. ஆனால் அதுலேயும் எனக்கு இன்றைக்கி இந்த விஷயம் கவனித்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறது வந்து முதல் மரியாதை திரைப்படத்தில் இருந்ததான். இந்த பாடலை வந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி அவர்களோட குரலில், வைரமுத்து அவர்களோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் கேட்கலாம்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: நேரம் 1:31 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல திரைக்காணும் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது நான் ஆஜய் ராஜஸ்ரீ. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சாய்பாபா சாதன் அவர்களோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 1:39 ஆகிட்டு இருக்க இந்த வேளையிலே திரைகாணம் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படகோட்டி திரைப்படத்திற்காக தொட்டால் பூ மலரும் பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல். வாலியோட வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்த இந்த பாடல் உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூலம்.

முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும்

0: குளத்திலயும் கிணத்துலயும் இருந்துச்சான்.
1: ஏய் கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
3: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சுலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 1:45 ஆகிட்டிருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஒதுக்கியிருக்க பாடல் வந்து பஞ்சவர்ண கிளி படத்தில் இருந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. பி சுஷிலா அவர்களோட குரலில் வாழியோட வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இணைந்த இசையமைத்த இந்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமத்துவது.
1: கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா, அன்பே வாடா.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ.

நேரம் 1:51 ஆகிட்டிருக்க இந்த வேளையில் திரைக்கான நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ கடைசியாக நம்ம கேட்ட பாடல் வந்து கண்ணன் வருவான். அந்த பாடல் வந்து எனக்கு கேட்கும்போது என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, எல்லாரோட அம்மாவுமே ஒரு பாடகி தான் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க குழந்தைகள் எல்லாமே வந்துட்டு பாட்டு பாட்டு தானே தூங்க வைக்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாருமே பாடகர்கள் தானே. அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து நான் குழந்தையாக இருக்கும்போது என்ன பாட்டு பாடியிருப்பாங்கங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனால் நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் நல்லா பாடுவாங்க. அவங்ககிட்ட பாடுன்னு சொல்லும்போது இந்த பாடல் தான் அதிகமாக பாடுவாங்க. எனக்கு இந்த பாடல் கேட்கும்போது அங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. இது எனக்கு மட்டும் இல்லை, என்கிட்ட மட்டும் எங்கள் அம்மா பாடலை. எங்கள் வீட்டில் அடுத்தடுத்த குழந்தைகள் யார் வந்தாலும் அவங்கள தூங்க வைக்கிறதுக்குமே சரி, இந்த பாடலை கேட்கும்போது அது எப்படி ஆகிடுச்சுன்னா ஒரு ஃபேமிலி பாட்டு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது கேட்கும்போது அப்படி நாஸ்டாலஜிக்காக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக நான் அங்கே போயிட்டேன். ஸோ ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி இந்த பாடலை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இதய கமலம் திரைப்படத்தில் இருந்து பி சுஷீலா அவர்களோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், கே வி மகாதேவன் அவரோட இசையில் இந்த பாடல் கேட்டிணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா பாவம் மன்னிப்பு திரைப்படத்துல இருந்து கேட்கலாம். பி.பி. ஸ்ரீனிவாஸோட குரல்ல கண்ணதாசனோட வரிகள்ல விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இணைந்து பாடிய பாடல்.

இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதோட அடுத்த நிகழ்ச்சி வேறொரு நாளில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜஸ்ரீ.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:16 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் என் ராசாவின் மனசின் நிலைய திரைப்படத்திலிருந்து குயில் பாட்டு அப்படின்ற பாட்டு தான் கேட்க போறீங்க. இளையராஜா சொன்னலதா பாடிய பாடல் பொன்னடியன் வரிகளில் இளையராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 2:20 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து போவோமா ஊர்கோலம், அந்த பாடத்தான் கேட்க போறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல். கங்கை அமரன் வரிகள்ல இளையராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 2:26 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக இதயம் திரைப்படத்திலிருந்து ஓ பார்ட்டி நல்ல பார்ட்டி தான் அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. மலேசிய வாஸ்தவன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகள்ல இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் அரசின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பந்திப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சள்புரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேகாவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேகா, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி தேனீர் இடைவேளை வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இப்ப நான் மட்டும் இல்ல, நம்ம கூட குடி பழக்கத்தை தவிர்ப்பது குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் எம் கார்த்திக் அவர்களும் இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். அதாவது இந்த குடி பழக்கம் அப்படின்றது எப்போ வந்து ஒரு பழக்கமா இருக்கு, அண்ட் அது வந்து அந்த பழக்கமா மட்டும் இல்லாம ஒரு அடிமைத்தனமா மாறுறது வந்து எந்த சிச்சுவேஷன்ல இருந்து வருது?
1: நம்மளை உலக சுகாதார நிலை WHO தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒரு ஒரு வாரத்திற்கு ஒரு மனிதர் வந்து எவ்வளோ குடிக்கலாம் அதுதான் வரையறை. அதை தாண்டி போகும்போது அவங்க அளவுக்கு அதிகமாக குடிக்கணும். அந்த அளவுன்றது 14 யூனிட்ஸ் சொல்லுவாங்க. அந்த யூனிட்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாறும். பியருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜின் வோட்கால் வந்து 40% வந்து ஆல்கோஹால் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு 3-4 கட்டிங் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஹை அமௌண்ட் வந்துடும். பியரில் வந்து நீங்கள் ஃபுல் எடுத்தாலே இல்லை 2 ஃபுல் எடுத்தால் கூட அந்த லெவலுக்கு வராது. ஸோ என்ன குடிக்கிறோம் எவ்வளோ குடிக்கிறோன்றது, பட் ரொம்ப கால்குலேஷனுக்குள்ளே போகாமல் கிளியராக சொல்லணும்னா வாரம் நம்ம ஒரு முறை மட்டும் குடிக்கிறோம். ஒரு 2 மணி நேரங்களுக்கு மேலே நம்ம குடிக்கலனாலே அந்த அளவுக்குள்ளே வந்துடும். இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணாலே போதும். வாரம் நான் ஒரு தடவை தான் குடிப்பேன், அதை வந்து ஒரு 2 மணி நேரங்கள் தாண்டாமல் ஒரு அளவில் நான் குடிப்பேன் அப்படின்றத வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த கணக்கு வந்து மீறி போகாது.
0: ஓகே ஓகே.
1: ஸோ இதை தாண்டி குடிக்க ஆரம்பிச்சாலே என்ன ஆகிடும்னா, இது வரைக்கும் தான் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஆல்கஹாலோட பிரச்சனையே என்னன்னா அது நம்ம உடம்புக்குள்ள போய் மூளைக்குள்ள போய் மூளையில கண்ட்ரோல் சென்டர்னு ஒன்று இருக்கும். அது வந்து முன்னம் பகுதியில் இருக்கும் மூளையில, அந்த கண்ட்ரோல் சென்டர்ல கையை வச்சிடும்.
0: ஓகே.
1: ஸோ டிஸ்இன்ஹிபிஷன் வந்துடும். எல்லாமே அதுக்கு போறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் தான் ட்ரிங்க் பண்ணுன்னு போவாங்க. பட் அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த டிஸ்இன்ஹிபிஷன் சென்டர் ஆறதுனால அவங்களுக்கு கண்ட்ரோல்

0: வந்துருவாங்க.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ குடிக்கிறோன்றே தெரியாத அளவுக்கு அது போயிடும். அதனால அவங்க எப்போதுமே எல்லாருமே அளவோடு குடித்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வாரத்துக்கு ஒரு முறை 2 மணி நேரங்கள் தாண்டாமல் நிதானமாக குடித்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வரும்.
1: ஓகே, அண்டு அது மட்டும் கிடையாது, இப்போது சில பேர் வந்து நான் நினச்சா எப்போ வேணாலும் குடியை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு ஒரு குருட்டு தைரியம் ஒன்று இருக்கும் இல்லையா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: ஸோ அது வந்து உண்மையா இல்லை சும்மா அவங்க சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க?
0: இல்லை, அது அது சொல்லும் ஆட்கள் வந்து எப்போ அளவுக்கு மீறி குடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க அடிக்கடி சொல்ல வேண்டியதாக வரும். அதுதான் வந்து ஐரணின்றது. இப்போ வாரம் ஒரு மணி மட்டும் குடிக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, வேலைக்கு ஒழுங்காக போகிறாங்க, உறவுகளில் எந்த சிக்கலும் இல்லை, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இந்த டைலாக் காணுங்க அவசியமே கிடையாது. இந்த அளவுக்கு மீறும் பொழுது மற்றவங்க குறிப்பிடும் போது நீ கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக குடிக்கிற ஒரு மனைவியாக இருக்கலாம், அவங்க அம்மாவாக இருக்கலாம், அப்போ அவங்க சொல்லிக்கிறது நான் நினச்சா விடுவேன் அப்படின்றது. பட் ஆனால் அந்த ஆல்கஹாலுடைய தயாரிப்பு எதுக்காகனா நம்மளுடைய ப்ளஸஸ் சென்டர்ன்னு இருக்குது பிரெயினில், அதை வந்து அது கடத்திடும். ஓகேங்களா, ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்ம ப்ளஷர் நம்ம கண்ட்ரோலில் இருப்போம். ஒரு வருஷம் 2 வருஷம் பழகிட்டோம்னா வாரத்துக்கு 2 முறை குடிக்க ஆரம்பிச்சிட்டாலே அது அது ஹைஜாக் பண்ணிடும். ஹைஜாக் பண்ணதுக்கப்புறம் அது மூளை நினைச்சாலும் அதை விட முடியாது, அதை தேடி தான் அலையும். பட் தன்னைத்தானே அதை ஏமாத்திக்கிறதுக்காக சொல்கிற விஷயந்தான் நான் நினச்சா கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறது. பட் அந்த டைலாக் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. நினச்சா கண்ட்ரோல் பண்ணோன்னா த்ரூ அவுட் அ மந்த் ஆர் 2 மந்த்ஸ் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டைலாக் சொல்லுவோம். யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது சொல்கிறதுல வந்து அதுவே ஒரு அறிகுறி, அவங்க அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது அறிகுறி. அப்போ தான் அந்த டைலாக் அடிக்கடி வரும்.
1: ஓகே ஓகே. ஸோ அந்த டைலாக் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் குடியவே அவாய்ட் பண்ணணும்.
0: ஆமாம்
1: சொல்கிறீங்க. இப்போ ஒருத்தர் வந்து மதுவுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்றத ஆரம்பத்திலேயே நம்ம என்னென்ன அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்?
0: ஆரம்பத்திலேயே நான் சொல்றது வாரத்துக்கு, அதான் சொன்னேன், வாரத்துக்கு ஒரு முறை ஓகே, வாரத்துக்கு 2 முறை அதிகம், வாரத்துக்கு 3 முறை குடிக்க ஆரம்பிச்சாலே அது மனநோய் நோக்கி போகுது. குடின்றது ஒரு மனநோய், அதாவது 3 அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது ஒரு மனநோய், நம்ம கண்ட்ரோல் மீறி குடிக்கிறது ஒரு மனநோய், எல்லா வேலையும் விட்டுட்டு குடிக்கிறது மனநோய். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா வாரத்திற்கு 3 முறை. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கா ஒரு கொஞ்சம் நேரம் தான் சாப்பிட்டு நான் படுத்துக்கிறேன், ஆனால் டெய்லி பண்ணுறேன். அதான் ஒய்ஃபு இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணல, அவர் வந்து அமைதியாக இருப்பார், கொஞ்சமாக தான் குடிப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது கணக்கே கிடையாது. டெய்லி இல்லை வாரத்துக்கு 3 மணி குடிக்க ஆரம்பிச்சாலே இந்த 2 நாட்களுக்கு மேலே அவங்க மூளை வந்து அதை கேட்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு வேணும் வேணும், அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற காரணத்தினால தான் அவங்க வந்து 2 நாளைக்கு ஒரு தடவையோ 3 நாளைக்கு ஒரு தடவையோ குடிக்க முறையே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கட்டத்திலே அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா இதுலேருந்து அதுக்கு மாறிட்டு இருக்காங்க அர்த்தம். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா நான் மருத்துவனாக இருக்கும்போது என்கிட்ட வரும்பொழுது கை கால் நடக்கும், வாந்தி, வேர்த்து கொட்டுறது, தலைவலி இல்லை வலிப்பு இந்த மாதிரி தான் வராங்க. இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ரொம்ப 7-8 வருஷங்களுக்கு மேலே அளவுக்கு அதிகமாக குடித்தா வரக்கூடிய ஸ்டேஜ். பட் ஆரம்பத்திலே வாரத்துக்கு நான் 2 முறை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, 3 முறை குடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போவே தேஷ் அவங்க வந்து டாக்டர் கிட்டே வரணும், அதுக்கான மறக்கிறதுக்கான கவுன்சிலிங்கோ இல்லை மாத்திரைகளோ எடுக்க ஆரம்பிச்சா அதுதான் பெட்டர் வே.
1: ஓகேங்களா?
0: ஸோ டெய்லி குடிக்கிறது நார்மல் கிடையாது, அதான் நான் சொல்ல வரேன். இது
1: ஓகே டெய்லி குடிக்க கூடாது, வீக்லி ஒன்ஸ் தான்,
0: வீக்லி ஒன்ஸ் தான் இது. எப்பயாவது ரேர்ல 2 போகலாம், பட் 3க்கு போச்சுனாலே அது நோய் அளவுக்கு போகுதுன்னு அர்த்தம். அளவுக்கு மீறின குடின்றது 2 வாரம் 2 முறை, வாரம் 3 முறை குடிக்க ஆரம்பிச்சாலே அது வந்து சார்பு நோய், அதாவது டிபெண்டன்ஸ் சிண்ட்ரோம், ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் சிண்ட்ரோம், அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்றதுக்கான அறிகுறி. அப்போவே வந்து நம்ம கவுன்சிலிங் எடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்து.
1: ஓகே, ஸோ டாக்டர் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் குடிப்பழக்கத்தை தவிர்ப்பது குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் எம் கார்த்திக் அவரோட தான் பேசிட்டு இருக்கேன். நேயர்களும் கால் பண்ணலாம், கால் பண்ணி அவங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-2986-0038 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் நேயர்கிட்ட பேசலாம்.
0: ஓகே ஓகே.
1: வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கங்க.
2: மருத்துவர் ஐயாவிடம் பேசலாம். மருத்துவர் ஐயாவுக்கு வணக்கம்.
0: வணக்கங்க வணக்கங்க, சொல்லுங்க
2: ஐயா. இது வந்து இப்ப இளம் வயதுல சிறார இருக்கிற பிள்ளைகள் கூட மாணவ பருவத்திலேயே வகுப்பறையிலேயே வந்து குடிக்கிறதெல்லாம் நம்ம இந்த செய்தி ஊடக சமூக ஊடகத்தெல்லாம் பாக்குறோம், செய்தி சேனல்லாம் அதை காட்டுறாங்க. இது வந்து இந்த அளவுக்கு அதிகமாயிட்டு போகுது. இன்னொன்னு ஐயா, இது ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இன்பமா இருக்கும், ஆனா துன்பத்தில் தான் போயிட்டு முடியுது. இதனால வந்து எந்தெந்த உறுப்புகள், உள் உறுப்புகள் முக்கியமா பாதிக்கப்படுறது? ஏன்னா உடலும் மனமும் ரெண்டும் சேர்ந்துதான் அது பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் விரிவாகவும் வந்து சொல்லுங்க. இதுலருந்து முழுமையா விடுபடுறதுக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைமை மருத்துவமனை, அரசு மருத்துவமனையிலையும் சிகிச்சை முறை இருக்குதா? இது மருத்துவ காப்பீடுக்குள்ள வருமா? ஏன்னாக்கா தனியார்லாம் வந்து லட்சக்கணக்கில் பிடிக்கிறாங்க, அவங்க வந்து மிரட்டி அடிச்சு ஒதுச்சு தான் அந்த அளவுக்கு பண்றாங்க. அந்த மது அடிமைகளை திருத்தமுதற்காக இது வந்து அரசு எந்தெந்த

0: இடத்துல மாவட்டம் தோறும் வச்சிருக்காங்களா? ஏன்னா எங்க பாரு ஊர் ஊருக்கு பச்சை போடு கடை டாஸ்மாக் கடை ஓபன் பண்றாங்க. இப்ப இந்த கவர்மெண்ட் வந்துதான் ஓரளவுக்கு 700 கடை எடுத்திருக்காதான் சொல்றாங்க. இது வந்து அரசு வருவாய்க்காக பண்றது, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இது என்னவோ வந்து கடபேரி விழுந்துட்டு சுக்கு கசாயம் குடிக்கிற கதையா?
1: ஹலோ
0: குடி.
1: ஐயா ஒரு நிமிஷம், நீங்க முதல்ல கேட்ட கேள்வி அருமையா இருந்தது, அதுக்கு டாக்டர் பதில் சொல்லிடட்டும். என்னென்ன உள்ளுறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படுது டாக்டர்?
2: ஸோ ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க அது குடிச்சிங்கன்னா கல்லீரல் பாதிப்பாகுன்றது எல்லாருக்குமே தெரியும், அது ஸ்கூல்லேருந்தே தெரியும். பட் ஆனால் என்ன ஃபேக்ட்னா ஆல்கஹால் வந்து எல்லாத்தையுமே பாதிக்கும், இந்த உறுப்புன்றது கிடையாது. ஆல்கஹால் வந்து தண்ணீரில் கரையக்கூடிய தன்மை உள்ளது, கொழுப்புலையும் கரையும், அதனால் உடம்புக்குள்ள எல்லா பகுதியிலையும் ஊடுருவி போகும், அது வந்து கல்லீரல் பாதிக்காகும். அதுக்கப்புறம் கணையம், கணையம் பாதிப்பு தான் வந்து உலகத்திலே கொடூரமான வழின்றது கணைய வீக்கம் தான். ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கும், அது டங் எப்படி இருக்கும் நம்ம நாக்குடைய தடிமம் அளவுக்கு உள்ளே இருக்கும், அதில் சின்ன வலி வந்தாலுமே அதோடைய வலி வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதுதான் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கொடுமையான ஒரு இதாக இருக்கும், அது வந்து பேங்க்ரியாடைட்டின்னு சொல்லுவாங்க. அது கணையம், அதை தாண்டி இருதயமே வீங்கி போயிடும், அந்த கார்டியோ மயோபதின்னு சொல்லுவாங்க, பலூன் மாதிரி வீங்கி போயிடும். ஒரு கட்டத்து மேலே ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடும், அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் வந்து சான்ஸ் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் விட மனசில் தான் அதோடைய பாதிப்பு வந்து அதிகம். இப்போ என்னன்னா எல்லாருமே எப்போ ட்ரிங்க் பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்காக குடிக்கணும் தான் சொல்லுவாங்க, எப்பயாவது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. பட் ஆல்கோஹால் அப்படி தான் நம்ம லாக் பண்ணும். பட் ஆல்கோஹால் வந்து வேதியியல் பொருள் படி பார்த்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் எ டிப்ரெசன்ட் அப்படிம்பாங்க, அதாவது நரம்பை வந்து மந்தப்படுத்த தன்மை கூடிய ஒரு வேதியியல் பொருள், உற்சாகப்படுத்தக்கூடியதல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உற்சாக சென்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு சென்டர் இருக்கும், அங்கே போய் இது ஆக்ட் ஆகி ஃபஸ்ட்டு அதை வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதை வந்து செயல் இலக்க செஞ்சோடனே நமக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு தோணும், ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம 24 மணி நேரம் நம்ம மூட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆல்கோஹால் நம்ம உடம்பிட்டு வெளில போகிற வரைக்கும் மனசு வந்து சோர்வுலேயே இருக்கும். அடுத்த நாள் வேலைக்கு செய்யும் போதோ இல்லை கவனம் செலுத்தும் போதோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை ஃபாஸ்ட்டாக பண்ணும் போதோ ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஆல்கஹாலுடைய தன்மை. ஆல்கஹால் புரிஞ்சிக்க வேண்டியது இது வந்து மனசை சோர்வடைக்கக்கூடிய ஒரு பானம்.
1: ஓகே,
2: அதை நம்ம சோர்வில் இருக்கும்போது எடுத்துட்டாங்கன்னா நிறைய பேர் பிரேக்கப்னு எடுத்துப்பாங்க, இப்போ வேலையில் ஏதாவது இதாகிச்சுன்னா எடுத்துப்பாங்க, அதுதான் நமக்கு பிரச்சனை. அது வந்து இன்னும் சோர்வை அதிகப்படுத்தும், ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த சோர்வை மறைக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டி அதிகப்படுத்தும். ஸோ மூளையில் எல்லா பாதிப்பையும் ஏற்படுத்தும், வலிப்பு ஏற்படுத்தும், ஸ்ட்ரோக் வரும், யங் ஸ்ட்ரோக் சின்ன வயசுலேயே பக்கவாதம் வர்றதுக்கான காரணம் வந்து மெயினாக தான் உள்ள நரம்புகள்லாம் அது பிச்சு. சில பேருக்கு அந்த ரெண்டு ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம், அது நடுவில் வந்து ஒரு இணைப்பு பாலம் மாதிரி ஒன்று இருக்கும், அது கார்பஸ் கொலசம் சொல்லுவோம், அது ஃபுல்லாகவே அரிச்சு எடுத்துடும், மூளையே ஒன்றா இயங்காத மாதிரி. அப்போ செரிபள்ளம் ஃபுல்லாக இதாகி நடக்கும் போதே பார்ப்பீங்கன்னா அது ஆல்கஹாலிக் கேட்டுன்னு சொல்லுவாங்க, தள்ளாடி தள்ளாடி நினைப்பாங்க, ஒரு பக்கமாக அப்படியே சாஞ்சிக்கிட்டே போவாங்க. இது எல்லாம் வந்து செரிபள்ளம் எஃபெக்டாக வந்து வருது. நான் சொல்ல வர்றது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து பகுதியும் ஆல்கஹால் வந்து இதாகும்.
1: ஓகே
2: ஓகேங்களா. இன்னொன்று வரை சொன்னால் டாக்டர்ஸுங்கெலாம் வாழ வைக்கிற தெய்வம் பார்த்தீங்கன்னா அது ஆல்கஹால் தான். ஆல்கஹால் எடுத்துட்டிங்கன்னா நிறைய டாக்டர்ஸோட வேலையை போயிடும், பிகாஸ் எல்லா டாக்டருக்கும் வேலை கொடுக்குறதே ஆல்கஹால் தான். ஸ்கின்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஸ்பெஷாலிட்டிக்கும் வேலை கொடுக்குறதே ஆல்கஹால்.
1: ஓகே, அந்த நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர் பேசலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? ஓகே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், தனிமை, ஒர்க் ப்ரெஷரு இந்த காரணத்தாலையும் இந்த ட்ரிங்க் பண்ணுற ஹேபிட் அதிகமாகுமா அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நேயர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம். ஓகே இல்லை. ஓகே டாக்டர் சொல்லுங்கள்.
2: அதான் அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமானால் ஆல்கஹால் அடிக்கணுன்றது தான் நம்மளுடைய பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு தற்காலிகமாக மறக்க வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோமே, அதுக்கு வந்து நம்ம ஆன்டிசெப்டிக்ஸ் எதுவும் போடாமல் மரத்து போகிற ஒரு மருந்தை மட்டும் போட்டோன்னா புண்ணு அதிகமாகிட்டே போகும். ஓகேங்களா. அதெல்லாம் டயபிட்டிஸும் நடக்கும், சுகரில் கால் மருந்து போயினும் புண்ணாகவும் தெரியாது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும்போது எது நம்ம ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணதோ அதை எப்படி வந்து நிர்வகிக்கலான்றதை நம்ம பிளான் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வந்துக்கலாம். பட் நிறைய பேர் ஆல்கஹாலோட லிங்க் பண்ணிடுறாங்க.
1: ஓகே
2: ஓகேங்களா. அது வந்து என்னன்னா அவங்களுக்கு அவங்களே சொல்லக்கூடிய ஒரு காரணம் தானே ஒழிய ஸ்ட்ரெஸ் ஆல்கஹால் அடிக்க அடிக்க அதிகமாக தான் ஆகுமே தவிர்த்து கம்மியாகாது. ஏன்னா அதுவே ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தும். அதில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் உண்டு பண்ணும் உள்ளேந்து. அது வந்து நம்மளோட இன்ஃப்ளமேஷனே அதிகப்படுத்தும். அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகப்படுத்தும்னா ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் இன்னும் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் தான் ஃபீல் பண்ணும். பட் இனிஷியலாக ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா, அது அவங்களுக்கு ஒரு மரத்து போன தன்மை கொடுக்கறதுனால அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறதா தன்னைத்தானே ஏமாற்றிப்பாங்க. பட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முன்னைய விட அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கமா இருக்கும், வேலையில் கவனசக்தி கம்மியாக இருக்கும், நம்மளுடைய ஃபாஸ்ட்னஸ் இருக்காது. ஸோ அதுதான் ஆல்கஹாலோட பிரச்சனை.
1: ஓகே. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேர் இருக்காங்க டாக்டர், அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.

0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், பெருங்குடில இருந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: வள்ளி, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
1: டாக்டர் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க.
1: முடிகிறவங்க எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்றாங்க, எங்க வீட்டு கஷ்டம் கொண்டாட்டி இருந்துட்டாங்க அப்படி இப்படின்னு
2: சொல்றாங்க.
1: அதே மாதிரி ரொம்ப குடிக்கிறவங்க திடீர்னு விட்டுட்டா
2: முடிவு பண்ணும்போது அது மருத்துவர் ஆலோசனை எந்த பிரச்சனையும் வராது. அது நிறுத்தினாலும் என்னென்ன பாதிப்பு வருதோ அது பாதிப்பு வராது இருக்க மாதிரி மருந்துகள் மாத்திரைகள்லாம் கொடுத்துட்டு அழகாக அதுலேருந்து வெளில கொண்டு வரலாம். அதனால் இதை ஒரு சாக்காக சொல்லி நிறைய பேர் அவங்க குடிச்சிட்டே இருப்பாங்க. அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது.
0: ஓகே, ஓகே சார்,
2: டக்குன்னு நிறுத்தலாம். அது ட்ரீட்மெண்ட்டோடு நம்ம நிறுத்தலாம்.
0: ஓகே,
2: ஓகேங்களா? ஸோ அது சொல்லிக்க வேண்டியது. அப்புறம் சாக்கு சொல்கிறதுன்றது அவங்க அவங்களே ஏமாத்திக்கிறது. அந்த சாக்கை யாருமே கேட்கக்கூடாது.
0: முன்னாடி
2: ஒரே சாக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால குடிக்கிறாங்க, அவ்வளவுதானே ஒழிய. இதுல என்னன்னா, வீட்டிலே பிரச்சனை இல்லைனாலும் குடிக்கணும்ன்ற ஆர்வம் வரும்போது அவங்க பிரச்சனையை கிளப்பிட்டு அதை காரணமா வச்சு குடிப்பாங்க. ஆமா, இல்ல எல்லாமே அப்படிதான். ஒர்க்ல ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைனாலும் ஏதோ ஒரு விஷயத்த ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு குடிப்பாங்க. அதுதான் நம்ம அவங்களே ஏமாத்திக்கிறதுக்கான டெக்னிக் தான் அது. அது மற்றபடி எதுவுமே இல்லை. பட் அதில் சுற்றி உள்ளவங்களும் தெளிவாக இருக்கணும், இது காரணம் இல்லைன்றதை தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லிக்கணும். அந்த சாக்குகள்லாம் ஏற்புடையதாக இருக்காது. அவங்க இந்த மாதிரி இருந்தால் ட்ரீட்மெண்ட் உடனே கொண்டு வரலாம், டக்குன்னு நிறுத்தலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. டாக்டருடைய இதோட வந்து நீங்கள் நிறுத்துனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது.
0: ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட குடிப்பழக்கத்தை தவிர்ப்பது எப்படி அப்படின்றது தான் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட மனநல மருத்துவர் டாக்டர் எம் கார்த்திக் இருக்கிறாங்க. ஸோ கால் பண்ணுறவங்க கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008. மறுபடியும் சொல்கிறேன், 0442986008. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். அண்ட் டாக்டர், எனக்கு இன்னொரு சந்தேகம் ஒன்று இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய குடிக்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து எப்படி அவங்கள பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி பேசுவோம்.
2: அதுக்கு
0: முன்னாடி ஒரு நேயர் இருக்கிறாங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? கும்பகோணத்துல இருந்து பேசுறீங்க. உங்க பேர்
3: என்ன?
0: டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
3: குடிய பத்தி கேக்குறீங்க. செல்லு வச்சு ரொம்ப இது பண்ணிக்கிறேன் என் பையன், அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா?
0: சரி, ஓகே, இந்த டாக்டர் சொல்லுவாங்க.
2: செல்போனும் வந்து அதுவும் ஒரு போதை பொருள் மாதிரி தான் இப்போதைக்கு, ஓகேங்களா? அதுக்கும் எந்த ஆல்கோஹால் போய் எங்க மூளையை தூண்டுதோ அதே இடத்துல தான் இந்த செல்போனும் மூளையை தூண்டுது. செல்போனும் நம்மள அந்த இதுல தான் பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுக்கு டிஜிட்டல் டீடாக்சிபிகேஷன் வாங்க. அதையுமே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனா 6 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணால் அதுக்கு அளவுக்கு அதிகம். அதை நிறுத்துறதுக்குமே டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் எடுத்து ஒரு 2-3 வாரங்கள் சுத்தமாக செல்லையே பார்க்காம, செல்லில் என்னென்ன வேலையை செய்கிறாங்களோ, விளையாடுறாங்களோ, இல்லை பாடுறாங்களோ, அது எல்லாமே ரியல் லைஃப்பில் பண்ண வச்சு, அது செல் இல்லாமலே எவ்வளோ பொழுதுபோக்குகள் நடத்தலாம்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடம் பேர் தான் டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன். இப்போ எல்லாத்துலேயும் அதை ஆரம்பிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தான் பிற்காலத்தில் வந்து நம்ம அதுக்கும் கூட்டிகிட்டு போகணும். 6 மணி நேரத்துக்குள்ள தொடர்ந்து யூஸ் பண்ணாங்க, செல்ஃபோனை பிடிங்கிட்டா ரொம்ப கோவப்படுறாங்கன்னா உடனே நம்ம டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்கணும்.
0: ஓகே, ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்த நேரத்தை பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம்,
4: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
4: வேதாரண்ய மட்டம் கருப்பம்புலம் தெற்குல இருந்து சா சிவகுமார் பேசுறேன். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கேன். அண்ட் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
4: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கங்க, வணக்கம், சொல்லுங்க.
4: அதாவது ஒரு ரெகுலரா ஒரு குடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல,
2: ஓகே,
4: அதாவது சிறுமூளை பாதிக்கப்பட்டது போல வந்து அதை வந்து என்ன செய்யறோம் என்ன போறோம்னு தெரியாம,
2: ஓகே,
4: அத வந்து என்ன யாரோ அடிக்க வர்றாங்க, என்ன யாரோ வெட்ட வர்றாங்க அப்படின்னு தானாவே பேசிக்கிட்டு,
2: ஓகே,
4: அந்த மாதிரி இருக்கிறாரு. அது வந்து எதனால? அதானா குடிக்கானா அடிக்ட் ஆயிட்டாருங்கய்யா?
2: சரிங்க, சரிங்க, இது ஒரு நல்ல கேள்வி. இதோட பேர் வந்து டெலீரியம்னு பேர். அது மூளையே சுருங்கும். சிறு மூளை மட்டும் இல்லை, எல்லா மூளையுமே ஒரு கட்டத்தில் சுருங்கி போய் மனசை வந்து அந்த மூளை உள்ளே அடக்க முடியாமல் மனசு என்ன ஆயிடுன்னா வெளியில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் வரும். அவங்க நினைக்கிறதெல்லாம் சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 100 பேர் தோத்துற மாதிரி, நிறைய பேர் பேசுகிற மாதிரி, இவனை கொண்டுடலான்னு சொல்கிற மாதிரி,

0: அவர் ஓடுவார், யாரோ துரத்துற மாதிரி ஓடுவார், அந்த செவுத்து மேலாம் ஏறுவார், இல்லாத ஆளுங்கள்கிட்ட பேசுவார். இது எல்லாமே அவர் மூளை வந்து ரொம்ப சுருங்கி போய் இதுக்கு மேல் அந்த சாராயத்தை அந்த மூளையினால ஏற்றுக்க முடியாமல் நம்மக்கிட்ட கதறுது, இதுக்கு மேலே எடுக்காதீங்கன்ற அர்த்தம். அது வந்து உயிர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதில் 10-20% பேர் வந்து இறந்துடுவாங்க. இவங்களை எமர்ஜென்சியாக கொண்டு போய் எங்கே மனநல பிரிவோம், மெடிக்கல் காலேஜ் முன்னாடியே கேட்டார், எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் மனநல பிரிவு இருக்குது, அதில் வந்து டிஎடிக்ஷனுக்கே தனியாக இருக்குது, போதை நீக்க மையம்னே தனியாக இருக்குது.
1: ஓகே,
0: அது கலங்கரைகளை பேரில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே கொண்டு போய் அவங்கள சேர்த்து அவங்கள காப்பாற்றணும், ஏன்னா இது உயிர் போகிற விஷயம், டக்குன்னு இது லேட்லாம் பண்ணக்கூடாது. திடீர்னு ஓடுறாங்க, யாரோ என்ன தோற்றமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல, பேய் என்ன அழுத்துது, நிறைய பேர் இல்லாதெல்லாம் நடந்ததாக சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க மூளை செயல் இழக்க ஆரம்பிச்சிருங்க அர்த்தம். அது பிரெயின் ஃபெயிலியரோட இன்னொரு பேர் தான் வந்து டெலீரியம் பேர். எப்படி ஹார்ட் ஃபெயிலியர், லங் ஃபெயிலியர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுமாரி பிரெயின் ஃபெயிலியரோட இன்னொரு பேர் டெலீரியம். அது வந்து சாராயம் அளவுக்கு அதிகமாக போய் மூளை வீணாகும் போது அந்த வரும், உடனே எமர்ஜென்சியாக அவங்க கூப்பிட்டு போவோம், டெல்லியெல்லாம் பண்ணக்கூடாது. இதுமாரி இருந்தாங்கன்னா உடனே கூப்பிட்டு போய் வைத்தியம் பார்த்து அவங்க காப்பாற்றலாம், மறக்கவும் செய்யலாம், உடனடியாக கூப்பிட்டு போவோம்.
1: அருமை அருமை டாக்டர். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே, தொடர்பு சரியாக கிடைக்கல. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் குப்பிலேபாலேருந்து வாழ்கோளம் தைய கலைஞர் ராமன் பேசுகிறேன்.
1: ராமன் வணக்கம், இப்போ டாக்டர் பேசுவாங்க, பேசுங்க.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஆளுக்கால் காட்டுறது உண்மைதான் ஐயா.
0: ஆ சரிங்க.
2: ஆனால் இப்போ வந்து அது இது விட்டாச்சு.
0: நல்லதுங்க, நல்லது.
2: இருந்தாலும் வந்து சுத்தமாக வந்து தூக்கங்கிறதே வரமாட்டேங்குது.
0: ஓகே ஓகே ஓகே.
2: மரண டாக்டர் வந்து மாத்திரை தூக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, அது சாப்பிட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. 10 மணி 11 மணி கூட படுக்கிறேன், 2:30 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருக்கு, அதுக்கப்புறம் தூக்கமே எங்கிறதே வரமாட்டேங்குது.
0: ஓகே ஓகேங்க சார்.
2: இது சம்பந்தமா என்ன ஐயா செய்யலாம்?
0: நான் சொல்லிடுறேன். இப்போ சில நேரம் நம்ம வந்து தொடர்ந்து ஆல்கோஹால் குடித்ததுக்கப்புறம் மூளையில் வந்து ரசாயன மாற்றங்கள் ஏற்படும், சத்து குறைபாடு ஏற்படும். தூங்குறதுன்றது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ், பாசிவ் ப்ராசஸ் கிடையாது. அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, ஒரு பில்டிங் மாதிரி அதை கட்டும். ஒவ்வொரு இடத்தையும் அதுக்கு எனர்ஜி நிறையா தேவை தூங்குறதுக்கு. அப்போ தூங்குற அளவுக்கு பிரெயினில் எனர்ஜி இல்லைனா அதனால் தூங்க முடியாது. அதனால தான் தொடர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா கூட நிறைய பேருக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனைன்றது வந்துடும்.
1: ஓகே,
0: அதோடு சேர்ந்து நிறைய பேருக்கு மனப்பதற்றமும் இருக்கும், மன சோர்வும் இருக்கும். சில இடங்களில் வந்து ஜென்ரல் டாக்டர்ஸ் பார்க்கும்போது தூக்கத்துக்கு மட்டும் மாத்திரை கொடுப்பாங்க, அது பத்தாது. அந்த மூளைக்கான சத்து மாத்திரையும் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது தூக்கம் வந்து பெட்டர் ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாத்திரையும் வேலை எடுக்கலாம். ஸோ அவர் வந்து மெடிக்கல் காலேஜில் உள்ள மனநல மருத்துவ பிரிவில் காட்டினாலே அவருக்கு காம்பினேஷன் ஆஃப் டேப்லெட்ஸ் தருவாங்க, தூக்கத்துக்கான மாத்திரையும் மூளைக்கான சத்து மாத்திரையும். சரிங்களா, அந்த காம்பினேஷனில் போட்டு அப்புறம் தூக்க மாத்திரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணால் அவர் சத்து ஏற ஏற ஏற ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவார், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்கா.
1: ஓகே ஓகே, அருமையாக விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: அவங்க வந்து ஏற்கனவே மனநல பாதிச்சு மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து திடீர்னு அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க தலைவாரின் வர சொல்றாங்க, அவங்க என்ன வெளியில கூப்பிடுறாங்க, நான் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு நான் போறேன் வெளியில அப்படின்னு இப்படி சிலது மனசுல சொல்றத செய்யறாங்க சார். அப்புறம் என்ன சாவடிச்சிருங்க, இந்த ஒருத்தர் சொன்னாங்க பாருங்க,
0: என்ன
3: அந்த மாதிரி என்ன வெட்டிடுங்க, என்ன சாவடிச்சிடுங்க, என் நஞ்சு பிடிச்சிருங்க அப்படின்னு திடீர்னு செவுத்துல எல்லாம் மோதிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா நார்மலா வேலை செய்யறாங்க, திடீர்னு அப்படி ஆயிடுறாங்க. அப்புறம் எந்த வேலையும் செய்யாம ஒரு வாரம் இருக்காங்க, அப்புறம் சரியாயி அவங்களே தன்னால சரியாயி திருப்பி நார்மலா இருக்காங்க.
0: அவங்க ஏதாவது மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்களா? மருத்துவரை பார்த்து ஏதாவது மாத்திரை எடுக்கிறாங்களா?
3: ஆமா சார்,
0: எடுத்துட்டு இருக்காங்களா?
3: ஆமா சார்.
0: ஓகே, அது அந்த அந்த மாத்திரை டோஸ் மாத்தினாலே அவங்களுக்கு இந்த காதுல குரல் கேட்கறது ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. அவங்க மனசுல நினைக்கிறதுனா வெளியில போயிட்டு எக்கோவாகும். இப்ப நீங்க ரேடியோ கேட்கிற மாதிரி அவங்களுக்கு ரேடியோவே இல்லாம அந்த குரல்கள் எல்லாம் கேட்கும். அந்த குரல்கள் கேட்கறதுனால அவங்க உண்மை நினைச்சுப்பாங்க, அந்த அளவுக்கு சவுண்டா கேட்கும். அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எதை அறிகுறி பண்ணதுன்னா மூளையில ஒரு சத்து குறைபாடு இருக்கு, அந்த வால்யூம் அதிகப்படுத்தாம இருக்கு.

ஒரு இடம் இருக்கு பிரெயின்ல, அதுல சத்து கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம மனசுல நினைக்கிறதே வால்யூம் ஹையா கேட்கும், ஹையா கேட்டோடனே அது வெளியிலேருந்து கிடைக்குதுன்னு மனசு வந்து குழம்பிடும். அதுக்கான சத்து மாத்திரைகளை அளவை வந்து அட்மிட் பண்ணி டே டு டே பேஸிஸில் கொடுத்து கொடுத்து அந்த குரல் எதில் நிற்கிதுன்ற அந்த அளவுகளை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணால் இதுலேருந்து அவங்க பரிபூர்ணமாக வெளில வந்துடலாம். இது மன சிதைவு நோயும்பாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. பட் ரொம்ப நாள் இருந்ததுன்னா நம்ம அட்மிட் பண்ணி ஒரு ரெண்டு வாரம் அந்த குரல் கம்மியாகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாத்திரையை தொடர்ந்து கொடுத்தோன்னா திருப்பி அது வராது. இதுக்கு மாத்திரை தான் வைத்தியம். நான் சொல்லுங்கள்.

0: ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல அவங்க சரி பண்ணிடுவாங்க.
1: அப்படியே விட்டா என்ன சார் ஆகும்? அது
0: விட்டா நோய் அதிகமாயிட்டே போகும். அவங்க தன்னைத்தானே ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த குரல் எல்லாம் அவங்க திட்டே இருக்கிறதுனால அவங்க எதுக்கு வாழணும், நம்ம திட்டே இருக்க சொல்லிட்டு
1: அந்த குரல் வந்து மனசுல கேக்குது. அப்ப காதல கேக்குறதோட மனசுல கேக்குற மாதிரி
0: அவங்க மனசுல யோசிக்கிறது நமக்கு எல்லாம் மனசுக்குள்ளேயே இருக்கும். நம்மளே மனசுல நினைச்சு போகலாம், எப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்றதுலாம் அது வெளியில போகாது. ஆனா அவங்களுக்கு மூளையில உள்ள குறைபாடுனாலும் வெளியிலேருந்து கேக்கும், சவுண்ட் அதிகமாயிடும் மனசுல உள்ள சவுண்ட். அதனால அது வெளியிலேருந்து கேக்குதுன்னு அவங்க நினைச்சுப்பாங்க.
2: நிகழ்ச்சியில அடுத்த நேயர்கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்படையில இருந்து பேசுறேன் ஐயா.
2: சொல்லுங்க சந்திரசேகர், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க.
3: கண்டிப்பா டாக்டர், எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மன நோய் இருக்கு இல்லையா, குரல் கேக்குற மாதிரி இருக்கு
0: அப்படின்னா,
3: குரல் கேக்குறது பிளஸ் ஆட்கள் இல்லைனாலும் நேரடியா இருக்கிற மாதிரியும் உணர்வாங்களா? அப்படி உணர்றதுக்கு என்ன பேரு, அதை பத்தி தெரியும்? அதுவும் ஹலுசினேஷன் சொன்னீங்களா, அந்த கேட்டகரியில தான் வருமா?
0: அது சென்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து டிசோசியேஷன் கீழே வரும். அதாவது யாரோ ஒரு ஆட்கள் பின்னாடி நிற்கிற மாதிரி, தொடர்ற மாதிரி, அதை மாதிரிலாம் நிறைய பேர் தோணும். நம்ம பயமாக இருக்கும்போது, ரொம்ப பயமாகும் போது, சின்ன சின்ன விஷயங்கள் பின்னாடி இருக்கிறது கூட நம்ம அட்டாக் பண்ணிடுமோன்ற மாதிரி பயம் வரும்போது அது பின்னாடி இருக்கிற மாதிரி தோணும். அது பேர் சென்ஸ் ஆஃப் பிரசன்ஸ்னு பேர். பட் ஹாலுசினேஷன் வந்து ஒன்லி வாய்ஸஸ் தான், குரல் மட்டும் கேட்கும். நம்ம எல்லா இது கண்ணில் உருவம் தெரியலாம், மூக்கில் வந்து ஒரு ஸ்மெல் வரலாம், நாக்கில் டேஸ்ட் வரலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரேர். ரொம்ப காமனா இருக்கிறது வந்து காதல குரல் கேக்கும், ஆனா உருவம் எதுவுமே இருக்காது.
3: கேள்வி இருக்கு, நான் சொல்றேன். ஒரு கேள்வி இருக்கு,
0: நான் சொல்றேன்.
3: இதுல ஸ்டேஜஸ் அப்படினு ஏதாவது இருக்குங்களா? அதாவது மனச்சிதைவு நோயில ஸ்டேஜஸ்
0: அப்படினு? மனச்சிதைவு நோயினா ஃபர்ஸ்ட் கற்பனைகள் அதிகமாகும். நம்ம முன்னாடி உள்ளதை கவனிக்க முடியாது. நம்ம எண்ண ஓட்டங்களை வந்து அதிகமாகும். அந்த எண்ணத்துடைய வால்யூம் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்து மேலே அதனால மனசில் பயம் வந்துடும். பயம் வந்தோடனே யோசிக்கிறது எல்லாமே கெட்ட விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கும். எல்லாரும் என்னை கொண்டா பண்ண போகிறாங்க, யாரோ சேர்ந்து ஏதோ செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் வந்து நிறையா பேர் இவங்களை சேர்ந்து ஏதோ பண்ணுற மாதிரி குரல் கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரல் வாய்ஸ் அதிகமானோடனே அது வெளியிலேருந்து வர மாதிரி ஆகும். இதுதான் அதோடைய ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு குழப்பம், பயம், அதுக்கப்புறம் குரல்கள். அந்த குரல்கள் வந்து வெளியில் போயிடும், மனசில் தான் ஃபஸ்ட்டு கேட்கும். அதுக்கப்புறம் வெளியிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டு அப்போ அவங்க உண்மையிலே பயந்துருவாங்க, யாரும் உண்மையிலே ஏதோ செய்கிறாங்கன்ற மாதிரி. ஆனால் இது வந்து சத்து குறைபாடு தான், மாத்திரை கொடுத்தா சரியாயிடும். சிம்பிளான இது, ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாததுனால அதை பயந்துக்கிறாங்க. மந்திரம், மாந்திரிகம் அப்புறம் இல்லை இல்லை, அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்க தான். இப்போ ஒரு 7 நாட்கள் 10 நாட்கள் குரல் கேட்குதுன்னு வந்துட்டிங்கன்னா 3 மாதத்தில் ஃபுல் மாத்திரை நிறுத்திடலாம். இப்போ அப்போ 6 மாதமாக விட்டுட்டோம்னா நமக்கு 1 வருஷம் 2 வருஷம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 வருஷம் விட்டுட்டாங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு 7 வருஷம் 10 வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ தர கேட்குதோ அதை விட டபுளான மாத்திரைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
3: ஓகே.
0: ஸோ நம்ம ரொம்ப நாள் விட்டுட்டோம்னா இயர்ஸ்டுக்கு அது அப்போ வருஷ கணக்கில் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆயிடும், ஆயில் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி ஆயிடும்.
3: ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப
2: ரொம்ப நன்றிங்க. நீங்களும் நல்ல கேள்வி கேட்டீங்க, உங்கள் சந்தேகங்களை நன்றி. அண்டு நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு குடி பழக்கத்தை தவிர்ப்பது பற்றி தான் மனநல மருத்துவர் டாக்டர் எம் கார்த்திக் அவரோட பேசிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, நேயர்களும் கால் பண்ணி நிறைய கேள்வி நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அண்டு நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னா, சந்தேகங்களை கேட்கணும்னா கால் பண்ணுங்க 0444-2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். முந்தானை முடிச்சு திரைப்படத்துல இருந்து சின்னஞ்சிறு கிளியே, அந்த பாடு தான் நம்ம கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல், முத்துலிங்கம் வரிகள்ல இளையராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 3:35 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. குடிப்பழக்கத்தை தவிர்ப்பது எப்படி அப்படின்றத பத்தி மனநல மருத்துவர் டாக்டர் எம் கார்த்திக் அவரோட தான் பேசிட்டு இருக்கோம். டாக்டர், நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த நண்பர்கள் கூட சேர்ந்து ஆரம்பத்துல இந்த குடிப்பழக்கம் வருது, அது வந்து ஆரம்பத்திலேயே நம்ம கட்டுப்படுத்தலாமா அப்படின்றத பத்தி கேட்டிருந்தேன்.
1: இப்பதான் எப்போதுமே தனியா குடிக்கிறத விட நண்பர்களோட குடிக்கிறது நல்லது. ஆனால் அதில் ஃப்ரீக்குவென்சி தான் மெயின். அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கூட தாண்டி போகக்கூடாது. நண்பனுடைய வேலையே என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அவங்க அந்த அளவு மீறி போயிடுவாங்க அந்த டிஸ்இன்ஹிபிஷனில். ஸோ அவங்க பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ வாய் குளர ஆரம்பிப்பாங்க, தடுமாற ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த நண்பனுடைய வேலையை வந்து இதுக்கு மேலே நீ அடிக்கக்கூடாதுன்னு
0: சொல்கிறதான்.
1: அதுக்கு தான் எப்போதும் ஒரு நான் ஆல்கஹாலிக் நண்பனை கூட வச்சுக்கணும், இல்லை கண்ட்ரோலில் ஒருத்தவங்க ட்ரிங்க் பண்ணுவான், கூட வச்சுக்கிட்டு தான் அவன் அந்த வேலையை செய்வான். ஸோ நண்பர்களோட குடிக்கிறது பிரச்சனை இல்லை. பட் அவர் ஏதோ சொன்னார் இல்லையா, அந்த ஏஜ் இருக்கு. ஏஜ் வந்து அட்லீஸ்ட் 21 இயர்ஸ்க்கு மேலே ஆரம்பித்தா நல்லது.
0: ஓகே.
1: பட் 15-16 இயர்ஸ்லாம் அது வந்து நம்ம பிரெயினை ஹைஜாக் பண்ணும்.
0: ஓகே
1: ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே எமோஷனல் கண்ட்ரோலில் இருப்போம் அந்த ஹார்மோனோட இதில். அது இதுவும் உள்ளே போந்துச்சுன்னா அப்போ தான் க்ரைம்ஸ் நிறைய நடக்குது, ரேப்ஸ்

0: நிறைய நடக்குது. அந்த ஏஜில் வந்து நம்ம அவங்க எக்ஸ்போஸ் ஆகும் பார்த்துக்க வேண்டியது தான் சொசைட்டியோட கடமையும் நம்மளோட இதோட கடமையும் பொலிட்டிக்கல் இதோடைய கடமையும். ஸோ அதை நம்ம செய்யணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு அடிக்கலாம், தே வில் ஹாவ் அ குட் டைம், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட்டு என்னன்னா அதில் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அதை கூட உள்ள ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றுற இன்டென்ஷன் இருக்கணும், என்ஜாய்மெண்ட் மட்டும் இருக்கக்கூடாது. அதை க்ராஸ் பண்ணும்போது செக் வைக்கிற ஒரு ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக அந்த கேங் நம்ம
1: இருக்கணும்,
0: சேர்த்துக்கணும். ஓகேங்களா?
1: அண்ட் நீங்க வீக்கெண்ட்ல ஒன் டைம் வந்து பட் அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது, வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஆபத்தானதா மாற வாய்ப்பு இருக்கா?
0: அது அந்த அளவுக்கு மீறி போனா தான் சொன்னால 14 யூனிட்ஸ்.
1: ஆமா,
0: அதை வந்து கால்குலேட் பண்ண கத்துக்கோங்க. ChatGPT வந்துச்சு, நீங்க போற அளவு போட்டீங்கன்னா யூனிட்ஸ்ல மாத்தி கொடுத்துரும் ஒரே செகண்ட்ல. எக்கானத்துக்குன்னு நீங்கள் 14 யூனிட்ஸ் தாண்டி போகக்கூடாது,
1: அவ்வளோதான்.
0: அதுக்குள்ள குடிச்சிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் குடிக்கலாம், 90 இயர்ஸ் 100 இயர்ஸ் வரைக்கும் குடிக்கலாம், அது வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஆல்கோஹால் இல்லாமல் இருந்தால் நல்லது, பிகாஸ் அதில் வந்து 0 கலோரியும்பாங்க. ஆல்கோஹால் சாப்பிட்றதுனால உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆரோக்கியமான ஒரு விஷயம் கூட அது கிடையாது. இஸ் 0 கலோரி. இதுன்னா 0 கலோரினா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் ஆகிற கலோரி வந்து அதில் எதுவுமே இருக்காது. உணர்ச்சியை தூண்டும், ஆட வைக்கும், பாட வைக்கும், அதெல்லாம் கலோரி. நம்ம உடம்புக்குள்ளே போய் ஒரு உற்பத்தி பண்ணுற ஒரு கலோரியாது மாறாது, அதனால அது உபயோகம் இல்லாத கலோரி தான் நாங்கள் செல்லமாக வந்து 0 கலோரி இதுன்னு சொல்லுவோம். ட்ரிங்க்ஸ் அதை மாதிரி ஒன்று, அதை வந்து உங்களுக்கு ஒரு நட்பு இதுக்காகவோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்காகவோ நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் அது வந்து லிமிட் வந்து இருக்கணும்.
1: ஓகேங்களா?
0: தனியாகவே குடிக்கக்கூடாது. நம்பர் ஒன், கும்பலாக குடித்தாலும் அதை வந்து ஒரு பர்டிகுலர் டைமோடு வச்சுக்கணும், இந்த அவர்ஸ் டு இந்த அவர். நைட் ஃபுல்லாக குடிக்கிறது அதெல்லாம் வேணாம், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு மீறி போயிடும். அதோட எஃபெக்ட் வந்து 1 வீக்கு இருக்கும், ரொம்ப தாண்டி போயிடுச்சுன்னா. ஸோ தள்ளாடுறோம், நாக்கு கொளறதுன்னா அது நமக்கு டாக்ஸின் ஆகிற நிலைமைக்கு வந்துச்சு, யூ ஷுட் ஸ்டாப்.
1: ஓகே,
0: அவனால ஸ்டாப் பண்ண முடியும்னா கூட உள்ளவங்க ஸ்டாப் பண்ண வைக்கணும்.
1: ஓகே,
0: ஸோ அந்த இதுக்குள்ள ட்ரிங்க் பண்ணோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது.
1: ஓகே,
0: ஓகேங்களா? ஏன்னா நம்ம மனித மூலையே எதையுமே பண்ணக்கூடாது சொன்னாதான் என்ன பண்ணணும், அதை பண்ணணுன்ற ஆர்வம் வரும். அதனால நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, காலம் இருக்கு, இடம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம பண்ணிட்டோம்னா அது பிரச்சனை கிடையாது. அதை மட்டும் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கத்து தரணும். பட் ஆனால் 21 இயர்ஸ்க்கு முன்னாடி வேண்டாம்.
1: ஓகே,
0: 18 இயர்ஸ் லைசன்ஸ் கொடுத்தாலும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்போன் பண்றது 21 இயர்ஸ் கழிச்சு பண்ணீங்கன்னா பெட்டர்.
1: ஓகே, ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம் டாக்டர்.
0: ஓகே,
1: வணக்கம். வணக்கம். ஆ வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: இருந்தாலும் எங்க அம்மா வந்து அது மாரி 71-72 வயசுல கொஞ்சம் லாஸ்ட் பீரியடு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஆனா நான் நார்மலா தான் இருக்கேன், இப்ப வரைக்கும் நார்மலா இருக்கிறேன்.
0: ஓகேமா, தூக்கம் எல்லாம் எப்படிமா இருக்கு? தூக்கம் பசியெல்லாம் நல்லா இருக்கா?
2: இல்ல, அந்த ஒரு மாதிரி ஒரு பய உணர்ச்சி, நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பய உணர்ச்சி இருக்குது. அதை தவிர்க்கணும்னா
0: எதிர்காலத்தை பத்தி தேவையில்லாம யோசிச்சாலே பயங்கள் நிறைய வரும். ஓகேங்களா? அதுக்கு நிகழ்காலத்துல நம்மளே ஆக்குபை பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை சேர்த்துக்கணும். இப்ப நீங்க ரேடியோ கேக்குறீங்க, அது நல்ல விஷயம். ஜாகிங் போறீங்க, வாக்கிங் போறீங்க, 4 பேரோட பேசுறீங்க, ஏதோ ஒரு கிளப்ல போய் சேர்றீங்க, ஹியூமர் கிளப் போறீங்க, இத மாதிரி உங்களை எங்கேஜா வச்சுட்டே இருந்தாலே பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி எப்போலாம் பயம்னு நீங்கள் உணர்றீங்களோ, வேறு வழி இல்லாமல் தனியாக இருக்கிறீங்க உணர்றீங்களோ, அப்போ மூச்சு பயிற்சி செஞ்சாலே பயம் வந்து பாதி கம்மியாகும். மூச்சு பயிற்சின்றது சிம்பிளான ஒரு விஷயந்தான். நீங்கள் 4 செகண்டுக்கு மூச்சை உள்ளே இழுக்கணும், 7 செகண்டுக்கு மூச்சை ஹோல்டு பண்ணிக்கணும், 8 செகண்டுக்கு வெளியில் விடணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே வெளியில் விடுறது தான். உள்ளே இழுக்கிறதோட டபுள் த டைம் வெளில விட்டிங்கன்னா, ஒரு 5-6 டைம்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே பயம் வந்து ரீசெட் ஆகிடும். இதான் மேஜிக் ஆஃப் ரீசெட்டிங் தி ஆங்ஸைட்டி. அது பதட்டத்தை ஒரே நிமிஷத்தில் நம்ம இது பண்ணிடலாம். அதை டெய்லி நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா, அந்த மூச்சு பயிற்சியை காலைல மத்தியானம் நைட்டு அப்படின்னு பண்ணோன்னா, நமக்கு 50-60% வந்து நம்மளுடைய பயம் எல்லாம் கம்மி ஆகிடும். ஸோ இதேமாதிரி பயத்தை கம்மி பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நிகழ்காலத்தை அனுபவிக்க முயற்சி பண்ணணும். நாளைய பற்றின தாட்ஸ் வந்து பெருசாக நம்ம வளர்த்துக்கூடாது, அதை ஒரு ஹேபிட்டாக நம்ம மாற்றிக்கணும்.
1: நன்றி,
0: தேங்க்யூ. தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: அவர் வந்து

0: ஜிஎஸ்டில ஒர்க் பண்ணாரு, இங்க யூஸ்வரி பவுண்டேஷன் வராரு.
1: ஓகே ஓகேங்க.
0: அவர் 4 மாத்திரை கொடுத்தாரு சைக்கிள், டாக்டர் பார்த்து டெஸ்ட் பண்ணி ஒரு 3 மாசமா அவர் தான் டெஸ்ட் பண்றாரு.
1: சரிங்க சரிங்க.
0: எப்பப்பா கேர் ஆகுது கேர் ஆகுதுன்னு பத்தினது டாக்டர்.
1: ஓகே, தூக்கம் அதிகமாக இருக்குன்னா அதை வந்து நீங்கள் அந்த டாக்டர்கிட்டே சொன்னீங்கன்னா அந்த டோஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க. எப்படி தருவாங்கன்னா, நைட் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் மட்டும் தூங்குற மாதிரி மாத்திரைகள் டோஸை மாற்றிட்டு, காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் உற்சாகப்படுத்துகிற மாதிரியான மாத்திரைகள் இருக்குது, அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த கேர்னஸ் வந்து தொடர்ந்து இருக்காது. ஸோ சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டோஸ் செட் ஆகும். அவங்க ரொம்ப பதற்றமாக இருக்கும்போது முதல்ல தூக்கம் வர வைக்கிறதுக்காக மாத்திரை கொடுப்பாங்க. அப்போ தூக்கம் வரது நல்லது, அப்போ தான் பதற்றம் நல்லா கம்மியாகும்ன்றதுனால. பட் பதற்றம் நல்லா கம்மியாகி எனக்கு வந்து ஒரு தூக்க கலக்கமாகவே இருக்குது, ஒரு கேர்னஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு கரெக்டாக ஒரு 6-7 மணி நேரம் தூங்குற மாதிரி உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ அந்த டாக்டர்கிட்டே சொல்லி நீங்கள் டோஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் பயப்படுறதுக்கு எதுவும் இருக்காது. முன்னாடி பதற்றம் அதிகமா இருந்ததுனால ரொம்ப நேரம் வேலை செய்யற மாத்திரை கொடுத்துருப்பாங்க.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் டாக்டர். எனக்கு என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து ஓவர் ட்ரிங்க்ஸ் ஆயிடுச்சுன்னா காலைல நைட்டு பேசுனத காலைல மறந்துடுறாங்களே,
1: என்ன
3: ரீசன் சார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்.
1: எதுல சொல்றீங்க, நார்மலாவா இல்ல ட்ரிங்க்ஸ் பேசுமா?
3: ட்ரிங்க்ஸ்
1: பேசுறேன். ஆமா, ட்ரிங்க்ஸ்ல வந்து அது பேரு அந்த ஹேங் ஓவர்னே ஒரு படம் வந்தது இல்லைங்களா, நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு பிரச்சனையே என்னென்னா, அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் இருக்குது, நம்மளோட இதெல்லாம் மெமரிஸ் கொண்டு போகிறது, அது ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவாங்க. அந்த ஹிப்போ கேம்பஸ்லேருந்து ஆரம்பித்து அது போகும், அது மூலையில் ஒரு பகுதினு வச்சுப்போமே, அந்த பகுதி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதே விட்டுரும். அவங்க காம்ப்ளெக்ஸ் அக்லப் பண்ணுவாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க, சிரிப்பாங்க, மரம் மேலே ஏறுவாங்க, அதான் அந்த படமே ஹேங் ஓவரில் என்னென்னமோ பண்ணுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா எதுவுமே ஞாபகம் இருக்காது. அது பல் டாக்டர்கிட்ட போய் பல்லெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க, இருக்கிறதே டஃப்பான விஷயம் தான். ஒரு புளியெல்லாம் கூப்பிட்டு வந்துடுவாங்க, பட் மார்னிங் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அது பேர் ஹேங் ஓவர், அதுதான் படத்தோட பேர். ரியல் லைஃப்லேயே அது நடக்கும். அது நடந்தாலே என்ன அர்த்தம்னா, நம்ம அளவுக்கு மீதி குடிக்கிறோம்னு அர்த்தம். நார்மல் லெவலில் குடித்தா பிளாக் அவுட் ஆகாது, நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அந்த விஷயத்தை. நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு எனக்கு முன்னாடி நாள் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை, மற்றவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுதுனாலே உங்களுடைய அளவுக்கு மீறி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்றது அறிகுறி, அவ்வளோதான். பிளாக் அவுட் பயப்பட எதுவும் தேவையில்லை. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அளவை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கணும், அதுதான் அதோட அறிகுறி.
3: ஓகே சார், இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், நைட்டில் வந்து தனியாக இருந்தாலே ஒரு பயம் இருக்கு, தனிமையே எனக்கு இருக்க முடியல.
1: ஓகே ஓகே ஓகே.
3: என்னவோ தெரியல, அது சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜ்லேருந்து எனக்கு அப்படிதான். எனக்கு
1: ஓகே
3: நைட்டு யார் இல்லாமல் தூங்க மாட்டேறேன்.
1: ஓகே,
3: நைட்டு ஃபுல்லாக ரேடியோ ஏதாவது கேட்டுக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது இருந்தால் யாரும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நான் அப்படியே வந்துடுறேன்.
1: ஓகே ஓகே ஓகே.
3: நைட்டில் வந்து இந்த ஒரு சிங்கிள் ரூமில் தனி ரூமில் இருக்க முடியல.
1: ஓகே ஓகே ஓகே.
3: ஒரு ஒரு நல்ல பயம் வருது.
1: ஆமாம்,
3: மூவி பாயிண்ட் சொன்னீங்க. ஆமாம், இது இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணலாமா சார் அதுக்கு?
1: ஆமாம், அதுக்கு நீங்கள் யூடியூப்பில் வந்து ஜாக்கப்சன்ஸ் ப்ரோக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் ஒன்று இருக்கும், அது வந்து ஒரு வகையான எக்ஸசைஸ். அது வந்து ஆசன முறையில் வந்து சவாசனான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹெட் டு ஃபுட் வந்து பாடியை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணும். ஓகேங்களா, நம்ம மனித மூளை எல்லா மூளையுமே எதையுமே தாங்கக்கூடிய மூளையாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் ஜெனட்டிக்னாலேயோ நம்மளுடைய சூழ்நிலையினாலேயோ ஒரு விஷயம் நமக்கு பயமுறுத்தும். சில பேர் இருட்ட பார்த்தா பயம் இருக்கும், சில பேர் தனியாக இருந்தால் பயமாக இருக்கும், சில பேர் க்ளோஸ்டு ஸ்பேஸில் பயமாக இருக்கும், சில பேர் நிறைய பேர் முன்னாடி பேசும்போது பயமாக இருக்கும். இந்த பயமான சூழ்நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸ் அவங்க பண்ணிட்டு போனாங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ ரெண்டு விஷயங்கள், நம்ம எது பயமுறுத்துதோ அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், விடக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. தனிமை நம்ம பயமுறுத்துதுன்னா தனிமையை வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கிறதுக்கு நிறைய அந்த டைம் வந்து எடுத்துக்கணும். அந்த டைம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ஆரோக்கியமான வழி. ரேடியோ கேட்குறீங்க, மற்ற இதெல்லாம் எங்கேஜ் பண்ணுறீங்க, அதெல்லாமே நல்லது. அதோடு சேர்த்து இந்த பயிற்சியும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஜாக்கப்சன்ஸ் ப்ரோக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகாக நீங்கள் பயத்தை ஹேண்டில் பண்ணிடலாம்.
3: நைட்டில்
1: நீங்கள் பண்ணலாம், அது எப்போ ஆங்ஸைட்டி வருதோ இது பண்ணலாம். ஓகேங்களா, பட் நீங்கள் பயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், அது பேர் கண்டிஷனிங் பேர். அவாய்ட் பண்ணோன்னா அது அதிகமாகிட்டே போகும், ஃபேஸ் பண்ண பண்ண பாடி அடாப்ட் ஆகிக்கும். அது எல்லை மீறி போகும்போது இந்த எக்ஸசைஸ் பண்ணோன்னா அது கட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ

0: எக்ஸசைஸ் பண்ணி கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை நம்ம பழக்கப்படுத்திக்கணுமே ஒழிய அதை வந்து நம்மளோட அடையாளமாக மாற்றிக்கூடாது, என்னால் தனியாக இருக்க முடியாதுன்றது நம்ம மனசில் பதிக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன். நிறைய வழிமுறைகள் இருக்கு. அது வந்து காலையில நைட்டு வரைக்குமே நம்ம வாழ்க்கை முறை நிறைய மாட்டினா அந்த பதற்றத்தோட இது கம்மியாகும். அதை வந்து நம்ம டீட்டெயிலா சொல்லுவாங்க மனநல மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா.
1: ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அந்நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ சார்,
1: சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூக்கமே போயிடுது. அது நடந்த விஷயமா இருக்கலாம், இல்ல நடக்காம கூட இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது அது ஒண்ணு. இன்னொன்னு, யாருக்காவது ஏதாவது ஒரு அடியோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது வந்து மைண்ட்ல ரொம்ப நேரம், ஒரு ரெண்டு நாளைக்கு அது இருக்கு. அப்படியே அது கேட்டும் போது மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. யாரோ அவங்க யாரோ கடை ஒரு சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல தெரியாதவங்களும் கூட இருக்கலாம். மூவ் ஆகி வர முடியல, அந்த மாதிரி எனக்கு இருக்கு.
0: ஓகே ஓகே ஓகே, நான் ஒண்ணு தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த பிரெயின் வந்து எப்போதுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். அவங்க என்ன சொல்லலாம், இதயம் நின்னதுக்கு அப்புறம் கூட பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்ன்றாங்க. அதாவது பிரெயின் எல்லாருக்குமே தாட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும், தாட்ஸ் இல்லாத ஆளே கிடையாது. ஓவர் திங்கிங்ன்ற கான்செப்டே கிடையாது. ஓவர் திங்கிங் நம்ம எப்போ சொல்லுவோம்னா, நம்ம செய்கிற வேலையை விட்டுட்டு நான் அதை பற்றி யோசிக்கிறோம். அதான் நீங்கள் சொல்கிறீங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது. இது வந்து ஒரு பழக்கம்தானே ஒழிய, அப்பப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக பழகிட்டோம்னா இந்த விஷயம் வந்து இருக்காது. திங்கிங்றது நல்லது, திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளை மீறி மீறி வரும். எதை பற்றின நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் நம்ம அலோவ் பண்ணணும், நீ வா நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ. ஆனால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், நான் இப்போ நான் சமைக்க போகிறேன், இப்போ நான் ஒரு படம் வரைய போகிறேன், இப்போ நான் ஒருத்தவங்களோட பேச போகிறேன், ஒரு விஷயம் வந்து புதுசாக கற்றுக்க போகிறேன்னா அந்த டைத்தில் அந்த விஷயம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த தாட் வந்தாலுமே ஸோ பண்ண பண்ண பண்ண மைண்ட் வந்து அது பழகிடும். ஓகேங்களா? ஸோ தாட் இல்லாமல் இருக்க முடியாது, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாருக்குமே வரும். அதனால் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. வந்தாலுமே நம்ம பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய நம்மளை சுற்றி வச்சுக்கணும். அதை பண்ணிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் வந்து அந்த அலையில் வந்து மறைஞ்சு போயிடும்.
2: தேவையில்லை
0: கத்திருக்க வேண்டாம் நினைக்குது. அதனால அது வந்து திருப்பி வந்து ஏன் சொல்லிட்டே இருக்கு. பட் அது எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம நல்லதுக்காக சில விஷயங்கள் சொல்லுவோம், அதில் கத்தமாக சொல்லிட்டோம். அவ்வளோ உங்களை நீங்களே மன்னிக்க நீங்கள் கற்றுக்கோங்க. உங்களை நீங்களே லைட்டாக எடுத்துக்கோங்க, சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு அந்தந்த டைத்தில் ஒரு வேலை மூளை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது இந்த இந்த இதுக்கெலாம் போகவே போகாது. சப்போஸ் நீங்கள் கத்துனது தவறுன்னு நினச்சிட்டிங்கன்னா ஈவினிங் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் நான் அப்படி சொல்லியிருக்கூடாது, உங்ககிட்ட வா நான் உனக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் சொன்னீங்கனாலே மனசு ஆறுதலாயிடும். அதை பற்றி யோசிச்சுருக்கிறத விட நம்ம தவறு பண்ணிட்டோன்னா அதுக்கான இதுவாக என்ன பண்ணலான்னு சொல்லி பண்ணோன்னா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். பட் அதை நினைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளை மீறி வந்தாலுமே நம்ம செய்கிற வேலைகளை செஞ்சுட்டே இருக்கலாம். பசங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம், வந்தோடனே நான் அப்படி சொல்லிக்கக்கூடாது கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணால் அவங்களும் சந்தோஷமாயிடுவாங்க, நம்ம மனசும் வந்து ஒரு நிம்மதியாகிடும். ஓகே,
1: ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி டாக்டர். ஆக்சுவலாக இப்போ நிறைய விஷயங்கள் நேயர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு இப்போ இந்த மதுப்பழக்கம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து மெயின் காரணம் ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அந்த 21 வயசில் 18 வயசில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளுக்கு இந்த மது பற்றிய விழிப்புணர்வை வந்து எந்த வயசுலேயே கொடுக்கணும்னு?
0: நான் சின்ன வயசு 12-13 வயசில் அதை பற்றி பேச ஆரம்பிச்சேன். அதை பற்றின தயக்கமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம கல்ச்சரில் வந்து அதை பற்றி பேசுறதுக்கான தயக்கம் இருக்குது. ஆனால் அதை அலோவ் பண்ணுறாங்க நிறைய இடங்களில். அதாவது குடிச்சிட்டு வீட்டுக்கு வர விஷயத்த அலோவ் பண்ணுறாங்க, பட் அதை பற்றி பேசுறதுக்கு தயங்குறாங்க. இது ஒரு முரணாக இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு தயங்கக்கூடாது, குடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்கு தான் தயங்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே அந்த முரண் வந்து இருக்குது. அதுவும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக சரி, இப்போ பெண்களும் மது அருந்த ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஆண்கள் அளவுக்கு அவங்களால அருந்தவே முடியாது. அதுதான் வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆழமான ஒரு மனோ தத்துவம் இருக்குது. என்ன பிரச்சனைனா பெண்கள் 2 பேரும் நண்பர்கள் ஆகணும்னா டக்குன்னு 2 பேரும் உட்காருவாங்க, ஏதாவது ஒரு கதை

0: பேசுவாங்க, நட்பாயிடுவாங்க. யாருக்கிட்டையுமே சொல்ல விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன், அது ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் வந்துச்சுனாலே அதுதான் நம்ம நட்புன்னு சொல்றோம். ஆனா ஆண்கள் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க அந்த அளவுக்கு நம்ப மாட்டாங்க, எல்லாமே ஒரு காம்படிஷன்ல இருப்பாங்க. அவங்க கம்யூனிகேஷனே எப்ப இம்ப்ரூவ் ஆகுதுன்னா ஆல்கோஹால் அடிக்கும் போது தான் இம்ப்ரூவ் ஆகுது. அதனால அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் நினைச்சுப்பாங்க. அது நம்ம தெரியும், டீ டோட்டல் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க.
1: ஆமாம் ஆமாம்
0: ஓகேங்களா. அதனால நான் அவன்ட்ட சொன்ன டீ டோட்டலையும் உங்கள் குரூப்பில் சேர்த்துக்கோங்கன்னா அவன் கரெக்டாக சொல்லுவான் யார் அளவுக்கு மீறி போகிறீங்கன்றது. ஓகேங்களா. பட் அங்கே தான் பிரச்சனை. நம்ம ஜென்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா, அவங்க சின்ன வயசில் பேரண்ட்ஸ் சொல்லி வளர்க்குறது பாண்டிங்க்கும் ஆல்கோஹாலுக்கும் சம்மந்தம் கிடையாது, இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் தான். அதையும் தாண்டி பாண்டிங் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்காக ஸ்பியர் ப்ரெஷர்லாம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கணும், எல்லாம் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணால் அந்த குரூப்பில் சேர்த்துப்பாங்க, இல்லைன்னா நம்ம தனியாக பார்ப்பாங்கன்னு தான் நிறைய பேர் அதை ட்ரிங்க் பண்ணுறது. பட் அது இல்லாத ஆக்டிவிட்டீஸ் வந்து அவென்யூஸ் வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லையும் அதிகப்படுத்தணும். அதாவது டீம் பார்ட்டிசிபேஷனாக பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ஃபேமிலிலையும் அலோவ் பண்ணும். அவங்க டீமாக ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அப்போ ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு விஷயத்தை சேர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அது பாண்டிங் வரும், அது கன்ஸ்ட்ரக்டிவ் விஷயமா இருந்தால் அது இதுக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க, இதில் தான் பாண்டிங் வரும்ன்ற இது இருக்காது. பட் எதுவுமே இல்லாத பட்சத்தில் எல்லாருமே இந்த வலைக்குள்ளே விழுந்துறாங்க.
1: ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து குடி பழக்கத்தில் வந்து தவிர்ப்பதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அண்டு நிறைவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது குடி பழக்கம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பழக்கத்திலருந்து வெளியே வர்றதுக்கு ஆரோக்கியமான மாற்று வழிகள்லாம் என்னென்ன டாக்டர்?
0: ஸோ அதான் குடி வந்து நம்மளுடைய மூளை இருக்கு இல்லைங்களா, அது ஹெல்த்தி மூளைன்றது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே விஷயத்த அது பண்ணாது. ஸோ வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட பேசணும், ஒரு ஹாபி ஒன்று எடுத்து பண்ணணும், ஒரு பாட்டு கேட்கணும், ஏதாவது படம் வரையணும்னு சொல்லிட்டு. ஸோ குடியிலேருந்து வரணும்னா அவங்க பல விஷயங்களை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கும், நியூ லேர்னிங் சொல்லுவாங்க, பிரெயினுக்கு புதுசாக வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் எப்போ மாட்டுவாங்கன்னா ஒரு ரொட்டீனுக்கு வந்தப்புறம், காலைல போகிறேன் வேலைக்கு போகிறேன் ஈவினிங் வரேன் இதாகிடுச்சு பசங்க ஸ்கூலுக்கு போகிறேன் இந்த டைம் வருவாங்கன்னு ஒரு ரொட்டீன் செட் ஆனால் ஒரு கேப் வரும். அந்த கேப்பை தான் மெயின் என்ன போகும்னா இங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு போகும். ஓகேங்களா. ஸோ ஹாபியை வந்து எல்லாமே சீரியஸாக எடுத்துக்கும். ஹாபி தான் வந்து ஆல்கோஹால்லேருந்து நம்ம விடுவிக்கக்கூடியது. அது விளையாட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மியூசிக்காக இருக்கலாம், இல்லை ஒரு சங்கிங்காக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை அவங்க கற்றுக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங். அதில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களும் அப்போல்லாம் போய் தே ஷுட் டூ தட் திங், விளையாடணும், பாடணும், இது பண்ணணும். அப்போ வந்து எல்லா எமோஷன்ஸும் கன்ஸ்ட்ரக்டிவாக அது போயிடும். பட் ஆல்கஹாலில் மாட்டிக்கிட்டிங்கன்னா இதாகிடும். ஸோ ஆல்கஹாலுக்கு வெளில வரதுக்கே பெஸ்ட்டு விஷயம் வந்து ஏ சீரியஸ் ஹாபி.
1: ஓகே.
0: எல்லாருமே ஒரு சீரியஸ் ஹாபி வச்சுருக்கணும், இன்க்ளூடிங் நான் சொல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அவங்களுமே அந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுல தன்னுடைய இதே விட்டுருவாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹாபி இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஃபேமிலிக்கு எவ்ரிபடி ஷுட் ஹேவ் ஏ சீரியஸ் ஹாபி.
1: ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் எங்க கூட பேசுனீங்க, நேயர்களுக்கு இறுதியாக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
0: அதான் நேயர்களுக்கு அதான் அந்த ஏற்கனவே சொன்னாங்க ஆல்கோஹாலை ஒழிக்க முடியுமானா, அதை ஒழிக்க முடியாது, அதை பல முறை ட்ரை பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஆல்கோஹால் வந்து கண் மறைவில் தான் இருக்கணும். அது ரொம்ப படம் பிடிச்சி அதை லைட்டு போட்டு அங்கே பார் வசதி அதுவும் சொல்ல தேவை கிடையாது, ஒழிக்கவும் தேவை கிடையாது. இதுக்கு நடுவில் உள்ளது தான் அது கரெக்டான வழி. அசஸ் கம்மி பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து பேரண்டிங்கில் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணி வீட்டுக்கு வந்தாலுமே அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் மேரீடு, குழந்தைங்கள் இருக்க விஷயத்தில் அப்பா வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றது அலோவ் பண்ணக்கூடாது. அப்பயே அது அளவுக்கு அதிகமாகச்சுன்னு அர்த்தம், அப்பயே கவுன்சிலிங் கூப்பிட்டு போகணும். அவங்களுக்கு திட்ட தேவை கிடையாது, நீங்கள் தப்பு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு அவங்க கேரக்டர்லாம் அசஸ்மெண்ட் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் வந்து நோயில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, இது நோயோட தன்மைன்னு பொறுமையாக சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போகணும். ட்ரீட்மெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது.
1: ஓகே.
0: எல்லா மெடிக்கல் காலேஜஸும் இருக்குது, எல்லா ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது, சர்ப்ளஸ் தான் இருக்குது. அது ஒரு அது வந்து கம்மியாக இருக்கலாம் கிடையாது. நம்ம வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்க
1: மாட்டேன்றோம்.
0: சரிங்க. ஸோ ஆரம்ப கட்டத்திலே குடிச்சிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க, வேலைக்கு வர ஆரம்பிச்சாலே அது நோய் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த கட்டத்திலே கூப்பிட்டு வந்து அவங்க சரி பண்ணிக்கணும். இதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்க வேண்டிய ஒரே விஷயம்.
1: ஓகே. ரொம்ப நன்றி டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து எங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி குடி பழக்கத்தை தவிர்க்கிறதை பற்றி நிறைய விஷயம் நேர்கள் கூடையும் என்னோடையும் ஷேர் பண்ணிங்க. அண்ட் நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் நேர்கள் எடுத்துகிட்டு அவங்க லைஃப்பை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.
1: ஓகே. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக சின்ன வீட்டு திரைப்படத்திலிருந்து வெள்ள மனம் உள்ள மச்சான் அந்த பாட்டு தான் கேட்க போகிறீங்க. மலேசியா வாசுவன் மற்றும் சுனந்தா இணைந்து பாடிய பாடல். புலமை பெத்தன் வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். FM Rainbow 101.4 உடன்.

0: अभी आप सुन रहे थे हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தியா ஜப்பான் இடையிலான இருதரப்பு உறவுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியிருக்கிறார். வைகை ஆற்றை மீட்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என கூறி வரும் தாவேகா பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பிதான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலையில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பகுதி 1.4 கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் சுப்ரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ் விழி. 3 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி நார்மலா சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலே நம்ம வந்து எவ்வளவு ஒரு பரபரப்பா இப்ப இதை பண்ணணும் அதை பண்ணணும் சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஆனால் அதை தாண்டி ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு காது குத்தலோ ஒரு திருமணமோ இல்ல வளைகாப்பு நிகழ்ச்சியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்க எந்த விஷயத்தை வந்து முதல்ல செய்வீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதாவது முதல்ல வந்து சாப்பாட்டுக்கு ஆர்டர் தரது. ஏன்னா சில பேர் வந்து வரவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்றதுனால கண்டிப்பா சாப்பாடு தான் போட்டுடணும் அப்படின்றது இருப்பாங்க. இல்ல முத வேலையா நம்ம வந்து நம்மளை அலங்காரம் பண்ணிக்கணும்பா, அதனால வந்து புது புது ட்ரெஸ் ஆடை அணிகளன் அந்த அப்புறம் இருக்கக்கூடிய நகைகள் வாங்குறது இதுலதான் முக்கியத்துவம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை வச்சிடணும் வராங்க இல்ல அதெல்லாம் அப்பாற்பட்டது, முதல்ல பத்திரிகையில தான் கவனம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க எந்த வகை அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். 2986 0038 அல்லது 2952 5554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி உங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா முதல்ல வந்து நீங்க எதுக்கு முக்கியத்துவம் தருவீங்க அப்படின்றத பேசலாம். நிகழ்ச்சியில நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி பிரியமான தோழி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்க எல்லாருக்காகவும் காத்துட்டு இருக்கு. ஹரிஹரனோட குரல்ல பா விஜயோட வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமார் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 எல்லாமே சமதுள்ளு.

0: பத்து நிமிடம் ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். இன்னைக்கு நம்ம பேச போறது, உங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யறீங்க அப்படின்னா அது எந்த நிகழ்ச்சியா வேணா இருக்கலாம், அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யும் போது முதல்ல எந்த விஷயத்த செய்வீங்க, எந்த விஷயத்துக்கு அதிகமா கவனம் செலுத்துவீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-5544 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட உங்களுடைய அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் சிவசுப்பிரமணியன்.
0: ஓகே சிவசுப்பிரமணியம், சொல்லுங்க நீங்க எந்த விஷயத்தை முதல்ல செய்வீங்க?
1: நான் கேட்டேன், சமையல் சம்பந்தமாகப்பட்டதுதான் முதல்ல செய்வேன், அதுக்கு மாதிரிதான் பத்திரிக்கை, அதுக்கு மாதிரிதான் அழைப்பு.
0: அதாவது சமையல் விஷயங்களை தான் முதல்ல பார்ப்பீங்களா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே.
1: உணவு இருந்தது தானே முக்கியம், பத்திரிக்கை வைக்கப்போதான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: கலா
0: மேடம் சொல்லுங்க.
2: முதல்ல சாப்பாடு தான் அவங்க கிட்ட கேக்குறாங்களா,
0: சாப்பாடு
3: ஒரே ஒரு பாயிண்ட் தான்
0: சொல்லணுமா மேடம்?
3: வீட்டை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி வைக்கணும்.

0: முதல்ல வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுப்பீங்கல்ல, வந்தவங்க வந்து பா நம்ம இந்த வீட்டுக்கா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி நிற்கணும்.
1: ஆமாம்
0: ஆமாம், அதனால் வீடு தான். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: அன்பான சொரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஆண்டனி, சொல்லுங்க.
2: தமிழ் வழி சகரி வந்தாலே ஒரு என்கரேஜ்மெண்ட். அதாவது இந்த பேர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். தமிழ் பேர்கள்லாம் வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கையல் வெளி, அமிழ்தினி, சுடர், நிலா.
0: வரும்பொழுதே கொஞ்சம் வெயிலா தான் இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப குழு குழுந்தா இருக்கு. சொல்லுங்க.
2: கண்டிப்பா தமிழ் பெயர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அமிழ்தினி, ஆராதனானுங்கிற பேர்.
0: ஓகே ஓகே, நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம்.
2: அந்த மாதிரி பேர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் நான் தலைப்புக்கு வந்துறேன் கண்டிப்பா அதற்காக. சாரி, அது எனக்கு திருமண என்னோட புதல்வனுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னே திருமணம் நடந்தது. அப்ப வந்து சாப்பாடுதான், உணவு பரிமாற்றம் தான் கண்டு ஃபர்ஸ்ட் எடுத்து நாங்க ஒரு என்கரேஜ்மெண்டா ஃபர்ஸ்ட் பேசணும் ஆலோசனையா, நானும் என்னுடைய புதல்வன் என்னுடைய துணைவியாரு. ஏன்னா சரி, விருந்தொம்பல்ல அழகா கூட்டிட்டு காமிச்சிருக்காருல திருவள்ளுவன் ஐயா. விருந்தொம்பல அழகா அந்த வரிகளை கொடுத்துருக்காரு. ஆனா எல்லாரும் என்ன செய்வாங்க, சாப்பாடு என்ன சாப்பாடு இன்னைக்கு திருமண வீட்டுலங்க தான் கேட்பாங்க. என்ன சாப்பாடு சாப்பிடலாம் பரவாயில்லங்கிற மோஸ்ட்லி நம்ம ஜென்ரலா பேசுறது நம்ம பாத்து.
0: அதனால நம்ம வந்து மொய் வைக்கிறது எல்லாம் கூட அப்பாற்பட்டதான், நம்ம போய் வயிறார சாப்பிட்டு வந்துடணும் அப்படின்றது.
2: உணவு பரிமாற்றம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலு பேர் வாழ்த்திட்டு போவாங்க. நன்றி சார்.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க ராஜசேகர்.
3: ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா முதல்ல வந்து சீரியல் செட் எல்லாம் ரெடி பண்ணுவேன் மேடம்.
0: சீரியல் செட் அடையங்க அப்பா, என்ன ஒரு வித்தியாசமான பதில்.
3: ஆமாம் மேடம். அப்புறம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும்னா ஒரு லைட் மியூசிக் ஒன்று. அப்புறம் சேர்லாம் சுத்தமாக இருக்கிறதா பார்த்துக்கணும்.
0: அதாவது முதல்ல வந்து விசேஷம் நம்ம வீட்டுக்கு வெளியே வந்துடணும், லைட் செட்லாம் போட்டு அந்த ஒரு வைப் நமக்குள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக.
3: ரெடியாக இருக்கணும், வரவங்க வந்து சந்தோஷமாக உள்ளே வரணும். அதே மாதிரி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகணும், வாழ்த்துட்டு போகணும்.
0: கண்டிப்பாக. நன்றி நன்றி.
3: தேங்க்யூ மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: மாலினிதேவி மேம் சொல்லுங்க.
4: முதல்ல லிஸ்ட் தான் போடணும், யார் யாருக்கு யார் யார கூப்பிடணும் அழைக்கணும், அப்பதான் நம்ம எல்லாமே ரெடி பண்ண முடியும்.
0: ஓகே,
4: ஒரு உறவினர்களை கூப்பிடுறதுக்குதான் முதல்ல லிஸ்ட் உட்காந்து லிஸ்ட் போடணும்.
0: ஓகே, அந்த லிஸ்ட்ல தான் வந்து சாப்பாடு முக்கியமா இல்ல பத்திரிக்கை ரெண்டாவது வருமா அப்படின்னு யோசிக்கணும். அப்ப முதல்ல லிஸ்ட் தான்.
4: நம்ம வீட்டுல எத்தனை பேர், நம்ம வீடு சின்ன வீடா இருந்தா அதுல எத்தனை பேர், எவ்வளவு யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கா, அதுதான் முதல்ல லிஸ்ட்.
0: கரெக்ட். ஏன்னா அதிகம் பேரு கூப்பிட்டு அப்புறம் இடம் இல்லாம சங்கடப்படக்கூடாது. கேட்டுக்கோங்க, இனிமேற்பட்டு திருமணம் செய்யறாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பாக்கணும். ஓகே, நன்றி நன்றி
4: நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் பேரலூர் செந்தில் கண்ணன்.
0: சொல்லுங்க செந்தில் கண்ணன்.
5: ஃபர்ஸ்ட் மேரேஜ்னா இடம் நல்ல இடமா பார்த்து புக் பண்ணிக்கணும் மேடம்.
0: இடத்தை முதல்ல புடிச்சிடணும், ஏன்னா ரொம்ப விசேஷமான நாளானா நமக்கு மண்டபம் கிடைக்காம போயிடும்.
5: மண்டபம் தான் முதல்ல புக் பண்ணணும்.
0: ஓகே.
5: அதுக்கப்புறம் மேளம், அந்த சமையல், இது மூணு முடிஞ்சிட்டா எல்லாமே முடிஞ்சாப்ல.
0: ஓகே ஓகே. ஆக மொத்தத்துல யாரும் பத்திரிக்கையே சொல்ல மாட்டீங்களே. நன்றி நன்றி.
5: பத்திரிக்கை வந்து அடுத்த கட்டம் தான்.
0: அடுத்த கட்டம்
5: எல்லாத்தையும் முடிவு பண்ணா நம்ம பத்திரிக்கை அடிப்போம்.
0: ஓகே ஓகே.
5: அதனாலதான் பத்திரிக்கை, இல்லன்னா சில விஷயங்களுக்கு பத்திரிக்கை முதல் அடிக்கிறாப்ல இருக்கும்.
0: ஓகே சூப்பர், நன்றி
5: நன்றி மேடம். வணக்கம்.
0: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன், நீங்க என்ன விஷயத்த முதல்ல பாப்பீங்க?
6: மேடம் என்ன விஷயம் தான், இது சாப்பாடு தான்
0: மேடம். சாப்பாடு தான்
6: உங்களுக்கு வந்து. ஆமா, என்ன எவ்வளவு நம்ம பத்திரிக்கை என்னென்ன பண்ணாலும் சாப்பாடு தான் மேடம் வச்சுருவாங்க. போன சாப்பாடு என்ன விளங்காம இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அதனால இந்த சாப்பாடு தான் மேடம் வந்தவங்களுக்கு வந்து தரமா கொடுக்கணும், இல்ல கவனமா
0: பண்ணணும். சாப்பாடை போட்டு வரங்களை வந்து உண்ட மயக்கத்திலே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நன்றி நன்றி
6: நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
7: ஹலோ
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: தமிழ் மேடம், சைதாபேட்டை ஆனந்த் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஆனந்த், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை கொடுத்து தான் இது சமையல் எல்லாம் பண்ண முடியும். பத்திரிக்கை குடுக்காதே கணக்கு பண்ணிட்டேன், என்ன மேடம் பண்றது?
0: பத்திரிக்கை கொடுக்காமலே எத்தனை பேர் வருவாங்க கணக்கு பண்ணிட்டு, நீங்க சாப்பாடு செஞ்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியுது.
7: பத்திரிக்கை ஃபர்ஸ்ட் கூப்பிடணும், எத்தனை பேர் வருவாங்க அப்பதான் மேடம் தெரியும். பத்திரிக்கையே கொடுக்காது எல்லாம்.
0: இல்ல, நம்ம வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போதே நமக்கு தெரியாது இல்ல அவங்கள வருவாங்களா இல்லையான்னு.
7: இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை கொடுக்கணும் மேடம்.
0: ஓகே, நம்ம ஓகே நம்ம பத்திரிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாட்டுக்கே போகணும் அப்படிங்கிறீங்க.
7: பத்திரிக்கையே கொடுக்காத சமையல் பண்ண நம்ம வீட்டுக்கு சமைக்கிற செஞ்சுட்டே இருக்க வேண்டாம்.
0: இல்ல, அவங்க வந்து சமையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, சமையலுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு அந்த சமையல் விஷயத்துல தான் கவனம் செலுத்துவோம்.
7: சமையல் தான் பண்ணணும்.
0: ஓகே ஓகே.

0: நன்றி ஆனந்த்.
1: மேடம்
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்திலிருந்து பேசுறேம்மா. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க கவி.
2: முதல்ல ஒரு நாலு பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கேன். நான் இப்ப நடத்திருக்கேன், அதே போல பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த இடம்னு முதல்ல தேர்வு செஞ்சுக்கேன். ஜனங்கள்லாம் வந்து போறது ஈஸியா இருக்கணும் இல்லைங்களா, பஸ் விட்டு முதல்ல பாப்பேன். யார் யாரையெல்லாம் அழைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு, ஒரு லிஸ்ட் ஒன்னு எடுப்பேன். தரமான உணவா இருக்கணும். வந்தவங்க வந்து முகம் சுளிக்க கூடாது, அவங்க ஏற்றாப்புல தரமான உணவிற்கு ஏற்பாடு செய்வேன். கடைசியா வந்தவர்களை எப்படியெல்லாம் திருப்தி படுத்துறது என்று யோசனை செய்து கடைசியில போகும்போது ஒரு மரம் ஒண்ணு, செடி ஒண்ணு கொடுப்பாங்க. மரம் வளர்ப்போம், நிழல் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரம் வளர்ப்போம்
0: ஒரு வாசகத்தோட அந்த மரக்கன்று கொடுப்பீங்க.
2: ஆமா, மரக்கன்று
0: கொடுப்பாங்க. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: துங்கம்பாக்கம் தேக்கப்பட்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேம்மா. வணக்கம்.
0: ஓகே சொல்லுங்க போஜராஜன், நீங்க எந்த விஷயத்தை முதல்ல செய்வீங்க?
3: முதல்ல வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு
0: ஓகே
3: அங்க வணங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாண பத்திரிகை அடிச்சிட்டு அப்புறம் வீடு சுத்தமாக்கிட்டு.
0: ஓகே ஓகே, ஆக மொத்தம் முதல்ல நீங்க செய்யக்கூடியது வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே
3: நன்றி தெரிவித்து.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
4: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன். சென்னை நுழம்பூர்ல இருந்து ராணி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராணி.
4: ஃபர்ஸ்ட்ல பொண்ணு பார்க்க போறோம் மேடம். பொண்ணு பார்க்க போயிட்டு,
0: அதாவது இல்ல இல்ல இருங்க இருங்க, நான் இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யறீங்க அப்படின்னாலே அதுல பொண்ணு பாக்குறது, பையன் பாக்குறது, பொண்ணு வீட்டை பாக்குறது, பையன் வீட்டை பாக்குறது, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் பாக்குறது, எல்லாமே அடங்கிடும். அதுக்கு அடுத்துதான் நிகழ்ச்சிக்கே நம்ம வருவோம். ஆனா நீங்க திரும்பவும் அங்க இருந்து ஆரம்பிக்கீங்க பாத்தீங்களா?
4: காமெடி இருங்க சொல்றேன்.
0: காமெடி, சரி சொல்லுங்க.
4: என்ன
0: பண்ணுவீங்க முதல் விஷயமா, நீங்க என்ன செய்வீங்க? ஏற்பாடு செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டது, நிறைய பேர் வந்து உணவுதான் நமக்கு முதல்ல முக்கியம் அப்படினால உணவுக்கு தேவையானதான் நாங்க ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து பத்திரிகை, சில பேர் வந்து வீடு சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி லிஸ்ட்டை தயார் பண்ணுங்கப்பா அப்படின்னு சிலர் சொல்றாங்க. தொடர்ந்து அவங்க என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்போம். அதுக்கு முன்னாடி தாமிரபரணி திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் பவதாரன் இருவரோட குரல்ல யுவன் சங்கர் ராஜாவோட இசையில ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளையும் வர இருக்கு. கேட்டினைந்திருங்கள், இது ரெயின்போ 91.4.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது எவ்வளோ வந்து ஒரு ரொம்ப அறக்க பறக்க நம்ம இருப்போம் இல்லையா? சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னாலே நமக்கு கை மூடாது காலம் மூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வளைகாப்பு செய்யக்கூடியதோ ஒரு திருமணமோ காது குத்தலோ இந்த மாதிரியான நிகழ்ச்சி வைக்கும் பொழுது நம்ம வந்து பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து மற்றவங்களை கூப்பிட்றதுலேருந்து சாப்பாட்டிலேருந்து எதுலேயுமே குறை வந்துடக்கூடாது அப்படின்றதான் எல்லாருக்குமான ஒரு எண்ணமாக இருக்கும். ஸோ யாரையுமே கூப்பிடும் பொழுது என்ன கூப்பிடல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, சாப்பாட்டில் எனக்கு இல்லை தீந்து போச்சுன்னு சொல்லிடக்கூடாது, எனக்கு கவனிக்கலன்னு சொல்லிடக்கூடாது, வரவங்களை வந்து கண்டிப்பாக உபசரிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இது எல்லா விஷயங்களும் இருந்தாலும் கூட ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், இதை தான் ஃபஸ்ட்டில் செய்யணும், இதுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக தரணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அது என்ன விஷயம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
1: தமிழ்மொழி மேடம் அவர்களுக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: அடையாளம் பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். தலைப்பு சூப்பரா இருக்குது.
0: நல்லா இருக்கா? அப்படியே அழகா ஒரு சூப்பரான பாயிண்ட் சொல்லிட்டு போங்க.
1: நல்ல தலைப்பு மேடம். வரவங்களை நல்லா வரவேற்பணும், நல்லா சாப்பாடு கொடுக்கணும்.
0: முதல்ல எது நீங்க வந்து அதிக முக்கியத்துவம்
1: கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும்.
0: நீங்க பாருங்க, நான் பேசுறதே இங்க கேக்குறீங்களா பாத்தீங்களா? ஒரே குஷியில சொல்லிட்டே போறீங்க. முதல்ல எந்த விஷயத்தை செய்வீங்க?
1: பேசணும் மேடம்.
0: அதாவது
1: சாப்பாடுதான் மேடம்.

0: முதல்ல பத்திரிகை அடிச்சிருந்தோம், அப்பதான் வந்து எவ்வளவு பேர் வருவாங்க, எவ்வளவு சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு கணக்கு பண்ண முடியும் மேடம்.
1: அதனால பத்திரிகை தான்
0: பத்திரிகை அடிக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி.
0: கண்டிப்பா.
1: அடுத்த நேயர் வணக்கம்.

0: போறாங்க, நமக்கு என்ன, நம்ம மேல புது ட்ரெஸ் போட்டு நின்னுடணும், அவ்வளவுதானே. ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் உப்பிலேபொங்கலிருந்து வாழ்வாளர் தெய்வ கலைஞர் ராமன் பேசுறமா.
0: சொல்லுங்க சார், நீங்க என்ன முதல் செய்வீங்க?
1: தேவை பண்றதும் பத்திரிகை வைக்கிறதெல்லாம் பெருசு
0: இல்லம்மா.
1: வாசலுக்கு வர்றாங்க பாருங்க, அவங்கள வாங்கன்னு கூப்பிடலன்னு வச்சுக்கீங்களேன், அடுத்த அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிடாம அவன் மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க.
0: அதனால வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் முதல்ல வந்து வீட்டு வாசல்ல நின்றுட்டு வரவங்களை வர வைக்கணும்.
1: சொல்லணும்னா வாங்க சொல்லணும், சாப்பிட்டீங்களான்னு சாப்பிடணும்னு கேட்கவே இல்லை அப்படின்னு குறை சொல்லிட்டு விடுவாங்க.
0: ஓகே, வாங்க வாங்க, சாப்பிட்டீங்களா, எல்லாரையும் சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டுட்டே
1: இருக்கணும். அப்படின்னு கேட்கணும், அப்படின்னு கேட்காம உங்க விட்டு வச்சீங்க, போறவங்கள்ட்ட குறை சொல்லிட்டு விடுவாங்க. அந்த இதுல இருக்க கூடாது கூடாது.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை ராசு பேசுறேன்.
0: சொல்லுங்க ராசு.
2: வணக்கம்மா. நீங்க கேட்ட தலைப்பு நல்ல தலைப்பு. ஹலோ,
0: இணைப்புல இருக்கீங்க, நீங்க பேசலாம். உங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னா எந்த விஷயத்த முதல்ல செய்வீங்க?
2: முதல்ல வந்து எல்லா ஏற்பாடுகளை விட வரவங்களை முதல்ல நிகழ்ச்சிக்கு வரும்போதே அவங்களை சாப்பிட்டு தான் என் அரங்கத்துக்குள்ளே அனுமதிப்பேன்.
0: ஓ, அது அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நீங்க பண்ணிடுவீங்க, சாப்பிட்டுட்டு உள்ள வர மாதிரி.
2: அந்த மாதிரி ஏற்பாடு தான். அவங்க வரவங்க மனதா முதல்ல வயிறு நிறைய வந்து பொறுமையா உட்கார்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு போகணும்.
0: சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போகணும்.
2: ஆமா, சடங்கு முடிஞ்சிட்டு சாப்பிட தேவையில்ல, சாப்பிட்டுட்டு எங்களை வாழ்த்துட்டோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர், நன்றி.
2: அதுதான், நன்றி.
0: ஓகே, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, எதுவுமே நல்லா தான் இருக்குது. அதாவது சாப்பிட்டுட்டு வந்து மனசார வாழ்த்திட்டு போங்க, பசியோடு வந்து அரைக்குறையெல்லாம் வாழ்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்டே வராங்க. நம்ம தொடர்ந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை வர இருக்குது, கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: 5:30 ஆயிட்டிருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ஆர்ஜே தமிழ் விழி. ஒரு திருமண விழாவோ இல்லை காதுகுத்தலோ அந்த மாதிரி நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்றீங்க அப்படின்னா நீங்க எந்த விஷயத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் தருவீங்க அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
4: வணக்கம். ஹலோ, சொல்லுங்க ராஜேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜேஷ்.
4: ஃபர்ஸ்ட் இந்த வரவுல சாப்பிட வச்சுட்டோம் மேடம், மற்ற வேலை பாக்கு.
0: ஓகே, அதனால சாப்பாட்டுக்கு தான் முன்னுரிமை நீங்க கொடுப்பீங்க?
4: ஆமா மேடம், ஒருத்தர் கூட விடாத சாப்பிட்டு
0: ஒருத்தவங்க கூட விடாம வரங்களை எல்லாம் பிடிச்சி பந்தியில உட்கார வை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க மற்ற வேலை பாப்பீங்க. நீங்க சூப்பர், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம் தமிழ் விழி மேம்.
0: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் சிங்கிள் சோழன் சேனல் யாருக்கு இல்லை இருந்து பேசுறேன். நான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தான் மேம் பாப்பேன்.
0: நான் இதை நினைச்சேன், ஆக்சுவலா யாரும் சொல்ல மாட்டாங்களேப்பா பட்ஜெட் அப்படின்னு.
5: பட்ஜெட் பாப்போம்னா நம்ம சும்மா அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்க ஆடம போயிட்டு கடன் வாங்கிட்டு அந்த கடன் சுமை நம்ம சுமக்க கூடாது. நம்ம கையில என்ன பணம் இருக்கோ அதை வச்சே மெயின்டைன் பண்ணணும். கடன் வாங்காம மெயின்டைன் பண்ணணும். நம்ம வீட்டு பண்ணாச்சு இப்ப ஒரு முறை தானே பட்டது, நம்ம வீட்டு பையனாச்சு ஒரு முறை தான், அப்படி எல்லாம் பாக்கவே கூடாது. என்ன பணம் இருக்கோ அதை வச்சு பண்ணணும்.
0: நன்றி நன்றி. ஓகே மக்களே, எல்லாரும் சொல்றாங்க கேட்டுக்கோங்க. அதாவது முதல்ல நீங்க பட்ஜெட்டை பாருங்க. நீங்க வந்து திருமணத்துக்கு வந்து பத்திரிக்கை அடிக்கிறதோ இல்ல புது ட்ரெஸ் வாங்குறதோ இல்ல வந்து வரவேற்கிறதோ சாப்பாட்டுக்கு அதிக காசு செலவு பண்றதோ அதெல்லாம் கிடையாது. முதல்ல ஒரு பட்ஜெட்டை பார்த்துட்டு 50,000, 1,00,000, 2,00,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ, இனி பேருக்கு பேசலாம். வணக்கம் வணக்கம்
6: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
6: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர் ஜெயராம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஜெயராம், நீங்க என்ன பண்ணுவீங்க முதல்ல?
6: மேடம், எங்க சடங்கு எது செஞ்சா, திருமணம் செஞ்சாலும் பண்டக விசுவாச கால செஞ்சாலும் எது செஞ்சாலும் எங்களுடைய குல தெய்வம் பெரியாண்டவன்ற ஒரு தெய்வத்தை நாங்க வணங்குறோம் எப்பயுமே. அந்த காரியம் எந்த காரியம் செஞ்சாலும் முதல்ல எங்களுக்கு அந்த தெய்வத்தை வணங்கிட்டு தான் நாங்க எந்த வேலையும் முதல்ல, அப்புறம் தான் வேற வேலை செய்வோம்.
0: ஓகே, குலதெய்வத்துக்கு போயிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
7: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: வணக்கம்.

0: வந்து காமராஜ்.
1: சொல்லுங்க காமராஜ்.
0: முதல்ல வந்து நான் வந்து அழைப்புதலும் கொடுத்ததுக்கு முக்கியத்துவம்
1: கொடுப்பேன். அழைப்புதல் தான்.
0: ஆமா, அழையாதவர் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க.
1: ஓகே,
0: முதல்ல அழைப்பு கொடுக்கல தான் எல்லாரும் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை பத்தி பாக்கணும்.
1: ஓகே, அப்ப வந்து பத்திரிக்கை அழைப்புதல் நம்ம போய் கூப்பிடுறதுக்கு தான் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு
0: சொல்லிருக்கீங்க. நம்ம கூப்பிடுறதுல தான் அவங்க வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அழையாத தலைவாசல்
1: நேயர்களோட பேசுவோம். அதுக்கு முன்னாடி வைரமுத்தோட வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில, சிவ சிதம்பரம் ஸ்வர்ணலதா இருவரோட குரல்ல ஜோடி திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வர இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 9:39 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 1.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல எந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவீங்க, அதே நேரம் எந்த விஷயத்த முதல்ல செய்வீங்க அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான பதில்களை சொல்கிறாங்க. நீங்களும் பேசணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். ஸோ பத்திரிக்கை வைக்கிறது, இல்லை உணவுக்கு வந்து ஆர்டர் போடுறது, புத்தாடைகளை வாங்குறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவீங்க, முதல்ல எந்த விஷயத்த செய்வீங்க அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வரவேற்கிறதுக்கு
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தஞ்சாவூர் மாவட்டம் கன்சலங்கர்பூர்ல இருந்து அரியமுத்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்க அரியமுத்து.
2: வரவேற்பு தான் முக்கியம்.
0: வரவேற்பு தான் முதல்ல முக்கியமா?
2: வரவேற்பு தான். வரவங்கள அன்போட ஓசரிச்சாலே போதுமா?
0: ஓகே ஓகே, நன்றி.
2: நல்லது.
0: ஓகே, நீங்கள் வந்து வரவங்களை உபசரிச்சாலே போதும், அவங்களுக்கு வந்து அதுவே சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
3: எப்படி இருக்கீங்க தமிழ்வழி மேம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: ஓகே, நீங்க எந்த விஷயத்தை முதல்ல செய்வீங்க?
3: மேம் ஆப்வியஸ்லி சாப்பாடு அப்படிங்கிறது தான் மேம் ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு வரவங்க அப்படிங்கறவங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு கொடுக்கலாம், எப்படி தனித்துவமான சாப்பாடு கொடுக்கலாம், அவங்களை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம், எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் அப்படிங்கறது பண்ணலாம்னு, இந்த ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப பிரதானமா இருக்கும் மேம். ஏன்னா ஒரு 10 வருஷம் ஆனாலும் அவங்க விசேஷத்துல அந்த சாப்பாடு அந்த வெரைட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி நான் இது வரைக்கும்
0: சாப்பாடு
3: பத்தி தான் நிறைய பேரு
0: அதனால சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்றீங்க.
3: அதனாலதான் நான் ஃபுட் சொல்றேன் மேம்.
0: ஓகே, நன்றி.
3: ஆ, தேங்க்யூ.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வேதாரண்யம் மட்டம் கத்திரிப்புளத்துல இருந்து பாக்கியராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க பாக்கியராஜ்.
4: முதலில் வந்து திருமண மண்டபம் புக்கிங் பண்ணுவோம்
0: மேடம். ஓகே,
4: அதான் மேடம்.
0: ஓகே, முதல்ல வந்து திருமண மண்டபத்துக்கு தான் நீங்க சொல்றீங்க. நன்றி.
4: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: ஊரப்பாக்கம் சுந்தரேசன்.
0: சொல்லுங்க சுந்தரேசன், நீங்க எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தருவீங்க?
5: நான் கல்யாண வீட்டுல முதல்ல வாழைமரம் கட்டிக்கலாம் முதல்ல பாப்பேன். இந்த மெயினா வந்து இந்த இதெல்லாம் கட்டுவாங்கல்ல, தோரணம் கட்டி அந்த இது மாதிரி பண்ணோம். 3 கலர்ல இது மாதிரி பண்ணோம். அது பண்ணிக்கலாம் பாப்போம் முதல்ல. அதுக்கப்புறம் பால் வந்து
0: அலங்காரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி.
5: ஆமா, அலங்காரம் முக்கியம்.

0: அது முக்கியம். முதல்ல பால் வந்து முதல்ல காப்பி குடுத்தனால அவங்களுக்கு கொஞ்சம்
1: கண்டிப்பா கண்டிப்பா நன்றி.
0: காப்பி முதல்ல காப்பி பால் வந்துச்சா முதல்ல பார்க்கணும். அப்புறம் ஐடி வந்துட்டாரா மனம் வேணா கரெக்டாக ரெடியாகுதான் முதல்ல பார்க்கணும்.
1: ஓகே ஓகே நன்றி நன்றி. எல்லாரும் வந்து உணவுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் சாப்பாட்டுக்கு போகிறீங்க, முதல்ல காஃபி குடித்தாங்களா அவங்க, அதை நீங்கள் நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காஃபிக்கு பால் வாங்கி வச்சுட்டு காஃபி போடுவோம் முதல்ல அந்த விஷயத்தை தான் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மனோகரன்.
2: அதாவது வந்து மேடம், நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் வந்து முதல் நாளே நான் வந்து பத்திரிகை சொல்லும் போதே நான் வந்து முதல் நாளே வந்துருங்க, அப்புறம் நீங்க அன்னைக்குன்னு வந்தீங்கன்னாக்கா உங்களை வந்து நாங்க கவனிக்கலன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது.
1: அவங்கள்ட்ட சொல்லிடுவீங்களா கவனிக்கலன்னு வந்து நிக்க கூடாது அப்படின்னு?
2: நிக்க கூடாது. அதனால வந்து நீங்க முன்னாடியே முதல் நாளே முக்கியமானவங்களை மட்டும் சொல்லுவேன், எல்லாரையும் சொல்ல மாட்டேன். முக்கியமானவங்களை எல்லாம் முன்னாடியே வந்துருங்க, அப்புறம் வந்து நம்ம அப்பதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் வேலையெல்லாம் பாக்கலாம், ஏதாவது இது பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். அதனால வந்து நீங்க முதல் நாளே,
1: அதாவது இப்ப நீங்க வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஆட்களை முன்னாடியே வர சொல்றீங்க, இப்பதான் புரியுது
2: எனக்கு. முதல் நாள் தானே வர சொல்றேன்,
1: முதல்
2: நாள் தானே வர சொல்றேன். கொஞ்சம் நம்ம எல்லாம் பேசி ஈச்சி நல்லா ஜாலியா இருக்கலாம், முதல் நாள் இல்லையா அப்படின்னு.
1: அடுத்த நாள் கவனிக்க முடியாத சூழல் கூட உருவாகலாம்.
2: அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் வழக்கம் போல நம்ம எப்பயும் செய்யற மாதிரி எல்லாரையும் நம்ம கூப்பிட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த ஆளுங்களை எல்லாம் நிச்சயம் நல்லா தெரிஞ்சவங்க வச்சிருந்து, நம்ம சொந்தம் யாருங்கிறத எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து எல்லாரையுமே மனம் கோராம கூப்பிடுங்க, வாங்க சொல்லி கொடுத்து அவங்க வந்து.
1: ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நன்றி
2: நன்றி.
1: வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்.
3: ஆ மேடம் சொல்லுங்க.
1: நான் சொல்லட்டுமா? அதாவது திருமண நிகழ்ச்சி உங்க வீட்டுல, நான் ஒரு கேள்விதான் கேக்குறேன். அதாவது உங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னா, நீங்க எந்த விஷயத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் தருவீங்க? போய் டிரஸ் வாங்குறது இல்ல நகை வாங்குறது? மண்டபம் புக் பண்றதுனா?
3: வணக்கம்.
1: ஓகே சொல்லுங்க சார்.
4: உண்மையிலே வர்றவங்க எனக்கு என்னன்னா, ஒண்ணு இல்ல, நான் இப்ப உங்க வீட்டுக்கே ஃபங்க்ஷன்
1: வரேன்னு
4: தமிழ் மேடம் வந்து நம்ம கூப்பிட்டு வாங்க தம்பி அப்படி கூப்பிடுறாங்களான்னு தான் முதல்ல போய் போனோன்னு பாப்பேன்.
1: ஏன்னா
4: வீட்டுல வந்து கூப்பிடுறது வேற வேணாம், கூட்டல எல்லாருமே எல்லாரும் பத்திரிகை வைக்கணும் தான் அப்படின்னு சொல்லி பத்திரிகை வைக்கணும் வச்சு விட்டுருவாங்க. ஆனா அங்க ஃபங்க்ஷன் போற இடத்துல நம்மள பார்த்தோன்னே வாங்க செல்வகுமார் அப்படி கூப்பிடும் போது மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. ஏன்னா
1: நம்மளையும் கூப்பிடுறாங்க அவ்வளவு சூழல்லையும் அப்படின்னு.
4: கண்டிப்பா, ஏன்னா அங்க நம்ம பத்திரிகை வைக்கிற கடமைக்கு வச்சிடலாம் மேடம். எல்லாருக்கும் பத்திரிகை எல்லாருக்கும் கண்டிப்பா வந்துருங்க, கண்டிப்பா வந்துருங்க கொடுத்துடலாம். ஆனா அந்த மண்டபத்தை அந்த ஏதாவது நிகழ்ச்சியில போகும்போது நம்மளுக்கு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க பாருங்க, அந்த ஒரு மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே கிடையாது மேடம்.
1: ஆனா வந்து அங்க எவ்வளவு வேலை இருக்கும், அதுக்கு நடுவில் நம்மளையும் கூப்பிடணும்னு எதிர்பார்க்கறது சரியா
4: மேடம்? அதாவது இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னா நீங்க வந்து ஏதாவது கூப்பிட முடியாது, உண்மைதான். உங்க பொண்ணு பக்கத்துல நிக்கணும், எல்லா நிகழ்வும் பாக்கணும் கண்டிப்பா. ஆனா இப்ப உங்க ஹஸ்பண்ட் பாப்பாங்கல்ல, அப்படி பாக்கும்போது இப்ப பாத்தாங்க, சப்போஸ் நீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க பண்றீங்க, ஏதாவது சூழ்நிலை பாப்பீங்களா?
1: ஓகே ஓகே, அந்த மாதிரி நம்மள கூப்பிடும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் இருக்கு, நம்ம போறதுக்கான அர்த்தமே அதுதான் இருக்கு.
4: மகிழ்ச்சியா இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி
4: நன்றி நன்றி மேடம்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
5: சொல்லுங்க.
1: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
6: தஞ்சை மாவட்டம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
6: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் மாவட்டம் தலைமை.

0: சகோதரி.
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லமா இருக்கேம்மா.
1: ஓகே சொல்லுங்க.
0: ஒரு ஃபங்க்ஷன் செய்யணும்னா முதல்ல பத்திரிகை தான் முதல்ல கவனிக்கணுங்க. இப்பெல்லாம் வர்ற பத்திரிகை ரொம்ப காஸ்ட்லியா அடிக்கிறாங்க. பத்திரிகை கிட்ட எதுக்கு என்னைக்கு தேவை நடக்குது அதை ஜஸ்ட் தெரியறதுக்காக தான். அதுக்காக அவரு ரொம்ப செலவு பண்றாங்க, 100-200 ரூபா செலவு பண்ணி அது கட்ட குப்பத்தொழி தான் போகுது.
1: ஓகே, அதனால பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அவ்வளவு செலவு பண்ண வேண்டாம்.
0: அதுமாதிரி சாப்பாட்டுக்கு பாருங்க, வரத்து மொழி எல்லாத்தையும் அடிக்க வச்சிருக்காங்க. வயசானவங்க வராங்க, சின்ன பிள்ளைங்க வராங்க, எல்லாருமே அந்த சாப்பாடு உட்காரது மாதிரியே இலையில வச்சுட்டு போயிடறாங்க ஃபுல்லா.
1: அதனால அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு பரிமாறணும் அப்படின்னு
0: சொல்றாங்க. எல்லாம் வேஸ்டா போயிருச்சு, குப்பை தொட்டிக்கே கடைசியா அவர்களும் கிடைக்காம போயிருச்சு. அதனால அது கொஞ்சம் கருத்தா இருக்கிறது என்னுடைய தன்மையான கருத்து.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், பட்டாபுரம் ராதாகிருஷ்ணன் மேடம்.
1: ஓகே சொல்லுங்க ராதாகிருஷ்ணன்.
2: மெயின் என்ன தெரியுங்களா மேடம், மெயின் வந்து சொந்தங்களை விட்டு போக கூடாது மேடம்.
1: ஓகே.
2: ரெண்டாவது பாயிண்ட் வந்து நம்ம பட்ஜெட் மீறி போகவே கூடாது மேடம்.
1: ஓகே ஓகே.
2: கல்யாணமும் சிறப்பா இருக்கணும், உணவும் சிறப்பா இருக்கணும், எல்லாமே சிறப்பா இருக்கணும், ஆனா நம்ம கை மீறி மாத்திரம் போக கூடாது மேடம்.
1: ஓகே, கடன் வாங்கி அந்த மாதிரி பண்றது எல்லாம் இல்லாம நமக்கு தேவை எவ்வளவோ நம்ம எல்லாம் அதுக்குள்ள பாத்துக்கணும்.
2: நம்ம எனக்கு ரெண்டு பொண்ணுங்க அப்படித்தான் பண்ணி கொடுத்துக்கிறேன் மேடம்.
1: ஓகே சூப்பர்.
2: நான் ரொம்ப பின்னாடி நம்ம கஷ்டப்படக்கூடாது.
1: ஆமா கண்டிப்பா, நன்றி.
2: அதனால நம்ம கை மீறி போக கூடாது, நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாமே பாத்துக்கணும் மேடம்.
1: ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி.
2: தேங்க்ஸ் மேடம்.
1: ஏன்னா வந்து அதிகமாக கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கஷ்டப்பட போகிறதும் நாம தான். அதனால் கடன் அதிகமாக வாங்காதீங்க. அதே நேரம் நமக்கு இருக்கு சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் நமக்கு முக்கியம் அப்படின்றதுனால உறவுகளை கூப்பிடுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
3: ஆவடியிலேருந்து ராணி பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் ராணி.
3: முதல்ல இன்விடேஷன் இன்வைட் பண்றது, அவங்க அதாவது ஃபங்க்ஷன் அப்போ அவங்க முகம் கோணாம அவங்கள வாங்க அப்படின்னு வரவேற்கிறது. அப்போதான் அவங்க நினைப்பாங்க இவ்வளவு கூட்டம் இருந்தாலும்
1: வந்து
3: வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றது அவங்களுக்கு மனசுல பதியணும். சாப்பாடு நல்லா இருக்கணும், அவங்க வந்து மத்தவங்க கூட சொல்ற மாதிரி அந்த கல்யாணத்துல நல்லா இருந்ததுல அப்படின்ற மாதிரி சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆனா எதையுமே அப்படின்றதுதான்.
1: ஓகே, தேவையான அளவு எவ்வளவோ அதுக்கேத்த மாதிரி நம்ம சாப்பாடு செஞ்சுக்கணும். நன்றி நன்றிமா. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: கோயம்பேட்ல இருந்து பார்த்திபன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன் பார்த்திபன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க.
4: அதாவது வந்து சாமிக்கு முதல்ல இலை இது பத்திரிக்கை எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தை கும்பிடுவோம்.
1: ஓகே.
4: ரெண்டாவது வந்து நம்ம பட்ஜெட் கேட்ட மாதிரி குடும்பத்தை இது பண்ணனும். ஃபங்க்ஷன்
1: நடத்தணும், முதல்ல குலதெய்வத்துக்கு போயிட்டு அதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி.
4: ஆமா, ஃபங்க்ஷன் எடுத்து பைசா ரெடி பண்ணி இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லலாம், ஒரு 100-500 பேர் ஒரு குறிப்பிட்ட கணக்கு பண்ணிக்கணும் மேடம். இதுதான் செய்யணும்.
1: ஓகே ஓகே, நன்றி பார்த்திபன்.
4: சிறப்பு மேடம்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: மாதவன் செல்வராஜ்.
1: சொல்லுங்க செல்வராஜ்.
5: வரவேற்புக்கு தான் மேடம்.
1: வரவேற்புக்கு தான் முக்கியத்துவம் தருவீங்க. ஏன் வரவேற்புக்கு?
6: வணக்கம்,
1: யார் இங்க பேசுறீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா இல்ல உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா
6: பத்திரிக்கை அடிக்கிறதுக்குள்ள பேரு விட்டுதாம இருக்கும் மேடம். இல்லன்னா
1: பத்திரிக்கை அடிக்கிறதுல பேர் விடாம இருக்கான்னு பாக்கணுமா முதல்ல?
6: கண்டிப்பா பேரு விட்டுறாம இருக்கணும், இல்லன்னா அதுலயே வெறிய பிரச்சனை ஆயிடும். என் பேரு சொல்ல உங்க பேரு போல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆயிடும்.
1: ஆனா நூத்துல ஒண்ணு ஒரு உண்மையான ஒரு வார்த்தையை தான் சொல்லிருக்கீங்க கண்டிப்பா. ஏன்னா பத்திரிக்கையில பேர் இல்ல அப்படின்னு நிறைய வந்து எப்படி சொல்றது குழப்பம் எல்லாம் நடந்திருக்கு.
6: தாய் மாமா பேர் இல்ல, மாமா பேர் இல்ல, அத்தை பேர் இல்ல, ஏதாவது நம்ம ஒரு மிஸ்டேக் அப்படின்னா கூட பேரு எங்க பேரே ஒரு இடத்த மாத்தி போட்டாங்க. அதனால எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு.
1: ஓ, அப்ப நீங்களே அந்த தப்ப பண்ணிருக்கீங்க பாருங்க. தெரியாம பண்ணதுக்கு மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல?
6: வரவேற்கணும், நல்லா சாப்பாடு கொடுக்கணும், நல்லா சந்தோஷமா அவங்களை அனுப்பிச்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம போனதே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசிடணும்.
1: ஓ, அப்படின்ற அளவுக்கு பேசிடணும். நன்றி நன்றி.
6: இந்த மாதிரி போனோம், இந்த மாதிரி பேசிட்டீங்கன்னா நல்லா மாதிரியா சாப்பிட்டோம், நல்லா இருக்கும், எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அந்த மாதிரி இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கும், நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன்.
1: கண்டிப்பாமா, நன்றி
6: நன்றி மேடம்.

0: ஓகே, எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்கன்னா, கடைசியாக வந்து ஒரு வித்தியாசமாக சொல்லிட்டாங்க. பத்திரிக்கையில் வந்து பேர் வந்து எல்லார் பேரும் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நானுமே நிறைய பேர்து பார்த்துருக்கேன். பத்திரிக்கையில் வந்து பேர் போடாமல் நிறைய பேருக்கு தகராறு ஆகிடுது, திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து பத்திரிக்கை அடிங்க அப்படின்னு சொல்கிறது. அதனால் கண்டிப்பாக நமக்கு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பத்திரிக்கையில் பேர் இருக்கா, யார் யார் பேர்லாம் கண்டிப்பாக போடணும் அப்படின்றத பார்த்துக்கணும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கல்லுக்காயிலிருந்து ஆறுமுகம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஆறுமுகம்.
1: என்னுடைய வந்து சாப்பாடு தான் முக்கியம் சொல்லணும், அதே மாதிரி சாப்பாடுக்கு வந்தவர்களை சரியாக கவனிச்சு அனுப்புறதுதான் முக்கியம்.
0: வந்த விருந்தினர்களை கவனிச்சு நல்லபடியாக சாப்பாடு போட்டு அனுப்பணும். நன்றி, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வந்து கொடுங்கையூர்ல இருந்து கல்யாணி பேசுறேம்மா.
0: ஓகே, சொல்லுங்க கல்யாணிமா.
2: இந்த கல்யாணத்தை பத்தி கேட்டீங்கல்ல, சாப்பாடு முக்கியம்தான், நான் சாப்பாடு இருக்க கூடாதுன்னு சொல்லலாம், நல்லா. ஆனாலும் நம்மள ரொம்ப தெரிஞ்சவங்கள, நமக்கு வேண்டப்பட்டவங்களை போய் பக்கத்துல இருந்து போய் விசாரிக்கணும், நல்லா சாப்பிட்டீங்களாமா, ஏதாவது வேணுமானு நம்ம போய் விசாரிக்கணும். வண்டியில பரிமாறுறவங்க இருப்பாங்க, ஆனாலும்
0: நம்ம போய் விசாரிக்கிற மாதிரி வராது,
2: விசாரிக்கணும், கண்டிப்பா விசாரிக்கணும்,
0: கண்டிப்பா.
2: ஏன்னா நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, இன்னும் கல்யாணத்துக்கு போனா அதே மாதிரி தானே நம்மளே எதிர்பார்ப்பாங்க வரவங்க.
0: கண்டிப்பா, நன்றி, நன்றி.
2: அத கண்டிப்பா இது. தேங்க் யூ மேடம்.
0: அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: பத்மாவதிமா. நல்லா இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கேன் பத்மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா.
0: ஓகே, திருமணத்தை நீங்க ஒரு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றீங்கன்னா எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தருவீங்க?
3: நிமிடம் ஆயிட்டு இருக்கு.
0: நிறைய நேயர்கள் வந்து சொன்னாங்க, எல்லாருமே அவங்க வீட்டு அனுபவங்களை சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஸோ கல்யாணமோ ஒரு நிகழ்ச்சி, காதனியோ ஒரு வளைகாப்போ எது நடத்தினாலும் அப்படின்னாலுமே அவங்கள வந்து உபசரிக்கிறது அப்படின்றது முக்கியமான விஷயம். பத்திரிக்கை வைக்கிறது, நம்ம நகை வாங்குறது, அது எல்லாமே இருந்தாலும் கூட அவங்க வந்து உபசரிக்கிறது. ஏன்னா வந்து சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றதையும் தாண்டி அவங்க வந்தாங்க, நம்மளை பார்த்தாங்க, கவனிச்சாங்க அப்படின்றது முக்கியம் அப்படின்ற மாதிரி நிறைய நேயர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பட்ஜெட்டை வந்து பார்த்துக்கணும். அதிகமாக நம்ம செலவு பண்ணிட்டு நாலு பேர் வாயணிக்கிற மாதிரி செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம், ஆனால் அதுக்கப்புறம் அந்த கடன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்காக கஷ்டப்பட்டு நம்மளை தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிகழ்ச்சி வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா, அந்த செலவு பண்ணுறதோ, நம்ம வந்து வரவேற்கிறதோ, இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே ஒரு அன்பு, ஒற்றுமை, அங்கே சிரிப்பு, இது எல்லாமே இருந்தது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து மனசு வந்து நிறைவாக போயிடும். சில விஷயங்கள் அவங்க சொன்ன மாதிரி, லாஸ்ட்டாக பத்திரிக்கையில் பேர் இல்லை அப்படின்னா கூட அவங்களை நல்லபடியாக கவனித்து அனுப்பணும் அப்படின்னா கூட அந்த ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம ஏதாவது நம்ம மேலே ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் எல்லாரோடும் சந்தோஷமாக சிரித்து அந்த நிகழ்ச்சி நம்மளால் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் மன கஷ்டமும் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்றத என்னோட கருத்து. இது வரைக்கும் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்ட நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவு பாடலாக ஹரிஹரனோட குரலில், விவேகாவோட வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் திருமணம் அப்படின்னு சொல்கிறதுனா ஒரு குடும்ப பாடல் தான் வந்துட்டுருக்கு. குடும்ப பாடல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் குடும்ப திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. இதோட இந்த நிகழ்ச்சியை நானும் நிறைவு செய்கிற, திரும்பவும் 7 மணிக்கு சூப்பரான பாடல்களோட, உங்களுக்கு பிடித்த பாடல்களோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறது ஆர்ஜி தமிழ்மொழி. கேட்டினைந்திருங்கள், இது ரெயின்போ 91.4.

தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல்மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சனா ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததை அவர் எடுத்துரைத்தார். அதேபோல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார்.

0: வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களுக்கான அமைதியான மற்றும் தரமான கல்விச் சூழலை உருவாக்கி தருவதற்கும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இத்திட்டத்திற்கான ஊதியம் நாளொன்றுக்கு 336 ரூபாயிலிருந்து 345 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான வேலை நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் நாளொன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் நலனை காக்க பாலாற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியிருந்தது. இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா மேற்கு வங்க கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை ஓக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புதிய

0: மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி சுபாதேவி இன்று திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாநகர் கோபுர பூங்காவினை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பூங்காவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 11-9 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the Listener's Choice app, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
2: Chapter systems are offline.
3: Number one for today's hits and all-time favorites.
1: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the music move you.
3: Ladies and gentlemen, here it is. The most listened to radio show on the planet. Even the other stations are tuned in too.
4: Welcome back. This is Drive Time with Dinakaran Singaravelu on 101.4 FM Rainbow. We've got about 20 minutes of time left in the show, and if there is a track that you love to listen on air, you know where to go. facebook.com/rainbowfm is your address. Drop in your requests and I'll be delighted to spin it live and exclusive. All right, coming up is one of the songs that launched Maroon 5 into international stardom. This Love was released in 2004 from their debut album Songs About Jane. It's a blend of soulful vocals, catchy hooks and honest lyrics that helped it become one of the band's signature hits, winning a Grammy Award along the way. This Love.

0: காலையினால கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ் விழி. 7:01 ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் வழக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சதுதான், உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தான் நீங்கள் கேட்க போறீங்க. அந்த பாடலை உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். ஸோ எப்படி பாடலை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டு கீழே உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன, அது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணியும் சொல்லலாம். 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி நீங்க என்கிட்டயும் பேசலாம். நிகழ்ச்சியில் நேயக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பேமக்கலம், சிவகுமார்.
0: ஓகே சிவகுமார், பாடல் கேட்டலாமா?
1: பாடல் மேடம், நீங்க நிகழ்ச்சி பாடத்துல இருந்து
0: ஓகே
1: தில்லானா
0: பாடல் கேட்டலாமா?
1: ஆமா, இந்த பாடல் வந்து எங்க நண்பர்கள் அனைவருக்காகவும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: அடடா, எல்லாருக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, நன்றி. நன்றி. மனோ மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க வைரமுத்துவோட வரிகள்ல. ஏஆர் ரஹ்மான் இசையில முத்து திரைப்படத்துல இருந்தா இந்த பாடல் வர இருக்கு. இந்த பாடல் அவர் சொன்ன மாதிரி உங்க எல்லாருக்காகவும் அவர் டெடிகேட் பண்ணியிருக்காரு. நன்றி. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 7:09 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தான் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து முகநூல் வழியாகவும் கேட்கலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அது கீழும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு நீங்கள் வந்து பாடலை வந்து நான் அந்த பாடலை நான் ப்ளே பண்ணுவேன், நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணியும் எங்கிட்ட வந்து உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வந்து சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. வாலியோட வரிகளில் இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்வர் இருவரோட குரலில் சத்யா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. இந்த பாடல் அவங்களுக்காக வர இருக்கு. இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளையும் வர இருக்கு. கேட்டினைத்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனா தகச்சியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதாக தெரிவித்தார். பொருளாதார பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இந்தியாவும் ஜப்பானும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% கூடுதலாகும். கடந்த மாதத்தில் பயணியர் போக்குவரத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 63 கோடியே 81 லட்சம் பயணிகள் ரயில்களில் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் இவ்வாண்டு 19.1% கூடுதலாக உரங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதர சரக்குகள் 17.3% அதிகரித்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெட்ரோலியத்துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 12 மாதங்களுக்குள் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் 30 கோடி மெட்ரிக் டன்னாக உயரும் என கூறினார். பீகார் மாநிலம் பான்கிபூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சுளாபுரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 14ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 16ஆம் தேதி கடைசி நாள். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பீகார் மாநிலம் பாங்கிபூரிலிருந்து பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ராஜினாமா செய்ததை அடுத்தும் மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியாவிலிருந்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜேந்திர பாரதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்தும் குஜராத் மாநிலம் மஞ்சளாபுரா பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் யோகேஷ் பாய் நரேந்தாஸ் பட்டேல் காலமானதை அடுத்தும் இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நிலையான தொழில் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், பரிவேஷ் இணையதளம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை சரிபார்த்து

0: அனுமதி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழில் கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக திரு உபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100லிருந்து 125ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், மாநில அரசுகளின் பங்குடன் மொத்தமாக 151,282 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன்கீழ் ஒவ்வொரு நபருக்கும் நாளொன்றுக்கு 312 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பூண்டி ஊராட்சி ஒன்றியம் கைவண்டூர் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பயனாளிகள் திட்ட வேலை நாட்களை 125ஆக உயர்த்தியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
2: என் பேர் பூங்கோதை. இந்த 100 நாள் திட்டம் 125 நாள் கொடுத்துருக்குறாங்க. 336 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. திட்டத்தை அறிவித்த மோடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.
3: என் பேர் லட்சுமி. இந்த 100 நாள் திட்டம் வந்து 100 நாளாக இருந்தது, 125 நாளாக உயர்த்தியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தின பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
0: பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 வயதிலிருந்து 18 வயது வரையிலானோர் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் awards.gov.in என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் அமித்சாத் என்ற பெயரில் இந்திய மருத்துவக் குழுவினர் வெனிசுலாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான கடுமையான நிலநடுக்கத்தால் 2,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட உள்ளதாக கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7

0: 6-6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ டேவிட் வேகா இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவையும் நாளை காலை 4:30 போர்ச்சுக்கல் குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் அமெரிக்கா அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியினை குடிநேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்தம் மாதம்பதி எம் தணிகாசலம் சின்னப்பாப்பாங்க மேடம்.
1: ஓகே, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்?
2: படம் வந்து முதல் மரியாதை மேடம்.
1: ஓகே,
2: பாடல் வந்து அந்த நிலாவத்தா நான் கையில பிடிச்சேன் பாடல் கொடுங்க மேடம்.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி. இளையராஜா சித்ரா இருவரோட குரல்ல வாலி சாரி வைரமுத்தோட வரிகள்ல முதல் மரியாதை திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் வர இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: 37 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ஃபம் தி 1.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கு என்று என்ன உண்டு, ஏன் படைத்தான இறைவனும் என்னை அப்படின்னு அந்த அடி வரும் மேடம். அதெல்லாம் பிடிச்சாடி.
0: ஓ, அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வாழ்க்கை தத்துவத்தை சொல்ற மாதிரி இருக்கா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே ஓகே, சூப்பர். அப்ப அந்த பாட்டுல போட்டுடலாமா?
1: போட்டலாம் மேடம்.
0: ஓகே, நன்றி.
1: ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
0: நன்றி நன்றி. புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இருவரோட குரலில் தான் இந்த பாடல் வர இருக்கு. இந்த பாடலை பஞ்சு அருணாச்சலம் எழுதியிருக்காங்க, இளையராஜாவோட இசையில். இந்த பாடலை நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை ஒன்று வருது, அதை தொடர்ந்து பாடலை கேட்கலாம். கேட்டனே திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

0: ரோலிங், ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்த ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: 7:45 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் அவருக்காக வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டு

0: 50 நிமிடம் ஆயிட்டு ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பத்மாம்மா.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து கேட்க போவோம் ரயில்.
0: ஓகே.
1: பாட்டு வந்து இந்த ஐயோ வேப்பந்தோப்பு கிளி அதானே.
0: வேப்பந்தோப்பு கிளி மாஞ்சோலை கிளி தானோ அந்த பாடல்?
1: அதுதான்.
0: ஓகே ஓகே. நன்றி நன்றி. கேட்கலாமா?
1: போடுறமா. நன்றிக்கண்ணே.
0: ஓகே நன்றிமா. ஜெயச்சந்திரனோட குரல்ல, முத்துலிங்கமோட வரிகள்ல, இளையராஜா இசையில கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்துல இருந்து தான் இந்த பாடல் வர இருக்கு. பத்மாமா கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். ராமகிருஷ்ணன் விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. கொழுமங்குண்டான்ல இருந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடல்.

இருக்குது. நான் முத்துக்குமாரோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் கேட்டிணைந்துங்கள். இதோட இந்த நிகழ்ச்சியோட சரி இந்த பாடலோட நானும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைவு செய்கிறேன். திரும்பவும் 9 மணிக்கு சூப்பரான பாடல்களோடு உங்கள் எல்லாரும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறது ஆர்ஜே தமிழ்வழி. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல் மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனி தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனி தகாச்சி கூறினார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 லிருந்து 125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சன ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததைப் போல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நாம் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள்

கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டக் பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தாலி சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட்கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

91.4 கேட்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 9:16 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக இந்த 145 நிமிஷமும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பாடல்கள்லாம் வரிசையை காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் வைரமுத்துவோட வரிகளில் அமர்க்கலம் திரைப்படத்திலிருந்து வர இருக்குது. இந்த பாடல் சித்ராமா பாடியிருக்காங்க. கேட்டினை திறங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

9:29 ஆயிட்டிருக்கு. சுஜாதாவோட குரலில் ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்ததாக உங்களுக்காக வரக்கூடிய பாடல், இந்த பாடல் வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பாடலில் ஒரு வரி வந்து எல்லா வரியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஒரு வரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னென்னா, வலைகளிலே மீன் சிக்கலாம், தண்ணீர் என்றும் சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி. வான்விழியால் வலை விரித்தாய், வஞ்சனை வெல்லாது. வலைகளிலே மீன் சிக்கலாம், தண்ணீர் என்றும் சிக்காது. வா என்றால் நான் வருவதில்லை, போ என்றால் நான் மறைவதில்லை. இது நீ நான் என்ற போட்டியல்ல, நீ ஆணையிட்டு சூடிக்கொள்ள. ஆண்கள் யாரும் பூக்கள் அல்ல அப்படின்னு வைரமுத்து அழகாக எழுதியிருப்பார். ஏஆர் ரஹ்மானோட இசையில் ஸ்ரீனிவாஸ், நித்யா, ஸ்ரீராம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. படையப்பா திரைப்படத்திலருந்து தான் இந்த பாடல் வர இருக்குது. கேட்டணிந்திருங்கள்.

தொங்குதா.

தேவன் யுகேந்திரன் இருவரோட குரலில் வாலியோட வரிகளில் யார் ரஹ்மான் இசையில் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:42 ஆயிட்ருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ 91.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் இதில் வந்து ஒரு வரி நம்ம வாழ்க்கைக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. வண்ணங்களோடு மலருகிறாய், வாசனையோடு வாழுகிறாய், பறித்திடும் பொழுதிலும் சிரிக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாரதியோட வரிகள். பூவெல்லாம் கேட்டு பார்த்த திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடல் வர இருக்கு. இது பறித்திடும் பொழுதிலும் சிரிக்கின்றாய் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் கூட அந்த நேரங்கள்லையுமே நம்ம சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உன்னிகிருஷ்ணனோட குரலில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் பூவெல்லாம் கேட்டு பார்த்த திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடல் உங்களுக்காக வர இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள்.

9:54 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இருவரோட குரலில் பழனி பாரதி வரிகளில் என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியோடு நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு, வைரமுத்துவோட வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: மற்றும் நீங்கள்
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
2: பத்து மணி ஒரு நிமிடம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. 60-70களில் வெளிவந்த திரை இசை பாடல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக வரிசையாக இருக்குது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து, வாலியோட வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில், எஸ் எம் சுப்பையா நாயுடோட இசையில் இந்த பாடல் வர இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள்.

வாலியோட வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல். 10:11 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பஞ்சு அருணாச்சலம் எழுதி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல், பி சுசிலா பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பத்து மணி 18 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரேவாயின் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் தான் நினைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து நீலவானம் திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டு முடித்தும் டி எம் சவுந்தரராஜனோட குரலில் கண்ணதாசனோட வரிகளில். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து வர இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

சீர்காழி கோவிந்தராஜன் எல்ஆர் ஈஸ்வரி இருவரோட குரலில் பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:26 ஆயிற்றுக்கு. ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் தாயின் கருணை திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடலை பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க. ஏ மருதகாசியோட வரிகளில், ஜி கே வெங்கடேஷ் அவர்களோட இசையில். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேயர்கள் கவனத்திற்கு, லண்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியை நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம்.

ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. 10:30 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வல்லவனுக்கு வல்லவம் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு, இணைந்திருங்கள்.

வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். அடுத்த பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி இருவரோட குரல்ல, வாலியோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில பாடல் வர இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

காதில் எழுந்து நிற்கிறது வீடு, அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்ப

வேலைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே

வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டார்

கண்ணதாசனோட வரிகளில் டி எம் சவுந்தரராஜனோட குரலை கன்னித்தாய் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:44 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் 1001 திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. பி சுசிலாவோட குரலில், வாலியோட வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:11 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் காட்டு ராணி திரைப்படத்திலிருந்து பி. சுசிலாவோட குரலில், பி. எஸ். திவாகரோட இசையில் இந்த பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள்.

0: 10:55 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் டிஎம் சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் இருவரோட குரலில், வாலியோட வரைகளில் MS விஸ்வநாதன் இசையில் பூவா தலையா திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு கிளம்புறேன். இன்னொரு நாள் நாளைக்கே சூப்பரான பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது ஆர்ஜே தமிழ் வழி. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: பூவா தலையா போட்டா தெரியும் நீ யார், நான் பார்த்து விடு. Come on, clap. 1.

வாசிருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11:01, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.3

4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இரவு நேரத்தில் குயில்கள் பாடுகின்ற இன்னிசை, குயில் பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியில் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது கரகாட்டக்காரன் படத்திற்காக.

கேட்டு பாடல் கங்கை அமரன் அவர்களுடைய பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசை தான் தெரிஞ்சிருக்கும். இந்த பாடல் கேட்கும்போது ரெண்டு வெர்ஷன் இருந்தாலும் இந்த டூயட் வெர்ஷன் அந்த பாடல் காட்சிகளாகவும் பாடல் கேட்பதற்கும் பல முறை கேட்டாலும் மனசுக்குள்ளே அந்த பாடலை பாடி பார்த்தோம், சொல்லி பார்த்தும் மனசுக்குள்ள சந்தோஷம் அடைஞ்சிருக்கும். இந்த பாடலுடைய வரிகள் பாருங்கள். கால தழுவி நிற்கும் கனக மணி கொலுசு அம்மா, நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு, உள்ளே இருக்கிறீங்க வெளியில் என்ன பேச்சு, ஐயா ஒன்றும் புரியவில்லை மனசு இங்கே போச்சு அப்படின்னு அந்த ஒரு சின்ன தவிப்புகளை அழகாக அந்த வரியில் எழுதி வச்சுருப்பாரு. இந்த மனசு நஞ்ச நலம் தான், வந்து விழுந்த நல்லவது தான், சந்திரனை தான் சாட்சியும் வச்சு சொன்ன கதை தான் சொந்த கதை தான் அப்படின்னு சொல்லி பாடணும் சொல்லுவோம். அதில் இரண்டாவது பாடல் வரியில் அழகான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க. அது நம்ம நாட்டுப்புற ஊர்களில் பாடக்கூடிய அந்த ஒரு பாடலினுடைய வடிவமாக அந்த வரியை வச்சுருப்பாங்க. மாமரத்து கீழே நின்று மங்கையவ பாட, அந்த மங்கை குரலில் மனம் மயங்கியது யாரோ, பூமரத்து கீழிருந்து பொண்ணு அவ குளிக்க, அந்த பூமரத்து மேலிருந்து புலம்பியது யாரோ அப்படின்னு நாட்டுப்புற பாடல்களோட ஒரு வடிவத்தில் இருந்த அந்த பாடல் வரிகளை அதை எடுத்து அந்த சாயலில் அந்த பாடல் அழகாக வச்சுருப்பாங்க. அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மாங்குயிலே பூங்குயிலே, மாங்குயில் பூங்குயில், இந்த குயில்களின் வரிசையில் அடுத்ததா நீலக் கருங்குயிலும் சோலை கருங்குயிலும் பாடல்களை பாட காத்து இருக்கின்றன மனோ சித்ரா குரலில், பெரிய வீட்டு பணக்காரன் படத்திற்காக.

மயிலின் ராகம் மென்மையாக இருந்தாலும் நீலக்கருங்குயில் சோலை கருங்குயில் இந்த வார்த்தைகளில் அழகாக அந்த ஒரு டூயட் சாங் வச்சுருந்தாங்க. இந்த பாடல் கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுந்தது இளையராஜாவினுடைய இசை தான். ராத்திரி நேரத்திலே ஒரு ராகமும் கேட்டதடி, கேட்டது கிடைக்கும் என்று ஒரு செய்தியும் சொன்னதடி, மல்லிகை பூச்செடி பூத்தது போல என் உள்ளமும் பூத்ததடி அப்படின்னு அந்த ஆண் பாடும்போது, அம்மனின் கோவிலிலே அன்று ஆசையில் நான் நடந்தேன், உண்மன கோவிலிலே மெட்டி ஓசையில் பின்தொடர்ந்தேன், நாடியது நடந்திடுமா நடந்திடும் நாள் வருமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த குயில்கள் இடத்தை கேட்கும் ஒரு பாடல்தான். குயில்கள் கூவிக்கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் சோகமும் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் மகிழ்ச்சியோடு கூங்குகின்ற போது அந்த குவல் அந்த சத்தம் அந்த இனிமை நம்ம மனசை நினைச்சிக்கிட்டே இருக்கும். நேரம் இரவு 11:13. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு. நீலக்கருங்குயில் சோலை கருங்குயில் கவிஞர்களுக்கு தான் குயிலை பற்றி வகைப்படுத்தும் போது எத்தனை எத்தனை பேர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக வரப்போகிறது புன்னை வன பூங்குயில், அந்த பாடல் கேட்க போகிறோம். செவ்வந்தி படத்திற்காக அருண்மொழி ஸ்வரலதா குழுவினர் பாடியது.

தன் மனதிற்கு பிடித்தவங்களை தன் தலைவியாக வரப்போகிறவங்களை புன்னைவன பூங்குயிலாகவும் கன்னித்தமிழ் காவிரியாகவும் தேன்மொழியாகவும் வர்ணித்திருந்த பாடலை கவிஞர் பெரிசூடன் அவர்கள் எழுதியிருந்தாங்க. அந்த பாடலில் இரண்டாவது வரியில் ஒரு குறிப்பிட்ட அழகான வரி வரையும், அகல் என்னும் தீபம் அணையாமல் வீசும், அழகாக ஆடும் மறுத்தென்ன பேசும், தூண்டாத விளக்கு நாம் கொண்ட காதல் ஏற்றாமல் ஒளியை என்னாலும் வீசும், அலை ஓய்ந்து போகும் கடல் மீதிலே நிலையான காதல் ஓயாதம்மா, ஏழேழு ஜென்மங்கள் எடுத்தாலுமே என்னோடு நீதானே என் ஜீவனே அப்படின்னு அந்த அன்புக்கும் அந்த உறவுக்கும் பாசத்திற்கும் அந்த பந்தம் கண்டிப்பாக நிலைத்து தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வரியை அந்த பாடலை இணைச்சிருப்பார். அது பாடலுடைய நிறைவான வரியாகவும் வரும், அது வந்து அது ஒரு முடிவாகவும் இருக்கும். இந்த மெட்டுக்குள்ளே இந்த பாடலை வச்சுருக்காங்க. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். குயில் சோலையில் மறைந்திருக்குமா, இல்லை வனத்தில் மறைஞ்சிருக்குமா, காட்டில் இருக்குமா, வீட்டில் இருக்குமா அப்படின்னு கவிஞர்களுடைய கற்பனைகளில் எத்தனை வகையான குயில்கள் தான் வருகிறது. அடுத்ததாக வரக்கூடிய சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து காட்டுக்குயில் பாட்டு சொல்ல அந்த பாடல் தான் காதுகளில் நமக்கு கானம் கொண்டு வருகிறது. பாடல் கேட்போம்.

பாடல் முடியும் போது இளையராஜ் அவர்கள் அந்த புல்லாங்குழல் இசையோடு அந்த மெட்டினுடைய ராகத்தை பாடல் இணைச்சிருப்பார். அதாவது பாடல் முடிய போகுது, நீங்களும் அந்த பாடல் கொஞ்சம் பாடித்தான் பாருங்களேன். காட்டுக்குயில் பாட்டு சொல்ல, வீட்டுக்கிளி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே, கொட்டும் கெட்டி மேளமே அப்படின்னு பாடித்தான் பாருங்களேன் அந்த புல்லாங்குழல் இசையோடு அப்படின்னு சொல்வது மாதிரி அந்த பாடல் இருந்தது. அந்த பாடல் வரிகள் கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான், இளையராஜன் இசை தான். பாடல் வரிகள் அழகாக அந்த மெட்டுக்கு ஏற்ற மாதிரி, வெளியில் தெரியுது புதுக்கணக்கு, விடியிற வரையிலும் அது எனக்கு, தடைகளை கடந்தது மலையருவி, தனிமையை மறந்தது இளம் குருவி, தொட

0: சோகத்தோடத்தான் தொடக்கதையா, படப்படத்தான் பல சுவையாக, அடிக்கடி மயங்குற வயசு இது தெரியாதா அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி வந்தது நதி அப்படி பாறைகளை கடந்து வந்து சங்கமிப்பது போற அந்த பாடல் வரிகளை இணைத்து பார்க்கும்போது அது கொஞ்சம் பொருத்தமாக தான் இருக்கும். காட்டுக்குயில் பாட்டு சொல்ல அந்த பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. இரவில் பாடுகின்ற குயிலின் ராகமாக அடுத்ததாக நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறது மணியே மணிக்குயிலே, மணிக்குயில் பாட வருகிறது. நாடோடி தென்றல் படத்திற்காக இளையராஜ் அவர்கள் இசையில் அவர் எழுதிய பாடல் தான். பாடலை அவரே துவங்கி வைக்கிறாரு, தொடர்ந்து மனோ எஸ் ஜானகி அவங்க பாடலை பாடி அலங்கரித்து பண்ணியிருக்காங்க. பாடலை கேட்டுட்டு நினைஞ்சிருங்க, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மணியே மணிக்குயிலே மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

பாடல் கேட்டதுலேருந்து முடிகிற வரைக்கும் பாடலை கேட்டுகிட்டே இருக்கும் மனதில் ஒரு அமைதி, அந்த பாடலை இடை இசை அந்த எஸ் ஜானகி அவர்களும் மனோர்களும் இணைந்து அந்த பாடலை பாடுகிறது. ஒவ்வொரு இதையும் கேட்கும்போது பலமுறை கேட்டிருப்போம், கேட்கும்போது மனசு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதங்களை நினைத்து கொண்டே இருக்கும். பாடல் வரிகளை பாருங்கள், இளையராஜா அவர்களை அந்த மெட்டு போடும்போதே இந்த மாதிரி தான் பாடலை எழுதணும்னு நினச்சிருப்பாரு என்ன தெரில. பொன்னில் வடித்த சிலையை அந்த வர்ணிப்பை பாருங்கள், பொன்னில் வடித்த சிலையே பிரம்மன் படைத்தான் உனையே, வண்ணமையில் போல வந்த பாவையே, என்ன இனிக்கும் நிலையே, இன்பம் கொடுக்கும் கலையே, உன்னை எண்ணி வாழும் எந்த நாவியே. அப்புறம் உங்கள் பார்வையில் பேசிக்கொள்ளதை அழகாக எழுதிப்பார். கண்ணிமையில் தூண்டிலிட்டு காதல்தனை தூண்டி விட்டு எண்ணி எண்ணி ஏங்க வைக்கும் ஏந்திலையே, பெண்ணிவளை ஆதரித்து பேசி தொட்டு காதலித்து இன்பம் கண்ட காரணத்தால் தூங்கலையே, சொல்லி சொல்லி ஆசை வைத்தேன் கொடியிடையில் பாசம் வைத்தேன், பூமரப் பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. பூமரம் பாவை பாமரம் தான், நான் ஒரு பாமரனாக இருக்கேன், பூமரம் பாமரம் அப்படின்னு அழகான அந்த தமிழில் அவருக்கே உரித்தான சில பாயிண்ட் அங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இரண்டாம் சனத்தில் அந்த ஒரு மணி இசை அப்படி கேட்டுக்கிட்டே வரும், அந்த பெல் சவுண்ட் அப்படி கேட்டுகிட்டே வரும்போது அந்த பாடலில் ஒரு வாழ்த்து மங்கள வாழ்த்து ஒரு வரப்போகுது அப்படின்னு நமக்கு பாடலை முன்னே தெரிவிக்கும் விதமாக அதை சொல்கிறாரு. அப்புறம் கண்ணிமைகளை வருத்தி கனவுகளை துரத்தி மென்மனதினால் முடித்த மூக்குத்தி, என் உயிரிலே ஒருத்தி கண்டபடி இணை துரத்தி, அம்மன் அவள் வாங்கி கொண்ட மூக்குத்தி அப்படின்னு எழுதிட்டு, கோடி மணி ஓசை நெஞ்சில் கூடி வந்து தானொலிக்க ஓடி வந்து கேட்க வரும் தேவதைகள், சூடமலர் மாலை கொண்டு தூபமிட்டு தூண்டிவிட்டு கூட வந்து வாழ்த்தப்படும் வானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மணி இசை அப்படி கேட்கும்போது காதில் ரொம்ப ரம்யமாக அந்த பாடலும் அந்த இசையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நேரம் இரவு 11:34, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். இரவில் பாடும் குயில் பாடல்கள் தொகுப்பை கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக ஓடை குயில் ஒரு பாட்டு படிக்கலையா, குயிலில் ஓடையில் இருக்கின்ற ஒரு குயிலை அவர் அவருடைய கற்பனையில் பார்த்து சரந்தரில் கங்கைமரன் அவர்கள் தான் அந்த பாடல் எழுதியிருக்காங்க. ஓடை குயில் பாடியிருக்கு, கோடை மலர் அதை கேட்டு ரசிச்சிருக்கு. தாலாட்டு பாடவா படத்திற்காக அருண்மொழி சித்ரா குழுவினர் பாடிய பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம்.

ஓடைக்குயில் பாட்டு படிக்கலையா அப்படின்னு பாடல் கேட்டு முடிக்கும்போது அப்படியே அந்த குயில் கூவுற மாதிரி ஒரு புல்லாங்குழல் இசை அந்த பாடலை சேர்த்து இணைச்சிருந்தாங்க இளையராஜா அவர்கள். அந்த பாடல் கங்கை மொழியில் தான், பூவின் மீது ஆடும் துளித்துளி பனித்துளி, கோதையோடு பாடும் இளங்கிளி இசைமொழி, இதழ்களின் ஓரமே இனிமையின் சாரமே, புதுக்கதை கூறுமே போதையும் ஏறுமே இணைந்து அப்படின்னு பாடல் வரிகள் அந்த மெட்டுக்கு இணைந்த மாதிரி அழகழகாக அந்த பாடல் வரிகளில் வச்சுருப்பாங்க. நீயும் நானும் பாலும் தேனும் போல சேர காலமே நேரமே இணைந்திட ஓடைக்குயில் ஒரு பாட்டு படிக்கலையா அப்படின்னு அந்த பாடல் வரிகளை எழுதி முடிச்சிருந்தாங்க. அந்த இனிமையான பாடலை கேட்டும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இரவு நேரமானாலும் நேர்கள் தங்களது மேலான கருத்துக்களை முகநூல் வழியாக சொல்லியிருக்காங்க. யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அவங்கள நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, பாடல்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. திருமலிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க நிகழ்ச்சியில் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடல்களை குறிப்பிட்டு ஒவ்வொரு பாடல்களுக்கும் பாடலாருமே நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சியில் முதல் பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க, போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. வீரா செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராயனிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இனிமையான பாடல்கள் அனைத்தும் அஸ்தலன் போட்டிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து அவங்க வழக்கமாக கவிதைகள் எழுதிதான் போவாங்க, அதில் மாங்குயிலே

நம்ம பாடல் மனதை மயக்கும் தேடல், மகிழ வைத்த நிக்கட்டுமா போகட்டுமா, மனதில் நின்று நிழலாடிய ராகம், மறக்கையாத புன்னைவன பூங்குயில், மகிழ்ச்சி தரும் சோலைவன நாதம், பண்பலை இரவு பூக்கள் தோரணம், பரவச மூட்டிடம் ஆனந்த காரணம் அப்படின்னு கவிதை வரிகளாக எழுதியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்தில் இருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இரவில் பாடும் குயில் பாடல்கள் சிறப்பான தேர்வுன்னு போட்டிருக்காங்க. முத்துலட்சுமி லட்சுமி அவங்க நிகழ்ச்சியை குறிப்பிட்டு பாடல்களை குறிப்பிட்டு போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. முனிராஜ் தர்மபுரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ஸ்ரீதேவி அவங்க இணைஞ்சு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. குயில் பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக நீல குயிலே சோலை குயிலே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரப்போகுது. அருண்மொழி சித்திரா குரல்களில் சூரசம்ஹாரம் படத்திற்காக.

கங்கை அமரன் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். குயில் கூவும் பாடல் வரிகளில் குயிலுக்கு என்று தனியான ஒரு ஆதண்டிக் என்னென்னா, அது ஒரு சோகத்தை வெளிப்படுத்தும் விதமான ஒரு ராகத்தை சில நேரங்கள் இசைக்கும். அது நம்ம மனதை ஊடுருத்து சில நேரங்கள் அதனுடைய சோகம் நம்மளுடைய சோகம் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த பாடல் இருக்கும். நான் கல்லூரி படிக்கின்ற சில காலங்களில் ஒரு ஹைகூ கவிதை ஒன்று படித்தேன். அது என்னென்னா, உன்னால் முடிகிறது குயிலே ஊரறி அழுவதற்கு, நான் மனித பெண் அப்படின்னு ஒரு ஹைகூ கவிதை. அதாவது ஒரு பெண்ணாக நான் இருக்கிறதுனால என்னுடைய சோகங்களை என்னால் வெளிக்காட்ட முடியல, என்னுடைய வேதனைகளை நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். ஆனால் ஒரு நீ ஒரு குயிலாக இருந்து அதை கூவி உன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிற, என்னால் அது முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை ஒன்று மனசில் வந்தது. இந்த நேரில் அதுக்கு இணையான ஒரு பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். சோகத்தை இரண்டு குயில்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் எடுத்தால் பொன்மன செல்வன் படத்திற்காக, காண கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி, மனோ சித்ரா குரல்களில் பாடல்.

இரண்டு மனங்கள் சேருமா சேராதான் அப்படின்னு ரெண்டு பாடல், ஒரு ஒரு போர்ஷன் மேல் வெர்ஷன், இன்னொன்று ஃபீமேல் வெர்ஷன், ரெண்டுமே அழகாக வச்சுருந்தாங்க. அந்த பாடல் வரிகள் கங்கை அமரனாக எழுதியிருந்தாங்க. அதில் நீயும் இந்த துக்கத்திலே நில்லு மறுபக்கத்திலே, நேரம் ஒரு காலம் வரக்கூடும் அன்று ஒன்றாகலாம் அப்படின்னு அந்த சோக மெட்டுக்குள்ள அழகான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருந்தார். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு கதை மாதிரி சொல்லியிருந்தார், பூமியில் நாம் பிறந்த ஜாதகம் மாறுது, என் விதி மேடை கட்டி நாடகம் ஆடுது, வஞ்சியே என் மனம் உன்னிடம் ஏன் வந்தது, வந்ததால் இத்தனை துன்பமும் வந்தது, வேதனை சோதனை யாரிடம் நான் சொல்வது, என் மனம் இன்றுதான் அம்பலமானது, என் பலம் இன்றுதான் அம்பலமானது. நான் ஒரு பலசாலி நினச்சிருந்தேன், ஒரு சின்ன விஷயங்கள் ரொம்ப என்னால் தாங்க முடியாது, ஒரு சோகத்தை வெளிக்காட்ட முடியாமல் நான் சோக பாடல் பாடுறேனே அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. அப்புறம் அந்த ஃபீமேல் வெர்ஷனில், கண்களில் நீர் வழிந்து கன்னத்தில் ஓடுது, கற்பனை ஆயிரம் தான் எண்ணத்தில் ஓடுது, வானமே இல்லையே வெண்ணிலா என்னாவது, வளர்வதா தெய்வதா யாரிடம் கேட்பது, பூமரம் இல்லையே பூங்கொடி என்னாவது, வாழ்வதா வீழ்வதா யாரிடம் கேட்பது, இருந்தால் இனி உன்னோடு தான், இல்லையேல் உடல் மண்ணோடு தான், மாலை இடும் வேளை வரும் நாளை இன்று நான் வாழ்கிறேன் அப்படின்னு சோகத்தில் இணைத்திருந்தாங்க அந்த கவிதையை. இப்படி பாடல் வரிகளை படித்தா கூட கொஞ்சம் நல்ல துள்ளலாக இருக்குது, அதனால சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் இருந்தது. இளையராஜாவின் இசை கேட்கவே வேண்டாம். குயில் பாடல்கள் தொகுப்பில் இந்த ஒரு பாடல் போடாமல் நிகழ்ச்சி நிறைவடைந்தால் நல்லாயிருக்குமா? அந்த பாடல் தான் குயில் பாட்டு வந்ததுன்னு இளமானை. என் ராசாவின் மனசிலே படத்தில் இருந்த பாடல் வரப்போகுது. இளையராஜா சொன்னதா குரல்களில்

கவிஞர் பொன்னடியானுடைய பாடல்வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசை இளையராஜாவே பாடியிருந்தாங்க. இளைய சுவர்ணலதா அவர்களும் இணைந்து பாடினாங்க. குயிலினுடைய சத்தம், சோகம், சந்தோஷம், மகிழ்ச்சி ரெண்டு வேளைகளில் அது இருந்தாலும் நமக்கு மனித மனங்களுக்கு அந்த குயில் பாடல் பல நேரங்களில் ஆறுதலாகவும் இருந்திருக்கு. அந்த ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாகவும் குயில்கள் இருந்திருக்கின்றன. தமிழ் பாடல்களில் கவிஞர்கள் குயில்களை மிகவும் வர்ணனையாக பாடியிருந்தாங்க. நம்ம பாடலில் மாங்குயிலே, நீலக்கருங்குயிலே, சோலை கருங்குயிலே, புன்னைவன பூங்குயிலே, காட்டுக்குயிலே, மணிய மணிக்குயிலே, ஓடை குயிலே, இப்படி இந்த குயில்களை பல வகைப்படுத்தினாலும் இன்னும் குயில் பாடல்கள் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. மீண்டும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் வரும்போது கண்டிப்பாக அந்த குயில் பாடல்களையும் நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்கள் இதுவரை மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருந்தீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரிலை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

சிட்டு முல்லை முட்டு வெட்டும் விட்டு வந்துவிடு. எத்தனையோ காலமா அத்தமதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு.

நன்று என்று மயங்க நின்றேனே. வானிலே ஒரு நிலா, நேரிலே இரு நிலா, காதல் அமுதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக, நான் மெழுகை போல உருக, இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே.

ஆடு ஆடு பார்க்கலாம் ஆடு எடை அழகை பார்க்கும் என்று

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற

தங்கத்தேரோடும் வீதியிலே ஊர்கோலம் போகுதடா செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம் நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம் ஒரே

பொண்ணை பெத்து வளர்த்தவளா, புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ணை பெத்து வளர்த்தவளா.

நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அடநாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே, பணம் இல்லாதவன் கைய பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க. நானும் கூட ராஜா தானே.

அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நீங்க. நானும் கூட ராஜாத்தாரே நாட்டு மக்களிலே அட நாணம் என்ன வெக்கம் என்ன.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்கா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சந்தோஷம் சந்தோஷம் வா, யதார்த்தமாக ஆடிப்பாடவா. அண்ணே மணியே பொன்னே அடியே புதுக்கு பவுச்சு தொகுத்து தாண்ட வா வா வா வா. புத்து மாறி போச்சு வா, புத்து மாறி போச்சு வா வா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். துவக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய யார் படப்பாடல். பாடல் வரிகள் கவிஞர் வாலி, பாடல் கீசை வி.எஸ். நரசிம்மன்.

0: நேர்களே, நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்களம். திருத்தணி சிஎஸ் வெங்கடேஷ் லூ அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கேஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தவில். முதலில் வந்தே நிசமகம். ஹம்சத்வனி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம். ஆதித்தாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை
1: திருத்தணி சி எஸ் வெங்கடேஷ் ப்ளூ அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தபில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரிலே நேரம் காலை 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி கேட்கலாம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் துவக்கமாக என் சி சவுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம் கேட்கலாம்.

தவ சுப்ரதாதம் தைத்யாஹர்திதே புரகண த்ரிதிவம் பிரயாதே சம்போ ததீய சுபபஸ்மஜ பஞ்சகிருத்யே இச்சாஸ்திதிஹி த்வமசி குண்டலினி ச பாலா ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரதாதம்

கசரே விபுதை சித்தேகி யோகீஸ்வரை தமஹர்ஷி கணேகி அவத்யே ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதை த்ரேதாயுகேசி சகுநந்தன பூஜிதாசி யத்வாபரேச யதுநந்தன வந்திதாசி தாப்யாஹம் அனுக்ரஹ கரே ஜகதம்பிகே.

தனசு பிரபாதம் ஷமுக ஸ்ருதிபிஹி ததந்தைஹி நித்யம் துதாபி தவ ரூப குணான விஜ்ஞைஹி தேஷ்வேவ பூர்ணவசதிஹி சததம் ப்ரக்ஷுப்தா ஸ்ரீ கிருஷ்ண நாரி கிரிஜே தவ சுப்ரபா.

கிருதபாலின தீசுதிஸ்வம் தற்பூர்வ பல்கு சுதி நேற்று பயா பிரபுனா வியட்டாசி சக்தி நவ கைகி நவராத்திரி காலே ஸ்ரீ கிருஷ்ணமா.

சரணம் பிரபத்யே ஜாதிக்கிஞ்சிதோ சகல சித்தி கரணராணாம் தேவதரு நாசகதான தச்சோ ஸ்ரீ கிருஷ்ணமாரி சரணம்.

விசேஷவாசிக்கு முகைகி சர்ப்பராஜைகி சுசேவிதே வல்மீகமிலையே கிருஷ்ண சர்ப்பரூபே சுமங்களௌ யாசராகாச விப்ராக்யா காமமீனாய காக்கினி சொத்தகல்யாதனிஷ்டாயை கிருஷ்ண மார்கே சுமங்களௌ பஸ்மாத்த பஞ்சகிருத்யா.

ஸ்ரீ வெங்கடேச வல்லீச கணேச ஜெய்கி நவக்ரகைகி அகஸ்த முனினா செய்வம் சர்வதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மஷநாசினியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஜம்பீரைகி நிம்பபத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஸ்ரீநகேச யதீந்திரேண சதாச்சித பதாம்புஜ ஸ்ரீராமதாச முனினா சம்சேவ்யேதே சுமங்கலம் சுப்ரபாத பிரபத்திவ்யாம் மங்கள

நேர்களை நேரம் காலை 5:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் இனி பாம்பே சாரதா அவர்கள் பாடியுள்ள கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்கலாம்.